நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது சேவா சதனம். பாடத்திலிருந்து எம் எஸ் சுப்பலக்ஷ்மி பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸன் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 15ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: பயனில்லாத சொற்களையே பேசி அதனை மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று பீற்றிக் கொள்கிறவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மனித பதர் என்றே சொல்ல வேண்டும். குறள் எண் 196 அதிகாரம் பயனில சொல்லாமை.
1: பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல்.
0: பயனில்லாத சொற்களையே பேசி அதனை மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று பீற்றிக் கொள்கிறவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மனித பதர் என்றே சொல்ல வேண்டும். குறள் எண் 196 அதிகாரம் பயனில சொல்லாமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த தொழிலுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ள சேவா ஜோதி யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை

எச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ராதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது வரும் 12ஆம் தேதி முதல் பல்வேறு தேதிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி. 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் ஒளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் திரு ஜி பாஸ்கர் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா என்ற தலைப்பில் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்று ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம் குறித்து கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு பெண்களுக்கான பொறுப்புகள் சுகமா சுமையா என்ற தலைப்பில் சிநேகிதிகள் பேச இருக்கிறீங்க. பிற்பகல் 1:00 நலம்

தெலுங்கானா நிகழ்ச்சியில் முதலாவதாக காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து எண்ணெயில் வாய் கொப்பளிப்பதினால் ஏற்படும் பயன்கள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 துறை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். இன்று மார்பக புற்றுநோய் நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள்.

மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி 5:02 ஆலோசனை நேரம் என்று மார்பக புற்றுநோய் நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள். மாலை 6:02 பக்தி மாலை 6:30 சேவை செய்திகள். நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் துறை இசை. 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்று மணக்கும் மலர்களில் மறைந்த மொழி, இலக்கியத்தில் மலர்களின் குறியீடுகள் பற்றி கேட்க இருக்கிறீர்கள். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 9:00 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்களே, இன்றைய தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொலைபேசி எண் 256-111-32 அல்லது 256-111-33, இணைப்பெண்ணாக 0462. குக்கு நிகழ்ச்சிகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். ஒருவரின் உயர்விற்கும் தாழ்விற்கும் அவரவர் அறிவின் செயல்பாடுகளே காரணங்களாக அமைகின்றன என்று நாலடியார் பாடல் நவல்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறார் திருவள்ளுவர். தோற்றமும் மறைவும் தொடர் நிகழ்வாகிப் போன இந்த உலகில் வாழும்போதே செயற்கரிய சீரிய செயல்களை செய்தால் மறைந்த பின்னும் நிலைத்த அழியாத புகழை பெறலாம். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை அறிவியல், அரசியல், வானியல், மண்ணியல், சமூகவியல் போன்ற எந்த துறையாக இருப்பினும் அந்த துறையில் உச்சம் தொட்டவர்கள் காலம் கடந்தும் சாதனைகளால் புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தடைகளை உடைத்து எல்லைகளை கடந்து இலக்குகளை எட்டியவர்கள் இன்றும் பேசப்படுகின்றனர். ஈடு இணையற்ற உயர்ந்த புகழைத் தவிர இவ்வுலகில் அழியாது நிற்பது வேறொன்றும் இல்லை என்பதை, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்ற குரல் பதிவு செய்கிறது. கல்லணையை கட்டிய கரிகாலன், கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வவுசி, முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக், போக்குவரத்து வசதி கூட இல்லாத காலத்தில்

0: ஓலைச்சுவடிகளை தேடித் தேடி அலைந்து திரிந்து சேகரித்துத் தொண்டாற்றிய தமிழ்தாத்தா ஊவேசா போன்ற தன்னலமற்ற சமூக சிந்தனைகளோடு வாழ்ந்தவர்களின் பட்டியலை கூறினால் நீண்டு கொண்டே போகும். பலனை எதிர்பார்க்காமல் மகத்தான பணிகளை மக்களுக்காக செய்யும் நல்லவர்களின் புகழ் நானிலத்தில் எப்போதும் நிலைத்து நிற்கும். இலக்கின்றி வெற்று வாழ்க்கை வாழும் வீணர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று பாரதியார் பாடுகின்றார். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என வாழும் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமின்றி கால வெள்ளத்தில் கரைந்து விடுகின்றனர். செல்லும் ஊர் தெரிந்து பயணித்தால் பயணம் இனிதாகும். அதுபோல நம் இலக்குகளை அறிந்து பயணித்தால் செயற்கரிய செயல்களும் சாத்தியப்படும். மண்ணுலக எல்லை முழுவதும் அழியாத புகழை நிலைக்கச் செய்பவர்களையே தேவருலகமும் போற்றும் என்பதை நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்ற குரல் உணர்த்துகின்றது. சாக்ரட்டிஸிடம் ஓர் இளைஞன் வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்டபோது சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நடந்தனர். ஆழமான பகுதிக்கு சென்றவுடன் சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டார். அவன் மூச்சு திணறி தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வர கடுமையாக போராடினான். சிறிது நேரத்திற்கு பின் சாக்ரட்டிஸ் அவனது தலையை பிடித்து தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனிடம், தண்ணீருக்குள் இருந்தபோது உனக்கு மிக மிக அதிகமாக தேவைப்பட்டது எது என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் காற்று என்று பதிலளித்தான். தண்ணீருக்குள் இருக்கும்போது காற்றை எவ்வளவு தீவிரமாக விரும்பினாயோ அதே போன்ற விருப்பமும் தேடலும் முயற்சியும் வெற்றியின் மீது இருந்தால் அதை நீ நிச்சயம் அடைவாய். இதுதான் வெற்றியின் இரகசியம் என்றார். உங்களால் முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, இரண்டுமே உண்மைதான் என்கிறார் ஹென்றி ஃபோர்ட். என்னால் முடியும் என்ற மன உறுதியும் சவால்களும் தான் நம்மை உலகிற்கு அடையாளம் காட்டும். இலக்குகளை அடையும் போது அது இனிய அனுபவமாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்கள் கேட்க இருப்பது வணக்க போக்கள் நிகழ்ச்சி. நேயர்களே, உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாய் அமைய வாழ்த்துக்கள்.

நேர்களை தொங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 101.6 நேரம் சரியாக காலை 6:29. கடின உழைப்பு, நேர்மை, விடாமுயற்சி, உறுதியான சிந்தனை இவையெல்லாம் வெற்றிக்கு அடிப்படை. நாம் துணிச்சலோடு இருந்தால் எந்த சக்தியும் நமக்கு துணையாக வந்துவிடும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. பொறுமை அதிகம் உள்ளவர்களே காரியம் சாதிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் என்கிறார்கள். பொறுமையுடன் காத்திருக்க தெரிந்த அனைவருக்கும் காலம் கைகூடி விடுமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 101.6. நேரம் சரியாக காலை 6:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நம்பிக்கையே வாழ்க்கையின் சக்தி, மேலும் உற்சாகம்தான் ஒரு மனிதனை தூண்டி வெற்றி பாதைக்கு இட்டு செல்லுமாம்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:45. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: சமீப நாட்களாக தென் மாவட்டங்களில் மழை பெய்வதை முன்னிட்டு மானாவாரி கரிசல் நிலங்களில் மக்கள்

0: மக்காச்சோள விதைப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் சில இடங்களில் விதைப்பிற்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தருணத்தில் உயர் விளைச்சலுக்கான முக்கிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் தெரிந்து கொள்வது அவசியம். சாகுபடி செய்யப்படும் வட்டாரம், நிலத்தின் மண்ணின் தன்மை, ரகத்தின் பண்புகள், நிலவும் தட்ப வெப்பநிலை பொறுத்து ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். அந்த வகையில் எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் மக்காச்சோளத்தில் உள்ளன. எடுத்துக்காட்டாக அட்வான் 741, 751, 752, 759 போன்ற ரகங்களும், பயோனீர், என்கே வெரைட்டி, அக்ரிசிஸ் போன்ற ரகங்களும் உள்ளன. வேளாண்மை துறையில் மானிய விலையில் ADV 752 ரகங்கள் பொது விதை விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு 6 முதல் 8 கிலோ வரை விதைக்கப்படுகிறது. சில இடங்களில் விதை விதைக்கும் கருவி மூலமாகவோ அல்லது விதைப்பு நடவு மூலமாகவோ விதைக்கப்படுகிறது. விதைகளை விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மக்காச்சோள பயிர் மித வெப்பமண்டல பயிர். இதில் விதைப்பு, களையெடுப்பு, அறுவடை போன்ற பணிகள் அனைத்துமே இயந்திரங்களின் உதவியால் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சட்டி கலப்பை கொண்டு கோடையில் உழுது பின் பல்லு கலப்பை பயன்படுத்தி 2 உழவு எதிர் எதிராக போட வேண்டும். மக்காச்சோள பயிருக்கு 1 ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழு உரம் அல்லது ஆட்டுக்கடை போன்றவற்றை இட வேண்டும். விதைப்பிற்கு முன்னதாக படைப்புழுவை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும். 1 ஏக்கருக்கு அடியுரமாக 50 முதல் 55 கிலோ யூரியா, 180 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 50 கிலோ பொட்டாஸ் உரத்துடன் 5 கிலோ MN மிக்சர் ஃபார் மேஸ் இட வேண்டும். DAP உரத்தை பயன்படுத்த விரும்பினால் சூப்பர் பாஸ்பேட்டுக்கு பதிலாக 1 ஏக்கருக்கு 65 கிலோ இடலாம். அவ்வாறு DAP இடும்போது யூரியாவின் அளவை 1/3 குறைத்து கொள்ளலாம். வரிசைக்கு வரிசை 2 அடி, செடிக்கு செடி 1 அடி என்ற இடைவெளி விட வேண்டும். விதைகளை ஆழமாக விதைக்காமல் 2 முதல் 4 இன்ச் ஆழத்தில் விதைக்க வேண்டும். விதைத்த 3 முதல் 5 நாட்களுக்குள் 1 ஏக்கருக்கு 1 கிலோ அட்ரசின் களைக்கொல்லியை தெளிக்கலாம். ஊடுபயிராக பயிர் வகை பயிரிட்டால் அட்ரசினுக்கு பதிலாக பென்டிமெத்திலின் பயன்படுத்தலாம். 25 நாட்களுக்குள் மீண்டும் 1 முறை களை எடுக்க வேண்டும். களைக்கொல்லி தெளிக்கும் போது மண்ணில் ஈரப்பதம் இருக்க வேண்டும். விதைத்த 25 முதல் 30 நாட்கள், 40 முதல் 50 நாட்களில் மீதமுள்ள தழைச்சத்து உரத்தை யூரியா வடிவில் இடலாம். மக்காச்சோள மஞ்சரி உருவான தருணத்தில் 1 ஏக்கருக்கு 3 கிலோ மக்காச்சோள மேக்ஸின் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் தென்பட்டால் விவசாயிகள் அருகேயுள்ள வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பருத்தி பெரும்பாலான இடங்களில் கரிசல் மண்ணில் மானாவாரியாக தற்போது விதைக்கப்பட்டு வருகின்றன. பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி செய்வது மிக தேவையான ஒன்று. மானாவாரியில் 1 பயிரை மட்டும் விதைக்காமல் ஊடுபயிராக பயிரிடுவது விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் ஓரளவு பாதிப்பு குறையும். பருத்தி சாகுபடியில் அதிக செலவை ஈடுகட்டவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊடுபயிர் சாகுபடியை மேற்கொள்ள வேண்டும். ஊடுபயிர்களின் மூலமாக கூடுதல் விளைச்சலும் அதன் மூலமாக வருமானத்தை உயர்த்த முடியும். எனவே பருத்தி விவசாயிகள் தங்களுடைய பகுதி மண் வளம், காலநிலை, பாசன வசதி, சந்தை வாய்ப்பிற்கேற்ப தகுந்த ஊடுபயிரை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்ய வேண்டும். பருத்தியில் ஊடுபயிராக பயிர் வகை பயிர்களான உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, காய்கறி பயிர்களான சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பீட்ரூட், தண்டு கீரை, கொத்தவரை, பசுந்தால் உர பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பு போன்றவை சாகுபடி செய்யலாம். ஊடுபயிர் பருத்தியின் உயரத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். பருத்தி மால்வேசி குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாக இருப்பதால் அதே குடும்ப பயிர்களை தவிர்க்க வேண்டும். ஊடுபயிர்கள் பருத்தியுடன் போட்டி போட்டு வளரக்கூடாது. எடுத்துக்காட்டாக மக்காச்சோளம், சூரியகாந்தி இவற்றை பயிரிடக்கூடாது. ஊடுபயிர்கள் பருத்தியை தாக்கும் பூச்சிகளால் விரும்பப்படாதவைகளாக இருக்க வேண்டும். கத்தரி, தக்காளி, வெண்டை, துவரை போன்றவைகள் பூச்சிகளால் விரும்பப்படுவதால் அவற்றை தவிர்க்க வேண்டும். பருத்தியில் ஊடுபயிராக இவற்றை பயிரிடக்கூடாது. ஊடுபயிருக்கென்று கூடுதலான செலவு ஏதும் இல்லை. உரமோ மருந்தோ தனியாக தெளிக்க வேண்டியதில்லை. ஊடுபயிர் சாகுபடி செய்வதால் அந்த பயிரின் இலை தழைகள் உதிர்ந்து மண் வளம் பெறும். மண்ணை மூடி ஊடுபயிர்கள் வளர்வதால் களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. மெயின் பயிர் பாதிக்கப்பட்டாலும் கூட ஊடுபயிர் குறைந்த நாளில் நல்ல வருமானத்தை தரும். இதனால் ஓரளவு நஷ்டம் குறையும். ஊடுபயிர்கள் அறுவடைக்கு பின் அவற்றின் கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படும். விதைக்கு மட்டுமே செலவு, மற்றபடி வேறெந்த செலவும் கிடையாது. ஒரே கல்லில் 2 மாங்காய் போல ஒரே நிலத்தில் 2 பயிர்கள், அதுவும் ஒரே செலவில்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.

0: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 51% முதல் 80% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.

0: நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:55. தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் புள்ளிஹரிணி. ஐநா உள்ளிட்ட உலக நிறுவனங்களின் எச்சரிக்கை, இன்னும் சில ஆண்டுகளில் உலக மக்கள் தொகையில் 1/3 மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிப்பங்களாம். அடுத்த உலக போர் நடந்தால் அது தண்ணீருக்கு தான் இருக்கும்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
3: ஆடை துறையில் ஃபாஸ்ட் ஃபேஷன் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். குறைந்த விலையில் புதிய புதிய வடிவங்களில் ஆடைகளை வாங்குவது, சில காலத்திலேயே அவற்றை ஒதுக்கிவிட்டு மீண்டும் புதிய ஆடைகளை வாங்குவது, இதே மாதிரியான ஒரு நுகர்வு கலாச்சாரம் இப்போது நம் வீடுகளுக்குள் வந்துவிட்டது. அதுதான் ஃபாஸ்ட் ஃபர்னிச்சர். நான் எட்வின் லாரன்ஸ். வானலைகள் வழியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலத்தில் ஒரு மரமேஜை என்றால் அது ஒரு வீட்டில் பல ஆண்டுகள் இருக்கும். சில சமயம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கும் அந்த மரச்சாமான்கள் சென்றடையும். ஆனால் இன்று வீட்டின் நிறம் மாறுகிறது, அதற்கேற்றவாறு மேஜையும் மாற வேண்டும். படுக்கையறையின் வடிவமைப்பு மாறுகிறது, அதற்கேற்றவாறு அலமாரியும் மாற வேண்டும். புதிய வீடு, புதிய அலங்காரம், புதிய மேஜை, புதிய நாற்காலி, பழையது, இதை என்ன செய்வது என்று யோசித்து இறுதியில் குப்பைக்கு. இந்த போக்கைத்தான் பொதுவாக ஃபாஸ்ட் ஃபர்னிச்சர் என்று அழைக்கிறார்கள். குறைந்த விலை, அதிக அளவிலான உற்பத்தி, போக்குக்கு ஏற்ப மாறும் வடிவமைப்பு, குறுகிய கால பயன்பாடு, விரைவான மாற்றம் மற்றும் தூக்கி எறியும் பழக்கம் ஆகியவற்றுடன் இந்த சொல் தொடர்பு படுத்தப்படுகிறது. இதில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் பார்ட்டிகிள் போர்டு, MDF எனப்படும் நடுத்தர அடர்த்தி நாற்பலகை, பல்வேறு மரக்கலவை பலகைகள் போன்றவை அடங்கும். மரத்தூள், மர இலைகள் மற்றும் பிற மர அடிப்படையிலான பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இந்த பலகைகள்

0: சில நேரங்களில் மரத்தின் வளத்தை திறமையாக பயன்படுத்த உதவுகின்றன. ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது? ஒரு பொருள் நீண்ட காலம் பயன்படுத்தப்படாமல் குறுகிய காலத்திலேயே வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் போது அதன் சுற்றுச்சூழல் தாக்கம் அதிகரிக்கிறது. அதாவது பிரச்சனை ஒரு பலகையில் மட்டுமில்லை, அந்த பொருளின் முழு வாழ்க்கை சுழற்சியில் தான் இருக்கிறது. மரம் எங்கிருந்து வந்தது, எப்படி வெட்டப்பட்டது, எப்படி பதப்படுத்தப்பட்டது, எவ்வளவு தூரம் கொண்டு செல்லப்பட்டது, எத்தனை ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டது, மீண்டும் பயன்படுத்த முடியுமா, மறுசுழற்சி செய்ய முடியுமா, கடைசியில் அது எங்கே செல்கிறது, இந்த கேள்விகள் தான் முக்கியம். உதாரணமாக அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் தரவுகளின்படி 2018 ஆண்டில் அந்நாட்டின் நகர்ப்புற திடக்கழிவுகளில் சுமார் 12.1 மில்லியன் டன் மரச்சாமான்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய பொருட்கள் கழிவாக உருவாகின. இதில் பெரும் பகுதி நிலக்குப்பை மேடைகளுக்கு சென்றது. இதனால் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வெறும் குப்பை பிரச்சனை அல்ல. மூலப்பொருள் வீணாகிறது, ஆற்றல் வீணாகிறது, போக்குவரத்து வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, மேலும் புதிய பொருட்களுக்கான மர தேவை தொடர்ந்து உருவாகிறது. இங்கேதான் காடுகளின் கதை தொடங்குகிறது. உலகின் காடுகளில் இருந்து மரப்பொருட்களை பெறுவதற்கான தேவை மிகப்பெரியது. குறைந்த விலை மரப்பொருட்களுக்கான உலகளாவிய தேவை சட்டவிரோத மற்றும் நிலைத்தன்மையற்ற மர வெட்டுதலுக்கும் பங்களிக்கிறது என்று உலக காட்டுயர் நிதியம் குறிப்பிடுகிறது. உலகளாவிய மர உற்பத்தியில் சட்டவிரோத மர வெட்டின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருப்பதாகவும் இந்த அமைப்பு தெரிவிக்கிறது. ஆனால் இங்கே மற்றொரு முக்கியமான அறிவியல் விளக்கம் உள்ளது. மரச்சாமான்கள் தயாரிப்பே உலகளாவிய காடழிப்பின் மிகப்பெரிய காரணம் என்று கூறுவது சரியாகாது. ஆனால் அதற்காக மரச்சாமான்கள் துறையின் தாக்கத்தை நாம் புறக்கணிக்க முடியாது. ஏனெனில் மரச்சாமான்கள் தயாரிப்பு துறையும் மரம் மற்றும் பிற காடு சார்ந்த மூலப்பொருட்களின் மிகப்பெரிய பயனாளிகளில் ஒன்றாகும். மேலும் இயற்கை காடுக்கும் விரைவாக வளரும் மரங்களை கொண்ட ஒரே இனப்பெருக்க தோட்டத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு இயற்கை காட்டில் பல்வேறு மர இனங்கள் இருக்கும். அதனுடன் பறவைகள், பூச்சிகள், பூஞ்சைகள், பாலூட்டிகள், ஊர்வன, நுண்ணுயிரிகள் என எண்ணற்ற உயிரினங்கள் இணைந்து வாழ்கின்றன. ஒரே வகையான மரங்களை மட்டும் பெரிய அளவில் வளர்க்கும் பெருந்தோட்டம் மரப்பொருள் உற்பத்திக்கு உதவலாம். ஆனால் அது இயற்கை காட்டின் உயிரியல் பல்வகமேயும் அதன் சிக்கலான சூழலியல் உறவுகளையும் முழுமையாக மாற்றிவிடும். அதனால் மரம் நடப்பட்டது என்பதற்கும் காடு பாதுகாக்கப்பட்டது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதுதான் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து. இயற்கையை சுருக்கமாக பயன்படுத்தி பொருட்களை நீண்ட காலம் பயன்படுத்துவதே உண்மையான நிலைத்த வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7 மணி. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையணும். நீங்கள் நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இனி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வோரே, இன்றைய காலகட்டத்திலே மரங்கள் நட வேண்டும், அவற்றை பராமரிக்க வேண்டும். 5 முதல் 10 ஆண்டுகளில் அது நல்ல தரமாக வந்தவுடன் வெட்டி விற்பனை செய்து நல்ல லாபம் பார்க்க வேண்டும் என விவசாய பெருமக்கள் விரும்புவதால், அந்த விவசாய பெருமக்களுக்கு தேவையான நர்சரி, அதாவது சின்னஞ்சிறு செடிகளை வளர்த்து பிளாஸ்டிக் கவர்களிலே நல்ல தரமான மண் உரம் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்த்து அதை விற்பனை செய்கின்ற தொழில். அதோடு அதற்கு இணையாக மண்புழு உரம், இயற்கை உரம், விதைகள் போன்ற பல்வேறு பொருட்களை விவசாய பெருமக்களுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும். மிகப்பெரிய பட்டியல். அந்த பொருட்களை எல்லாம் பஞ்சகாவியா முதல் யூரியா வரை யார் என்ன கேட்கிறார்களோ அதை விற்பனை

செய்யக்கூடிய தொழில்தான் நர்சரி கார்டன் துறை. உங்களுக்கு மெயின் சாலையிலே பெரிய 5 முதல் 50 சென்ட் இடம் இருக்கலாம், போதும். காரணம், மீதி நீங்கள் உற்பத்தி செய்கிற செடிகள் தவிர மீதி அனைத்தையும் தென்னிந்தியா முழுவதும் நீங்கள் ஃபோன் செய்தால் வரவழைத்து கொள்ளலாம். எந்த ஒரு சவுக்காக இருக்கலாம், அது எலுமிச்சை செடியாக இருக்கலாம், இப்படி எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு ஹோல்சேலாக தயாரிப்பதற்கு கும்பகோணம், தஞ்சாவூர், கடலூர் இப்படி பல பேர் ஊர்களில் அதை 1000 ஏக்கர் 500 ஏக்கரில் பயிரிட்டு தமிழகமும் சப்ளை செய்யக்கூடிய நர்சரி கார்டன்கள் இருக்கின்றன. மத்திய மாநில அரசுகளின் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய கார்டன்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் இருக்கிறது, ஈசா மையம் இருக்கிறது. அவர்களெல்லாம் மக்களுக்காக இது போன்ற நர்சரிகளுக்காக குறைந்த விலையிலே உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். நீங்கள் அதை வாங்கி சிறிது காலம் நன்கு பராமரித்து மெயின் சாலையிலே வைத்து, அல்லது நீங்கள் அந்த பகுதியில் உங்களுக்கு வேண்டியவர்களை மெயின் சாலையில் இருந்தார்கள் என்றால் அவர்களோடு பேசி அந்த நீங்கள் இங்கே உற்பத்தி செய்து அங்கே கொண்டு போய் வைப்பது, அவர்கள் விற்றபின் அவர்களுக்கு ஒரு லாபம் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்வது, இப்படி பல்வேறு வகைகளிலே இந்த நர்சரி கார்டனை லாபகரமாக நடத்தலாம். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன செடிகள் இங்கே குறைந்த விலையில் கிடைக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக ஆகிவிட்டது. இப்போது தக்காளி, கத்திரி போன்ற காய்கறி நாற்றுக்களை கூட புளித்தட்டு முறையிலே ஆயிரக்கணக்கில் உருவாக்கி விவசாயிகளுக்கு மிக தரமாக சப்ளை செய்கிறார்கள். ஒரு ஏரியாவிலே தென்னங்கன்றுகள், மதுரை அருகே சோழவந்தான், கோயம்புத்தூர், ஆழியார், இப்படி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கான இடங்களிலே மத்திய மாநில அரசுகள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள் போன்றவை இந்த தென்னை நாற்றுகளை தரமாக பல வெரைட்டியில் ஏற்பாடு செய்து விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் இடத்திலும் 100, 200, 300 போட்டு வளர்த்து கொண்டே இருக்கலாம். தேவையானவற்றை வாங்கி அவ்வப்போது விற்று கொண்டே இருக்கலாம். இப்படி ஒட்டுமாக என்று வேணுமா, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி அங்கு போய் வாங்கி வரலாம். பல்வேறு வகையான ரோஜா பூக்கள் செடிகள், இவை ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூரை சுற்றிய இடங்களிலே, தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே இந்த மலர் செடிகள் அழகழகாக குறைந்த விலையிலே உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார்கள். அவற்றை நீங்கள் வாங்கி வைத்தும் விற்பனை செய்யலாம். நீங்கள் விதை வாங்கி கவரிலே போட்டு தரமாக வளர்த்தும் விற்பனை செய்யலாம். இப்படி அருமையான ஒரு விற்பனை துறை, லாபகரமான ஒரு தொழில் நர்சரி கார்டன். அரசாங்கத்திற்கு மொத்தமாக டெண்டர் போட்டு சப்ளை செய்யலாம். பெரிய சங்கங்கள், கூட்டுறவு முறையில் இயங்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு நிறைய தேவைப்படும். மொத்தமாக அனைத்து வீடுகளிலும் நடுவதற்கு, அவருடைய தொழிற்சாலைகளிலே ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு, பரவகாரிகளுடைய திருமண வீட்டிலே வந்தவர்கள் எல்லோருக்கும் அழகிய ஒரு மரத்தை, கன்றை கொடுத்து அனுப்புவார்கள். தென்னங்கன்றுகளை இருந்து ரோஸ் வரை அப்படிப்பட்டவர்கள் வாங்குவதற்கு உங்களிடம் வருவார்கள். நல்ல விளம்பரம் செய்தால் உங்கள் மாவட்டம் மட்டுமல்ல, இங்கிருந்து விற்பனை வாய்ப்பு பெரிய உலகளவில் உள்ளது. பஞ்சாப், ஹரியானாவுக்கு கூட இங்கிருந்து சப்ளை செய்கிறார்கள். ஒரு சிறப்பான ஒட்டு மாங்கன்றுகள், பல வகை பல மரங்கள் வட மாநிலங்களிலிருந்து இங்கே வருகின்றன. இப்படி எங்கெங்கு குறைந்த விலையில் கிடைக்குதோ ஆங்காங்கே மாறுதல் செய்து கொண்டு நல்ல விலையில் விற்பனை செய்கிறார்கள். இதை எப்படி லாபகரமாக நடத்தலாம் என்பது பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 1 நாள் 2 நாள் பயிற்சி கொடுக்கிறது. பல்வேறு தனியார் என்ஜிஓக்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். ஏராளமான என்ஜிஓக்கள் உங்களிடமிருந்து வாங்கி விற்று உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். செடிகள் மட்டுமல்ல, அதை வளர்ப்பதற்கு என்னென்னவெல்லாம் தேவை, திரவ உரத்தில் இருந்து மூலிகை பூச்சி வரட்டி வரை தேவைப்படும் அந்த தண்ணீர் ஊற்றுவதற்கு உரிய அந்த பாத்திரம், இப்படி சின்ன கொத்து, இதையெல்லாம் கூட நீங்கள் வைத்து ஒரு காரிலோ வண்டியிலோ வந்து வாங்க வருகிறார்கள் என்றால் தங்கள் வீட்டிலோ தங்களுடைய நிலத்திலோ தேவைப்படக்கூடியவர்களுக்கு என்ன உரம் தேவை, என்ன பூச்சி வரட்டி தேவை, என்ன மண்புழு உரம் எத்தனை கிலோ போட்டால் அந்த மரம் நன்றாக வளரும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு வருகின்றவர்களுக்கு அவற்றையும் விற்பனை செய்யலாம். இதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார்கள். ஆங்காங்க விவசாய கூட்டுறவு சங்கங்கள், உலக உற்பத்தியாளர் மன்றங்கள் தங்களுக்கு தேவையான கன்றுகளை உங்களிடம் வாங்கி உங்களை ஊக்குவிப்பார்கள். நன்கு பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் ஃபேஸ்புக் போன்ற தற்போதைய நவீன முறைகளிலும் நீங்கள் விளம்பரம் செய்து பலருக்கு நீங்கள் என்னென்ன செடிகள் வைத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு குறைந்த விலையிலே கொடுக்கிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் அவ்வப்போது விளம்பரம் செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இது மிக லாபகரமான தொழிலாக

0: விவசாய பெருமக்களே, அது சார்ந்த தொழில்கள் செய்வோரே, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களே, பெண்களே, உங்களுக்கு குறைந்த முதலீட்டிலே செய்யக்கூடிய அருமையான தொழில் இது ஆகும். இதனை பயன்படுத்தி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 7:07. நிகழ்ச்சியில் மின்னலை திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஹரிஷ் ராகவேந்திரா, டிம்மி பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்

0: நேர்களை தொங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரம் சரியாக காலை 7:14. நேர்களை அடுத்து கேட்க இருக்கிறோம், தமிழே அமுதே. நம் தாய்மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முனைவர் கு. கதிரேசன் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: தர்மம் தன் நிலை உயர்த்தும், தர்மம் தலைகாக்கும் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதே தர்மம் நம்முடைய நிலையை, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு செல்லும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு ஏற்படுகிற மரியாதை, நமக்கு ஏற்படுகிற புகழ் தர்மத்தின் வழியிலே அமையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தமிழர்கள் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்னும் சொற்களோடும் அவை தருகிற பொருள்களுடனும் உணர்வுபூர்வமான தொடர்பு கொண்டவர்கள். அதனாலே தான் தாம் படைக்கின்ற இலக்கியங்களிலும் கலை பண்பாட்டு படைப்புகளிலும் கூட அறத்தை மையமாக வைத்திருக்கின்றார்கள். அறமே அனைத்திற்கும் அடிப்படை என்னும் உணர்வை ஏற்படுத்தினார்கள். அறத்தோடு வாழ்வதே வாழ்க்கையின் இலக்கணம் என்று நமக்கு வரையறை சொன்னார்கள். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கப்பும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் மகாபாரத கோட்பாடு தமிழர்களின் வாழ்க்கை கோட்பாடாகி போனது. இந்த பின்னணியிலே நாம் படைத்த குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் கூட அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றமாகும் என்று அறிவுறுத்தினார். இதனாலே அறத்தை கண்களாக கொண்டு வாழ்ந்தவர்களே மக்கள் மனதில் தெய்வமாக இடம் பிடிக்க முடிந்தது. பண்டை காலத்திலே இந்த அறத்தின் வழியிலே வாழ்ந்த மன்னர்கள் வரிசையிலே தர்மத்தின் வழியில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு மன்னனுடைய வரலாற்றை இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அவன் பொற்கை பாண்டியன். அவனுடைய வாழ்க்கை பண்பாடு என்பது எந்த அளவிற்கு அவன் தர்மம் தவறாமல் வாழ்ந்திருக்கிறான் என்பதை நமக்கு எடுத்து சொல்லும். மதுரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த பொற்கை பாண்டியன், அவருடைய ஆட்சியிலே தர்மம் தழைத்து விளங்குகிறது, செங்கோல் செழித்து ஓங்குகிறது. தர்மத்தின் வழியிலே ஆட்சியை செலுத்துகிறான். அவருடைய வம்சாவளியினரை நினைத்து பார்த்தால் மகனை இழந்த மனுநீதி சோழன் அறத்திற்காக, தர்மத்திற்காக மகனை இழந்த மனுநீதி சோழன், புறாவுக்காக தன்னையை கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, தவறான நீதி வழங்கியமைக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட பாண்டிய நெடுஞ்செழியன், இவர்கள் வரிசையிலே தமிழ் மன்னர்கள், இந்த தமிழ் மன்னர்களெல்லாம் காட்டிய அந்த தர்ம நெறியிலிருந்து தவறிய செயலுக்காக, தான் தவறிழைத்த காரணத்திற்காக, தன் செயலுக்காக தன் கையை தானே வெட்டி கொண்ட பொற்கை பாண்டியனுக்கு ஒரு மிக முக்கியமான இடம் உண்டு. இந்த பொற்கை பாண்டியன் தினமும் இரவு மாறு வேடமிட்டு கொண்டு அவன் உடைய நகரத்திற்கு நகர்வலம் செல்வான். அங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் நேரிலே கண்டு அவற்றை களைவதற்கான முயற்சியை எடுப்பான். அவன் மிகச்சிறந்த செங்கோல் வழுவாது ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக திகழ்ந்தான். அவன் நாட்டிலே அவனுக்கு தெரியாமல் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது என்று உறுதியாக இருந்தான். அப்படி வருகிற வழிபோது ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு குரல் கேட்கின்றது. அது ஒரு அந்தணனுடைய வீடு. அந்த அந்தணன் என்ன சொல்லுகிறான் என்றால், தன்னுடைய இளம் மனைவியை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றான். என்ன என்றால், அவன் காசிக்கு செல்ல போவதாகவும், காசிக்கு சென்று விட்டு வருகிற வரைக்கும் அவள் தனியாக வீட்டிலே இருக்க வேண்டும் என்றும் அவன் சொல்லுகிறான். அதை கேட்ட அந்தணனுடைய இளம் மனைவி, தன்னால் எப்படி தனியாக இங்கே இருக்க முடியும், இந்த பெரிய நகரத்திலே ஒரு பெண்ணுக்கு தனியாக இருப்பதனால் என்ன கொடுமை ஏற்படும் என்பதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா என்றெல்லாம் கேட்கின்றாள். அப்பொழுது அந்த அந்தணன் சொல்லுகிறான், இது பொற்கை பாண்டியனுடைய நாடு, பாண்டிய மன்னன் செங்கோல் வழுவாமல் காத்து ஆட்சி செய்யக்கூடியவன், உனக்கு ஒரு தீங்கும் நேராது.

0: எல்லாம் அவன் பார்த்து கொள்ளுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறான். இந்த செய்தியை காதாலே கேட்கின்றான் பொற்கை பாண்டியன். அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, தன் மக்கள் தன் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே என்பதை கேட்டு அவனுக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் திளைத்தவனாக அவன் அரண்மனைக்கு போய் நிமதியாக தூங்குகிறான். சில நாட்கள் கழித்து அந்தனன் காசிக்கு போகிறான். அவன் காசிக்கு போன பின்பு தினமும் அந்த பொற்கை பாண்டியன் மாறுவேடமிட்டு கொண்டு அந்த வீட்டில் அந்த இளம் மனைவியை மிகுந்த அக்கறையோடு கவனமாக காவல் காத்து வருகிறான். அப்படி காவல் காத்து கொண்டே வருகிற போது ஒரு நாள் திடீரென்று அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் குரல் கேட்கிறது. ஆண் குரல் கேட்ட உடனே அவனுக்கு ஏதோ ஒரு ஆடவன் உள்ளே பூந்திருக்கிறானே, ஏதோ தவறு நேரப்போகிறதே என்று வேகமாக ஓடிச் சென்று அந்த கதவை வேகமாக ஓங்கி தட்டுகிறான். அப்படி ஓங்கி தட்டுகிற போது உள்ளிருந்து ஆண் குரல் யாரது என்று கேட்டபொழுது தான் தெரிகிறது, அது அந்த வீட்டுக்கு உரிமையான அந்த பெண்ணுக்கு உரிமையான கணவன், அந்த அந்தணனுடைய குரல் தான் என்று புரிந்து கொண்டு, ஐயோ தவறு நேர்ந்து விட்டதே, இந்த பெண்ணுக்கு களங்கம் வந்துவிடுமே என்று எண்ணிக்கொண்டவனாக அந்த தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளையும் கதவை தட்டிவிட்டு ஓடிவிடுகிறான். இது ஒரு வகையில் அவனுடைய சமயோஜித புத்தி. எல்லா வீட்டிலும் இப்படி கதவை தட்டினார்கள் என்று தெரிந்தால் அந்த பெண்ணுக்கு மட்டும் அந்த களங்கம் ஏற்படாது என்பது அவனுடைய நம்பிக்கை. மறுநாள் காலை அரசவை கூடியது. எல்லோரும் வந்து புகார் கொடுத்தார்கள், எங்கள் வீட்டில் கதவை தட்டிவிட்டு போனது யார், எங்களுக்கு தூக்கத்தை கெடுத்தவர் யார், அவரை அழைத்து தண்டனை கொடுக்க வேண்டும், அவரை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று புகார் சொன்னார்கள். மன்னன் வந்தான், உங்கள் வீடுகளெல்லாம் கதவுகளெல்லாம் தட்டியவர் நான் தான், இந்த கைகள் தான் இந்த கதவை தட்டியது என்று காரணத்தை சொல்லி தன் உடைவாளை எடுத்து தன் கைகளை தானே வெட்டி வீழ்த்துகிறான். அப்படி வீழ்த்தியவன் பின்னால் பொன்னால் கைகளை செய்து மாட்டிக்கொள்கிறான் என்று அவனை பொற்கை பாண்டியன் என்று அழைப்பார்கள். அப்படி தர்மத்திற்காக நீதிக்காக தன் கையை தானே வெட்டி கொண்ட பாண்டியனுடைய வம்சத்திலே பிறந்த அந்த மன்னனுடைய வரலாறு நமக்கு சொல்வதென்ன, தர்மம் தலை காக்கும் என்பது மட்டுமல்ல, தர்மம் தன் நிலையை உணர்த்தும் உயர்த்தும் என்பது கூட நாம் தமிழரின் பண்பாட்டு பெட்டகத்திலே தர்மம் தன் நிலையை உயர்த்தும் என்னும் உயர்ந்த தத்துவம் தங்கத்திலே வைரம் பதித்த அழகி அந்த ஆபரணமாக நமக்கு காட்சி தருவதை பார்க்க முடியும். இதுபோன்ற செய்திகளை இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி தர்மத்தின் வழியிலே இந்த சமூகத்தை நடைபோட செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கருத்தாக அமைகிறது. நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:20. நிகழ்ச்சியில் அடுத்து மொழி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். பலராம் பாடியிருக்காங்க. வித்யாசாகர் இசையில் வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் சரியாக காலை 7:27. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் திரு ஜி பாஸ்கர் அவர்கள்.
4: ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் ஆகிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆங்கிலத்திற்கு தேவையான மிக அடிப்படையான ஒரு இலக்கணத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலையும் கூட சப்ஜெக்ட் என்றால் நவுன் பெயர் சொல், ப்ரனவுன் பிரதிபெயர் சொல், இரண்டும் சேர்ந்தது தான் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். வேர்ப் என்றால் மெயின் வேர்ப் மற்றும் ஆக்சிலரி வேர்ப். மெயின் வேர்ப் என்றால் அதனுடைய 5 ஃபார்ம்ஸ், ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஜெரண்ட் ஃபார்ம், இன்ஃபினிட்டி ஃபார்ம் என்று பார்க்கிறோம். ஆக்சிலரி வேர்ப் நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை.

0: ஆனால் மெயின் வெர்புடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆகியவற்றை நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். கோ, வெண்ட், கான், கோயிங், டு கோ என்ற ஐந்து பதங்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. இதில் இர்ரெகுலர் வெர்ப், ரெகுலர் வெர்ப் என்று நாம் பிரித்திருந்தோம். இர்ரெகுலர் என்றால் மூன்று வார்த்தைகளுமே மாற்றமடையும், ரெகுலர் என்றால் வார்த்தைகள் மாற்றமடைவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே, ப்ளேடு, ப்ளேடு, ப்ளேயிங், டு ப்ளே, இடி மட்டும் ஆட் ஆகும். ஆனால் இர்ரெகுலர் வெர்ப் அப்படின்னா ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், டு ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அவசியத்தில் இருக்கிறோம். இதனுடைய ஐந்து பகுதிகளையும் உபயோகிப்பதற்கு ஒரு சில விதிமுறைகள் உண்டு. நாங்கள் அதை குயின் ரூல் என்று சொல்லுகிறோம். என்றால் முதலாவது வெர்ப் ஒன் உபயோகிப்பதற்கு குயின் ரூல் அப்ளை பண்ண வேண்டும். அதாவது ஹீஷி இட் என்ற தேர்ட் பர்சன் சிங்குலருடன் எஸ் சேர்க்க வேண்டும். வருகின்ற வெர்ப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதனுடன் எஸ் சேர்க்க வேண்டும். ஹீ கோஸ், ஹீ கம்ஸ், ஷீ ஈட்ஸ், ஷீ குக்ஸ், இட் ஃப்ளைஸ், இட் கம்ஸ் என்று அதோடு கூட எஸ் சேர்க்க வேண்டும். ஐ, வி, யூ, தே அது நார்மலாக இருக்க வேண்டும். ஐ கம், யூ கம், வி கம், தே கம். ஹீ ஷீட் வரும்பொழுது ஹீ கம்ஸ், ஷீ கம்ஸ், இட் கம்ஸ் என்று நாம் குறிப்பிட வேண்டும். பொதுவாக இதை ஒரு நாளின் அனுதின டெய்லி ரொட்டீன் அல்லது டெய்லி பழக்கமாக நாம் இதை சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வேக் அப் இன் த மார்னிங், ஐ கோ டு ரெஸ்ட் ரூம், ஐ ப்ரெஷ் மை டீத், ஐ வாஷ் மை ஃபேஸ், ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ கோ டு ஸ்கூல், ஐ ஃபினிஷ் மை ஸ்கூல், ஐ கம் டு ஹோம், ஐ ஈட் டின்னர் அண்ட் ஐ கோ டு ஸ்லீப். இது இவைகளெல்லாம் நாம் சாதாரணமாக வெர்ப் ஒன்னில் பேசி பழக வேண்டியவைகள். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் காரியங்களை நீங்கள் டெய்லி ரொட்டீன் எழுதி பழகும் பொழுது அது உங்களுக்கு மிக லகுவாக இருக்கும். இன்றைய நாளுக்கான புதிய வார்த்தை சார்மிங் என்றால் ப்ளீஸிங் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் புன்னகையுடன் ஒருவரை பார்ப்பதற்கு, அடுத்தவரை புன்னகையோடு நோக்குவதற்கு சார்மிங். ஹீ இஸ் எ சார்மிங் பர்சன், அவர் பார்ப்பதற்கு நல்ல ஒரு புன்னகையுடன் காணப்படும் ஒரு நபர் என்று சொல்வதுண்டு. நான் கடந்த நாளிலே உங்களை தினமும் பேசி பழகுவதற்கு உங்களுடைய எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டை நீங்கள் பேசி பழகுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், கிண்டர் கார்டன், ப்ரைமரி எஜுகேஷன், மிடில் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ஆகியவற்றை நீங்கள் தெளிவாக பேசி பழகும்போது நீங்கள் யாரிடமும் உங்களுடைய படிப்பை குறித்து சொல்வதற்கு மிக உலகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு த கிண்டர் கார்டன் இன் 2008 ஆர் 2002, ஐ ஃபினிஷ் மை கிண்டர் கார்டன் அட் 2004, தென் ஐ ஜாயின் டு ப்ரைமரி, ஐ ஃபினிஷ்ட் அட் 2009, அண்ட் ஐ ஜாயின்ட் அட் மிடில் ஸ்கூல் 2009, ஐ ஃபினிஷ்ட் அட் 2012, தென் ஐ ஜாயின்ட் ஹையர் செகண்டரி 2012, தென் ஐ ஃபினிஷ்ட் மை மிடில் ஹையர் எஜுகேஷன் இன் 2014, தென் ஐ ஜாயின் மை ஹையர் செகண்டரி இன் 2014, ஐ ஃபினிஷ்ட் அட் 2016. தென் யூ கேன் சே யுவர் யூஜி டிகிரிஸ், யுவர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஸ் ஆர் யுவர் பிஹெச்டி ஆர் சம்திங் எல்ஸ் யூ கேன் சே லேட்டர். ஓகே, ஸோ இதே போல் நீங்கள் ஆங்கிலம் தினமும் பேசும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நன்றி.
1: நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியாக காலை 7:30. நிகழ்ச்சியில் பாடல் கேட்க இருக்கிறோம். முதல்வன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், மனோஜ் ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டு நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து சந்தை நிலவரம் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் தக்காளி பார்த்தீங்கன்னா 42 ரூபாயில இருக்கு. கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 30, சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 45, பூசணிக்காய் 15, தடியங்காய் 12, அவரைக்காய் 90, கொத்தவரங்காய் 20 ரூபாயில இருக்கு. பாகற்காய் சிறியது 65, பெரியது 45, பச்சை மிளகாய் 44, முருங்கைக்காய் 34, பெரிய வெங்காயம் 60, சின்ன வெங்காயம் 100 ரூபாயில இருக்கு. காராமணி 24, கோவைக்காய் 45, தேங்காய் பெரியது 54 ரூபாயில இருக்கு, சிறியது 56, வாழைக்காய் 40 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 15, கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாயில இருக்கு, மல்லி இலை 105, புதினா 70, கருவேப்பிலை 35, வெள்ளரிக்காய் 24, இஞ்சி 190, மாங்காய் 90 ரூபாய், நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 26, கேரட் 44, ரிங் பீன்ஸ் 116, சவுச்சோ 32, முட்டைகோஸ் 24, பீட்ரூட் 40 ரூபாயில இருக்கு, காலிஃபிளவர் 54, குடமிளகாய் 65, பஜ்ஜி மிளகாய் 65, பூண்டு வெள்ளை பூண்டு வந்து 280 ரூபாயிலும் இருக்கு, 300 ரூபாயிலும் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 120, சோயாபீன்ஸ் 110, பச்சை பட்டாணி 200, சேம்பு 40, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 50 ரூபாயில இருக்கு. பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 115 ரூபாயில இருக்கு, ஏலக்கி 85, மட்டி 80 ரூபாயில இருக்கு, நேந்திராம்பழம் 90, பச்சை வாழைப்பழம் வந்து 65, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 65, நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில இருக்கு, எலும்பிச்சை 130, ஆப்பிள் 180, அன்னாச்சி பழம் 70, மாதுளை 220, கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாப்பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யாப்பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50, பப்பாளி 50, நெல்லிக்காய் 75, திராட்சை 120, சாத்துக்குடி 70, கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, தர்பூசணி 30 ரூபாய். இதானிக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத், சக்தி, ஸ்ரீ கோபாலன் பாடியிருக்காங்க. மோகன்ராஜ் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. சாம் சிஎஸ் இசையில். நேரம் சரியாக காலை 7:40.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:45. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன கேட்க இருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு சில இடங்களில் கரண்ட் இருக்காது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்க்கலாமா? நாளைக்கு பழையப்பேட்டை கேவி பொருட்காட்சி திடல் இந்த துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேல் பகுதிகள், தெற்கு ரத வீதி தெற்கு பகுதிகள், வடக்கு ரத வீதி வடக்கு பகுதிகள், பழையப்பேட்டை, காந்தி நகர், திருப்பணி கரிசல்குளம், வாகைக்குளம், குன்னத்தூர் பேட்டை, தொழில்பேட்டை, கோடீஸ்வரன் நகர், சாஸ்திரி நகர், தீன் நகர், திருமங்கை நகர், செந்தமிழ் நகர், பாட்டப்பத்து, அபிஷேகப்பட்டி, பொருட்காட்சி திடல், திருநெல்வேலி டவுன், எஸ்என் ஹைரோட், பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தர தெரு, பாரதியார் தெரு, சிஎன் கிராமம், குறுக்குத்துறை, கருப்பன்துறை, டவுன் கீழரத வீதி, போஸ்ட் மார்க்கெட், ஏபி மாடத்தெரு, சுவாமி சன்னதி தெரு, அம்மன் சன்னதி தெரு, மேல மாட வீதி, அதுக்கப்புறம் நயினார்குளம் ரோடு, சத்தியமூர்த்தி தெரு, போத்தீஸ் நயினார் குளம் மார்க்கெட், வவுசி தெரு, வையாபுரி நகர், பாரத் இந்துஸ்தான் பெட்ரோலியம், சிவன் கோவில், தெற்கு தெரு, ராம் நகர் மற்றும் ஊருடையான் குடியிருப்பு பகுதிகள். இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. நிகழ்ச்சியில் அடுத்து ஓமன பெண்ணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் அவர்களும் சாஷா திரிபாதி அவர்களும் பாடியிருக்காங்க. விவேக் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் இசையில். நேரம் சரியாக காலை 7:48 ஆயிற்று.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: சரியாக காலை 7:52 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன தகவல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நாங்குநேரி பகுதிகளில் கூட மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. நாங்குநேரி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 பிற்பகல் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. நாங்குநேரி, ராஜாக்கள் மங்கலம், சிறுமளஞ்சி, பெருமளஞ்சி, பெருமளஞ்சி கீழூர், பெருமளஞ்சி மேலூர், ஆட்சியூர், வாகைக்குளம், கோவனேரி, AMRL தொழிற்கூடம் இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலையில் 9 பிற்பகல் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம்

மாவட்டத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு. என்னைக்குன்னா 9/10/2026 வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு நடைபெற இருக்கு. திருநெல்வேலி கோட்டாட்சியர் தலைவர் அவர்களின் தலைமையில் திருநெல்வேலி கோட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வச்சு நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இந்த குறைதீர் நாள் கூட்டம் இந்த முகாமை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ராட்சச மாமனே பாடல் தான் கேட்க போகிறோம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்து ஸ்ரேயா கோஷல், பாலக்காட் ஸ்ரீராம், மகேஷ் பாடியிருக்காங்க. கபிலன் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஏ அழகுமான் இசையில். நேரம் சரியாக காலை 7:53 ஆயிட்டிருக்கு.

그렇게 돼. 와, 그렇게 돼. 그렇게 돼.

நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ள சேவா ஜோதி யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது வரும் 12ஆம் தேதி முதல் பல்வேறு தேதிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, 8:03 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்க இருக்கிறோம். வழக்கென்று வந்தால் வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய பதிவின் தொடர்ச்சியாக இந்த திருமணத்தை, அசுயமரியாதை திருமணம் சொல்லக்கூடிய அந்த திருமணத்தை பதிவு செய்யும் நடைமுறையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் அப்படிங்கும்போது தமிழ்நாடு அரசின் டிஎன் ரெஜினெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளம், இது வந்து பதிவுத்துறையுடைய இணையதளம். டிஎன் ரெஜினெட் இந்த இணையதளத்தில் கணக்கு தொடங்கி இந்து திருமணப்பதிவு, அதாவது ஹிந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதன் கீழ் சுயமரியாதை திருமணத்தை தேர்ந்தெடுத்து விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடியதில் இது சுயமரியாதை திருமணம் என்பதற்கான அந்த லிங்கில் சென்று அதை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பதிவுக்கு முன்பதிவு செய்ய வேண்டும். இப்போ எல்லாமே வந்து டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுபடி இந்த ஆவணங்களை எல்லாம் பதிவேற்றிய பின்னர் சார்பறிதிவாளர் அலுவலகத்திற்கு செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை, அதாவது டோக்கன் ஸ்லாட்னு சொல்லுவாங்க, முன்பதிவு செய்ய வேண்டும். அந்த குறித்த நாளில் மணமகன், மணமகள் மற்றும் 3 சாட்சிகளும் அசல் ஆவணங்களுடன் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும். அது என்னென்ன ஆவணங்கள் என்று நான் நேற்று ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். சார்பதிவாளர் அந்த ஆவணங்களை சரிபார்த்து கைரேகை மற்றும் கையொப்பம் பெற்ற பிறகு அன்றே அல்லது சில தினங்களில் திருமண பதிவு சான்றிதழ் வழங்குவார். அதை வழங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிறப்பு திருமணச் சட்டத்திலும் கீழும் சரி, இந்த சீர்திருத்த திருமணம் சொல்லக்கூடிய இந்த திருமணத்தில் நடந்தாலும் சரி, இந்த திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு என்பது முக்கியம். இப்பொழுது அனைத்து திருமணத்தையுமே பதிவு செய்ய வேண்டும் என்று அரசு உத்தரவு இருக்கிறது. சரி, இப்போ இந்து திருமண சட்டத்திற்கு நேரடியாக வரலாம். இந்து திருமணத்திற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்து திருமணம்னா அதில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குங்கிறத மெதுவாக கண்டிப்பாக தெரிய வேண்டும். 1955 இந்து திருமண சட்டம் பிரிவு 5, இந்த பிரிவு 5 ஒரு இந்து திருமணம் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாக வேண்டும் என்றால் சில, அதாவது ஒரு 5 வகையான முக்கிய நிபந்தனைகள் பூர்த்தியாயிருக்க வேண்டும். ஒரு 5 வகையான முக்கிய நிபந்தனைகளை இந்து சொல்கிறது. இது இல்லைன்னா அது இந்து திருமணம் அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் முதலாவதாக இருபாலரும் இந்துக்களாக இருக்க வேண்டும். அதாவது கணவன், மணமகன், மணமகள் இருவருமே இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்து சமயம் என்பதில் சீக்கியர், பௌத்தர், சமணர் ஆகியோரும் இதில் அடங்குவார்கள். அடுத்ததாக முந்தைய வாழ்க்கை துணை உயிருடன் இருக்கக்கூடாது, அதாவது ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடாது. திருமணம் நடக்கும்போது மணமகன் அல்லது மணமகள் இருவரில் யாருக்கும் உயிருடன் இருக்கும் கணவனோ அல்லது மனைவியோ இருக்கக்கூடாது. இருதார மணம் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது மனநலம் மற்றும் சம்மதம், இது முக்கியமான ஒன்று. திருமணம் செய்யும் நபர்களுக்கு தன் விருப்பத்தை தெரிவிக்கும் வகையில் ஆரோக்கியமான மனநிலை இருக்க வேண்டும். மனநல கோளாறுகளால் திருமண வாழ்க்கையோ அல்லது குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கோ தகுதியற்றவராக இருக்கக்கூடாது. அதேபோன்று மீண்டும் மீண்டும் மனநலம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுபவராக இருக்கக்கூடாது. அடுத்ததாக வயது வரம்பு, இது வந்து முக்கியமானது. திருமணத்தின் போது மணமகனுக்கு குறைந்தபட்சம் 21 மணமகளுக்கு குறைந்தபட்சம் 18 பூர்த்தியாகி இருக்க வேண்டும். கட்டாயம் இது இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த சில விலக்கப்பட்ட உறவு முறைகள் இருக்கக்கூடாது. தடுக்கப்பட்ட உறவுமுறைன்னு சொல்லுவாங்க, விலக்கப்பட்ட உறவு முறைன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இருவரும் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடாது. அதாவது அண்ணன் தங்கச்சி முறை வரக்கூடாது, அந்த மாதிரியானது. இன்னொன்று, இந்து சட்டத்தில் சபிண்ட உறவு முறைன்னு சொல்லுவாங்க. இருவரும் ஒரு வழித்தோன்றல் கொண்ட நெருங்கிய குடும்ப உறவுகளாக இருக்கக்கூடாது. அதாவது சித்தப்பா மகளையோ பெரியப்பா மகளையோ திருமணம் செய்த மாதிரி இருக்கக்கூடாது. சில இடங்களில் விதிவிலக்கு இருக்கிறது. அதாவது பழக்க வழக்கம் அல்லது சமுதாய கலாச்சார முறைப்படி, உதாரணமாக தாய்மாமன் மகள் மகன் திருமணம் போன்ற தென்னிந்திய பழக்க வழக்கங்கள், அத்தை மகன் மாமன் மகன் இல்லாமல் தாய்மாமன் அல்லது அவங்களுடைய மகள் தாய்மாமன் உறவு

இருக்கக்கூடியவங்களாம் திருமணம் செய்வாங்க. மாமாவை திருமணம் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மணமகளின் தாயாரின் உடன் பிறந்த சகோதரனை திருமணம் செய்தல். இது போன்ற தென்னிந்திய பழக்கவழக்கங்கள் இருக்கிறது. அந்த பழக்கவழக்கம் இருந்தால் மட்டுமே இந்த நிபந்தனையில் விதிவிலக்கு உண்டு. அதே மாதிரி இந்த திருமண சடங்குகள் இது மெயினானது, அதாவது அக்னியை வலம் வருதல் போன்றவை அல்லது சமுதாய முறைப்படி திருமணம் முறையாக நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கென்றும் ஒரு வகையான திருமண நடைமுறைகள் இருக்கிறது. இப்போ இந்து கோயில்களில் சென்று திருமணம் செய்வது இருக்கிறது, வீட்டில் வைத்து திருமணம் செய்வது இருக்கிறது, பெரியோர்கள் முன்னிலையில் பொது இடத்தில் வைத்து திருமணம் செய்வது இருக்கிறது. இந்த போன்று பல்வேறு இதுகள் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்து திருமணத்தில் வந்து அக்னியை வலம் வருதல் என்றது ஒரு முக்கியமான சடங்காக அதில் இருக்கிறது. அதற்காக அக்னியை வலம் வந்து தான் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆகவே இந்த ஐந்து வகையான நிபந்தனைகளும் கட்டாயம் ஒரு இந்து திருமணத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது இந்து திருமணம் என்று அது சட்டம் அங்கீகரிக்கும். ஆகவே திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணத்திற்கு இந்த அந்த ஐந்து நிபந்தனைகளும் இருக்கிறது என்பதை நாம் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தொடர்

0: அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆகவே இந்த ஐந்து வகையான நிபந்தனைகளும் கட்டாயம் ஒரு இந்து திருமணத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது இந்து திருமணம் என்று அது சட்டம் அங்கீகரிக்கும். ஆகவே திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணத்திற்கு இந்த அந்த ஐந்து நிபந்தனைகளும் இருக்கிறது என்பதை நாம் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இதனை நாளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேரம் 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்தராக வரிசையில் 25வது மேளம் மாரரஞ்சனி. மாரரஞ்சனியின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சத்துசிருத ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிசாதம்.

ஒரு நாள் ஒரு வணிகன் வழி செல்வோனாகிய ஒரு கன்னியை அழைத்து கொண்டு திருமருகால் என்னும் தலத்திற்கு வந்தான். பொழுது சென்றதனால் திருக்கோயிலின் புறத்தே ஒரு மடத்தில் படுத்து தூங்குவானாயினான். அவ்வாறு துயில்கின்றவன் கொடிய அரவம் தீண்ட விடம் தலைக்கேறி உயிர் பிரிவோனாயினான். அது கண்ட கன்னி அளப்பற்ற துயரமுற்றாள். என்னை ஆட்கொள்வார் ஒருவரும் இல்லையே, இத்துயரை நீக்குபவரும் இல்லையே, உயிர் போன்ற வணிகர் ஏறே, இனி யான் எங்ஞனம் வாழ்வேன் என்று கூறி அழுதாள். அவ்வாறு அழுகின்ற அப்பெண்மணி அறிவின் திறத்தினாலே திருக்கோயில் வாயிலில் நின்று எம்பிரான் எழுந்தருளியுள்ள திசையை நோக்கி கைகூப்பி தொழுது, அடியவராம் இமயவர்தம் கூட்டம் உய்ய, அலைக்கடல் வாய் நஞ்சுண்ட அமுதே, செங்கண் நெடியானும் நான்முகனும் காணா கோல நீலவிட அரவணிந்த நிமலா, வெந்து பொடியான காமன் உயிர் ரதிவேண்ட புரிந்தளித்த புன்னியனே என்று பாடுகிறார். கருணை வடிவாய கண்ணுதர் கடவுளே, அடியவராகிய அமரர் உய்ய, அலைக்கடல் நஞ்சினை உண்ட அமுதமே, அயனும் அறியும் அறியாத அரவணிந்த அண்ணலே, ரதிதேவி வேண்டுதலும் வெந்து சாம்பலான மன்மதனை எழுப்பி அருள் புரிந்த ஐயனே, என் எதிர்கால கணவனை உயிர்ப்பிப்பாயாக என்று கூறி

0: திருவருளை சிந்தித்து வாய்விட்டு கதறி அழுதாள். காமன் மன்மதன் என்பது மாறனுடைய மற்றொரு பெயர். இதனையெல்லாம் மனதில் கொண்டு கொடிசுரையர் அவர்கள் 25வது மேலகர்த்தா ராகமாகிய மாரரஞ்சனியில் மாலாகினேன் வேலவா நின்மேல் மாலாகினன் என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும் உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ். ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி

0: ஆஹா, என்ன மழை இடைவிடாது பெய்கிறது. மின்சாரம் வேறு இல்லையே. வெளியே செல்லவும் இயலவில்லை. வீட்டிற்குள்ளேயும் சும்மா இருக்க முடியவில்லை. ஏதாவது நொறுக்கு தீனிகள் தின்று கொண்டே இருக்க தோன்றுகிறது. மழைக்காலம் வந்தாலே இதே பிரச்சனை தான்.
1: வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வாரு மந்திரியாரே, நீர் வந்திருக்கிறீர் எனில் நேரம் காலை மணி 7:30 தாண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன்.
1: எதற்கு மன்னா, நேரத்தை சரிபார்க்க வேண்டியதுதானே. மழை என்றாலும் வெயில் என்றாலும் இந்த மந்திரியால் சரியான நேரத்திற்கு அரசவைக்கு வந்து விடுவேன். நாங்கள் தான் சொல்வதொன்றும் செய்வதொன்றுமாக.
0: ஓஹோ, நான் சற்று அயர்ந்து தூங்கிவிட்டு அரசவைக்கு சற்று தாமதமாக வருவதை இன்டைரக்டாக குத்தி காட்டுகிறேன். அப்படித்தானே?
1: ஐயோ, நான் அப்படி செய்வேனா?
0: உடனே பல்டி அடிப்பது. சரி சரி, நமது பஞ்சாயத்தை பிறகு வைத்துக் கொள்வோம். மொபைல் போனில் சார்ஜ் இல்லை. சார்ஜ் போட மின்சாரம் இல்லை. கனமழை காரணமாக காலை முதலே மின்சார தடை.
1: மன்னா, கை கடிகாரத்தை பார்த்தா நேரம் தெரிந்து விடுமே மன்னா.
0: அதுதான் செல்போன் இருக்கிறதே, அதில் நேரம் பார்க்கலாமே என்று நான் தான் மாற்றிவிட்டேன். இப்போது கை கடிகாரத்தை அணிவதே இல்லை.
1: ஓஹோ, எல்லாம் இந்த செல்மயத்தின் காரணமோ?
0: வானிலை பற்றி கூட தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. மின்சாரம் இல்லாததால் தொலைக்காட்சி கூட பார்க்க முடியவில்லை. செய்திகளை எப்படி தெரிந்து கொள்வேன்?
1: இன்வெர்டர் இருக்குமே அரசே.
0: அதிலும் சார்ஜ் தீர்ந்து விட்டது மந்திரியாரே.
1: ஓஹோ, அப்படியா? அதனால் என்ன மன்னா? நான் கூறுகிறேன் வானிலை செய்தியை. இனி கொஞ்சம் நாட்களுக்கு மழை இருக்குமாம். ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: என்ன, உமக்கு எப்படி இது தெரிந்தது? நீ தொலைக்காட்சிகளில் செய்தியை பார்த்தீரோ?
1: மன்னா, எனது வீடு இருக்கும் பகுதியிலும் பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்து விட்டது. அதனால் அங்கும் மின்சார தடைதான். மொபைலிலும் சார்ஜ் இல்லை. இன்வெர்டரில் சார்ஜும் தீர்ந்து விட்டது.
0: அரண்மனையில் இருக்கும் அதே நிலைதான் உமது வீட்டிலும். ஊரெல்லாம் மின்சார தடை. பின்னர் நீர் மட்டும் செய்தியை எப்படி உடனுக்குடன் தெரிந்து கொண்டீர்?
1: மன்னா, வானொலி பெட்டி வைத்திருக்கிறேனே மன்னா.
0: மந்திரியாரி, அதிலும் மின்சாரத்தை பயன்படுத்திதானே சார்ஜ் ஏற்றுகிறார்கள்?
1: மன்னா, நான் பேட்டரிகள் போட்டு பயன்படுத்தும் ஒரு வானொலி பெட்டியை வாங்கி வைத்திருக்கிறேன்.
0: பேட்டரி வானொலி பெட்டியா?
1: ஆம் மன்னா. மழை பேரிடர் காலங்களில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டாலும் தகவல் தொடர்பு சாதனங்கள் செயல்படாது போனாலும் வானிலை எச்சரிக்கை, நடப்பு செய்திகள், அவசர கால அறிவுறுத்தல்கள், பேரிடர் குறித்த அரசாங்கத்தின் அறிவிப்புகள் என உடனுக்குடன் இவற்றை தெரிந்து கொள்ள இந்த வானொலி பெட்டிக்கு பேட்டரி போட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை குறித்து பலருக்கும் விழிப்புணர்வு இருப்பதே இல்லை மன்னா. அதுவும் தங்களை
0: போன்று.
1: அதாவது மன்னா, மக்களில் பலருக்கும் விழிப்புணர்வு இல்லையே என்று கூற வந்தேன்.
0: அதுதானே பார்த்தேன். நமது அரண்மனையிலும் ஒரு வானொலி பெட்டியை வாங்கி வைத்து விடலாம் மந்திரியாரே. ஆனால் இப்போது அது பரவலாக கிடைக்கும்.

0: கிடைப்பதில்லை
1: மன்னா. தேடினால் கிடைக்காதது என்று எதுவுமே இல்லை மன்னா.
2: தேடி பார்ப்பதென்று தேடல் தொடங்கியது.
1: பயன்படுத்தும் வானொலி பெட்டி ஒன்றை அதுதான் இதோ கையோடு தங்களுக்காக வாங்கி வந்திருக்கிறேன்.
0: சபாஷ் மந்திரியாரே, சபாஷ், நல்ல காரியம் செய்திருக்கிறீர். நீர் எனது மந்திரியார் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்.
1: மிக்க நன்றி மன்னா. மன்னா, அப்படியே தாங்கள் நாளை நகர்வலம் செல்லும் வழியில் இந்த வானொலி பெட்டி வாங்கிய கடையில் தங்களது அக்கௌண்டில் தான் வானொலி பெட்டியை வாங்கியிருக்கிறேன். அதற்கான பொற்காசுகளை மறக்காமல் கொடுத்து விட்டு செல்லுங்கள் மன்னா.
0: என்ன வழக்கம் போல் செலவை என் தலையில்?

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

8:40 கேட்டுட்டுக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களை, இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில மார்பக புற்றுநோய் குறித்த ஆலோசனைகள் தான் கேட்க இருக்கிறோம். ஆலோசனைகள் வழங்குகிறார் மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 8:45. இன்று நண்பகல் 12:10 இடம்பெறும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட தலைப்பு, பெண்களுக்கான பொறுப்புகள் சுகமா சுமையா? பெண்கள் அவங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கிறதுக்கு கால் பண்ணலாம். 0462-256-1133 மற்றும் 0462-256-1133.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவார் சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
5: ஒரு பள்ளிக்கூடம், அதில் வசதியான வீட்டுக்குள்ள ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு ஏழை பையனும் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க. பணக்கார வீட்டு பையன் பங்களாவில் இருந்தான். அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக சில வேலையாட்கள் உண்டு. அதனால் அவன் நல்லா சாப்பிடுவான், தூங்குவான், ஏதோ வரணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான், போவான், அவ்வளோதான். இந்த ஏழை பையன் இருக்கானே, அவன் அப்படி இல்லை. காலையில் எழுந்திருப்பான், உடற்பயிற்சி பண்ணுவான், அவங்க வீட்டில் கிடைக்கிற சாதாரண உணவு அதை அளவோடு சாப்பிடுவான், வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வான், பள்ளிக்கும் தவறாமல் வந்துடுவான். அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் 8 பேர், எல்லாரும் தன்னம்பிக்கையோடு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான், கடமையை ஒழுங்காக செய்வான். ஆசிரியர்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் இவனை அந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தலைவனாக ஆக்கியிருந்தாங்க. இது அந்த பெரிய இடத்து பையனுக்கு பிடிக்கல. மாணவர் தலைவனுக்கு பணிஞ்சு போகிறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார். எல்லாரும் அதை சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் சோம்பலாக உட்காந்துருக்கிறான். ஆசிரியர் அந்த பக்கமாக வந்தார், இதை பார்த்துட்டார். உடனே மாணவர் தலைவனாக இருக்கிற அந்த ஏழை பையனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, ஏன் அந்த பையன் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறான், என்னன்னு விசாரித்து சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். இவன் மெதுவாக போய் அவங்ககிட்ட விசாரித்தான், ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்குற அப்படின்னு. அவன் ரொம்ப அலட்சியமாக அவனை திரும்பி பார்க்குறான். என்னோடய சிரமம் உனக்கு என்ன தெரியும், வீட்டில் என்னுடைய சௌகரியங்களை கவனிக்கிற வேலையாட்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வேலைக்கு வரல, அதனால் என்னோடய வேலையெல்லாம் நானே கவனிக்கிற மாதிரி ஆகிட்டுது, அதனால் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு நான். அப்புறம் கேட்டிருக்கான், அது சரி, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வேலைக்காரங்க வராத போது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கிண்டலாக கேட்டிருக்கான். அதாவது இவன் ஏழைங்கிறதையும் இவன் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறான். இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது, மனசு வேதனைப்பட்டுது. இருந்தாலும் வெளியில் காட்டியாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னானான், எனக்கு அந்த கவலையே கிடையாது, என்னுடைய உதவிக்கு நான் நினச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்கிறதுக்கு 8 பேர் எப்பவும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு நான். இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தான், தலையை குனிஞ்சிக்கிட்டே போயிட்டான். உள்ளே உட்காந்துருந்த ஆசிரியர் காதில் இது விழுந்தது. உடனே அந்த ஏழை பையனை

0: கூப்பிட்டு போனார். கேட்டார், என்னப்பா இப்படி சொல்கிற, இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும். அவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்ப்பா, நீ நினைக்கிற காரியத்தை செய்ய எட்டு பேர் தயாராக இருக்கிறதா சொன்னியே, உன்னுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க ஐயா, நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலைன்னா. அப்படின்னா பொய் சொன்னியா? இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்னார். ஐயா, நான் பொய்யும் சொல்லலைன்னா அவன். அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் நினைக்கிறத செய்து முடிக்க என் கூட இருக்கிற அந்த எட்டு பேர் யாருன்னா, ரெண்டு கால் ரெண்டு கை வாய் மூக்கு கண்ணு காது, ஆக மொத்தம் எட்டு. இவங்க தான் அந்த வேலை ஆட்கள். நான் சொல்கிறத செய்கிறதுக்கு, நான் சொல்கிறத கேட்குறதுக்கும் செய்கிறதுக்கும் அவங்க எப்பவும் தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமாக அவங்கள நல்ல நிலைமையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா. இந்த கதையை சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறது வழக்கம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற வேலையாட்கள் இந்த எட்டு பேரும், இவங்கள நல்ல முறையில் வச்சுருந்து வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், இல்லைன்னா குழப்பம்தான். புத்தி சரியாக இல்லைன்னா இந்த வேலையாட்கள் நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் குடி போதையில் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு மரத்தில் முட்டிக்கிட்டானான். தலையில் கட்டு போட்டுக்கிட்டு மறுநாள் வந்திருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒதுங்கி போன்னு தான் சொன்னேன், அது கேட்கலை அப்படின்னு இருக்கான். எது கேட்கலை? உன்னோட காலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அந்த மரம் அப்படின்னு நானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அட்டல் சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் ஈடுபட்டு 25 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கன அடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 172 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜபமாலை அன்னை ஆலய விழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 எல்லாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம் அப்படின்னா, எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கிறோம். பொதுவாக இப்போ ஒரு நல்லவன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், மற்றவங்ககிட்ட வந்து அன்பாக பேசி நடந்துக்கிட்டாங்க வச்சுட்டாங்க

0: அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு அவங்க தெரிவாங்க. இப்படி வந்து எல்லார்ட்டையும் எப்போவுமே நம்மளால் நல்லவங்களாக இருக்க முடியுமா, அது சாத்தியமா? ஒருவேளை நல்லவங்களாக இருக்கணும், அதுக்குனா என்னென்ன மாதிரியான குணங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லார்ட்டையுமே நல்லவங்களாக இருக்க முடியலைன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும், இதை பற்றிலாம் கூட இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதுக்கு கால் பண்ணுங்கள், 0462 256 1132 மற்றும் 0462 256 1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் யாருங்கன்னு கேட்டிடலாம். வணக்கம்.
1: இதேமாதிரி காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதாம் முதலமைச்சர் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன், உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார்.
1: நன்றிங்க மேடம். அதாவது மேடம், ஆரம்பத்துல அடி உத மான அவமானம் எல்லாம் தாங்கணும். அப்படி தாங்கக்கூடிய நேரத்துல வந்து நம்ம வெளியே வீட்லயும் சரி வெளியும் சரி அப்படிங்கும் போது ஆரம்பத்துல நம்ம கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல ஒண்ணு சொன்னா கேட்கணும்னா வளர்ப்பு வந்து நம்ம ஒழுங்கா வளர்த்து விடுவாங்க, ஆனா அவங்க சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஆனா வெளியே போய் நம்ம நாலு இடத்துல அடி வாங்கி உதவி அந்த மானத்தை தொடச்சு கோவப்படாம சமாளிச்சு வர மாதிரி அந்த இடத்துல அந்த பேர் வந்து ஊர்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கறதுக்கு என்னோட
0: வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சூழ்நிலை காரணமா அந்த ஒரு நாள் செய்யாது, அதான் மனசு ரொம்ப கஷ்டப்படல மேடம்.
0: கண்டிப்பா அது கண்டிப்பா இருக்கதான் செய்யும்.
2: மேடம்
0: அதனால எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முடியாதுங்கிறீங்க. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. அதாவது நம்ம எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கே முடியாது, அதனால அவங்களுக்கு முடியாதுன்னு அப்படின்னு நம்ம ஒரு தடவை சொல்லும் போது அப்ப நமக்கு அவங்களுக்கு கெட்டவங்களா தெரியும். அதனால நமக்கு வந்து எப்பவுமே நம்ம எல்லாருக்கிட்டயுமே நம்ம வந்து நல்லவங்களா இருக்க முடியாது அப்படிங்கறத தான் அருணா சொல்லியிருந்தாங்க. அடுத்த நேர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: அதாவது எவ்வளவுதான் சில பேருக்கு நம்ம என்ன எவ்வளவு செஞ்சா கூட எல்லாருக்கிட்டையும் நல்லது வாங்கவே முடியாது.
0: வாங்கவே முடியாது.
3: ஆமா, நம்ம என்னதான் நம்ம செஞ்சாலும் சரி, தலையால தண்ணி குடிச்சாலும் சரி
0: சரி,
3: ஏன்னா அவர் விருப்பம், அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எதிர்பாராம கூட செய்வோம். ஆனா அது ஏதாச்சும் குறை நம்மள சொல்லிடும். அது நம்மளால வந்து தவிர்க்கவே முடியாது. வீட்டுல ஒரு விசேஷம் வச்சுக்கோங்க, நம்ம சொந்தக்காரங்களும் நமக்கு ஒண்ணுதான், நம்ம தெருக்காரங்களும் ஒண்ணுதான். ஏன்னா சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க தெருக்காரங்களாட்டா கவனிக்கிறாங்க, நம்மள கவனிக்கவே இல்லை அப்படின்றாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நம்ம நல்ல பேர் வாங்கலாம், ஆனா பல பேருக்கு நம்ம வந்து நல்ல பேரா நம்ம நல்ல நல்லவங்களா இருக்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். வீரம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா

0: நான் சொல்றது.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாரையும் கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம். இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். யாரங்க இது பேசுறீங்க?
2: குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தலைப்பு வரும் எதிர்பார்த்து என்னைய வந்துவிட நன்றி உங்களுக்கு.
1: சொல்லுங்க.
2: எல்லோரும் நிலவரம் இருக்கணும், வாழ்க்கையிலே நடக்காது. காரணம் என்னன்னா, உலகத்துல பார்த்து வரோம், நல்லவங்களை பேர் வாங்கி ஒரு சில ஆளுதான் பேர் வாங்க, அவர்களும் கூட எதிர்ப்பு இருக்கும். நல்லவங்களை பேர் வாங்க முடியாது. 1000 பேர் தானே, 5 பேரா எதிர்ப்பு ஏசி நல்ல பேர் வாங்க முடியாது. இல்ல அதே நேரத்துல நாம நல்ல பேரை வாங்கணும்னா நல்ல விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும். அதாவது யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, அன்போட பழகணும், பாசத்தோட பழகணும். இந்த மாதிரி சில விஷயம் நல்ல நல்ல குணங்கள் இருந்தாச்சுன்னா நிச்சயமா நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாழ்த்துறை பெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சபாஷ்.
1: நன்றிங்க சார், நன்றி. அதாவது நம்ம எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முடியாது, ஆனா நல்லவரா இருக்கக்கூடிய அந்த குணங்களை நம்ம வந்து வளர்த்துக்கலாம். மத்தவங்ககிட்ட வந்து நம்ம நல்ல பாசமா பேசலாம், அன்பா நடந்துக்கலாம், மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. இந்த மாதிரியான நல்ல குணநலங்கள்னு நம்ம வளர்த்துட்டு நமக்கு வந்து நம்ம நல்லவங்களா இருந்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கவிந்த ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன், சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கலாம். ஆமா, எல்லோருக்கும் எல்லோரும் நல்லவராக இருக்க முடியுமா? நீங்களே ஒரு கேள்வி தெரிய போட்டுட்டீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எல்லோ எல்லா நேரமும் எப்பவும் நல்லவங்களா இருக்க முடியாது. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை சில நேரங்கள்ல சில மனிதன தசித்திருக்கணும். ஆனா எல்லோருக்கும் எல்லா நேரமும் நல்லவர்களா இருப்பது என்றால் அது ஒரு சில மட்டும்தான் முடியும். ஆனா அது எண்ணி சொல்ல முடியாது, எப்படின்னு சொல்ல முடியாது, யாருன்னு சொல்ல முடியாது. அதாம என்னுடைய வாய்ப்பளிப்பு நன்றி என்பது நன்றியமா.
1: நன்றிங்க சார், நன்றி. நம்ம வந்து நல்லவங்களா இருக்கணும், அது எப்போன்னு சொல்ல முடியாது, எப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
4: இனிய நற்காலை. வணக்கம் மேம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.

0: நலமா இருக்கேன், சொல்லுங்க சந்திரசேகர்.
1: மகிழ்ச்சி மேம். மேம், என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எப்பொழுதுமே நல்லவங்களா இருக்கவே முடியாது மேம்.
0: முடியாது,
1: அது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தருக்கு சரியின் படும் மேம் நம்ம செய்யற விஷயம், ஆனா இன்னொருத்தருக்கு தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் புலப்படும் மேம். அப்போ நம்ம என்ன வாழ்க்கையில செய்யணும்னா, நம்ம நடந்துக்கிறபடி நடக்கட்டும், பிடிக்கிறவங்களுக்கு நம்மள பிடிக்கட்டும், பிடிக்காதவங்க வந்து ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே இவங்க இப்படி இருக்காங்களே நம்ம நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம். நிறைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மள வந்து வாழ்க்கையில பிடிச்சவங்க நம்மள ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணலாம். ஆனா எல்லார்கிட்டயும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு முறை இல்லதான மேம்?
0: கண்டிப்பா.
1: அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டவே வேண்டாம் மேம், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க முடியாது.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அது ஒருத்தருக்கு சரின்னு படலாம், இன்னொருத்தருக்கு அது தவறாக படலாம். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எப்படி எல்லாத்துக்கும் நம்மளால நல்லவங்க இருக்க முடியும் அப்படின்னு வந்து சந்திரசேகர் கேட்டுக்கிறாங்க. வேறு தொடர்ந்து மற்ற நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஆதவன் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, விளம்பரத்தை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் பேசிகிட்ருக்கிறோம் அப்படின்னா எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்குறோம். நம்ம கூட பேச போகிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாரெங்க பேசுகிறீங்க?
1: ஆமாம் ஆமாம், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதி வேயனா ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் சார், சொல்லுங்க.
1: அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்ககிட்ட பேசி
1: இருக்கமா? கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியா இருக்குமா?
0: சொல்லுங்க.
1: அதாவது நம்மளுடைய மனசாட்சிக்கு பயந்தாலே போதுமா?
0: நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருக்கணும்.
1: அதுக்கு மட்டும் விரோதம், அதாவது அது ஒரு சாட்சி நமக்கு, அதுக்கு மட்டும் நம்ம விரோதம் பண்ணவே கூடாது.
0: சரி,
1: அவன் யாரு நம்மள நல்லவங்கன்னு சொன்னா போற்றுவார் போத்தட்டும் தூற்றுவார் தூத்துட்டும் மாதிரியா போற்றுவார்கள் போத்தத்தான் செய்வாங்க, நமக்கு வேண்டாதவங்க தூற்றத்தான் செய்வாங்க. ஆனால் நம்மளுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு,
0: நம்மளுடைய மனசாட்சி மட்டும் நம்ம நல்லவங்களா இருந்தா போதும் அப்படிங்கறீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: நேர்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு நம்ம கூட பேச போற அடுத்த நீயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க
2: பேசுறீங்க? வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன்.
0: முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா.
2: எல்லோரிடம் நல்லவரா இருக்க முடியுமா?
0: ஆமா முடியுமா கேக்குறேன்.
2: சொல்லுங்க.
0: எல்லோருக்குமே நல்லவங்களா இருக்க முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: முடியும் மேடம்.
0: முடியும்.
2: எப்படின்னு கேக்கீங்களா? ஒரு 6 குணம் வச்சிருக்கனால 6 குணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன்.
0: 6 குணங்கள் சொல்லுங்களே கேட்றோம்.
2: அன்பு, ஆனந்தம், பொறுமை, பணிவு, திருப்தியம். இந்த குணத்தோட இருக்கிறேன். குடும்பத்திலையும் நல்ல பேர் எடுத்து அக்கம் பக்கத்தும் வெளி பழக்க வழக்கம் எல்லாமே நல்ல பேரோட தான் இருந்துகிட்டு இருக்கணும். கெட்ட வாங்கின மாதிரி
0: இந்த 6 குணங்களை எல்லாரும் கடைபிடிச்சா எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்க முடியுங்கிறீங்க?
2: முடியும் மேடம்.
0: முடியுங்கிறீங்க. சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நல்லவனா இருக்கணும் அப்படின்னா அது ஒரு குணம். அந்த குணங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அன்பா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், பணிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதி வந்து 6 குணங்கள் சொன்னாங்க.

0: அதை ஃபாலோ பண்ணாங்களே நம்ம எல்லாருக்குமே நல்லவங்களாம் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரீங்க இது பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன்மா. ஆர்.ஜே. திவ்யா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க சார், சொல்லுங்க.
1: 90 மார்க் வேணா வாங்க முயற்சிக்கலாம்.
0: 90 வாங்கிடலாமா அப்போ?
1: 90 நம்ம வாங்கணும். எல்லாருக்கும் நம்ம கூடுமானவரை நல்லவங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்து கிடணும்.
0: அப்படி நடந்தா 90 வாங்கிடலாம்.
1: 100 மார்க்கு கொஞ்சம் கட்டாயம் வாங்க முடியாதுமா. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து சகித்து அந்த மாதிரி இருந்தா கூடுமானவரை நல்லவர் ஐயா, அப்ப அவரா நல்லவருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கட்டாயம் மனசுக்குள்ள வந்து வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால மனசுக்குள்ள நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 90 விழுக்காடு மதிப்பெண் நல்லவர் இந்த பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பது என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி.
0: நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் நம்ம நல்லவரா இருக்க முடியும்னா ஒரு 90% வரைக்கும் இருக்க முடியும்ப்பா. மிச்சம் ஒரு 10% தான் அவங்களால நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போகும். ஆனால் நம்ம 90% நம்ம வந்து மற்றவங்ககிட்ட நல்லவங்களாவே இருந்துடலாம். அந்த சில சில குணங்கள் இருக்குல்ல, நம்ம விட்டு கொடுத்து சகிச்சுட்டு நம்ம அந்த மாதிரியான குணங்களோட இருந்தோம்னா கண்டிப்பா நல்லவங்களா இருக்கலாம்ப்பா எல்லோருக்கும் அப்படின்னு போயிருக்கிறாங்க நம்ம தாமஸ் சார். தொடர்ந்து நம்ம நேயர்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது. கோச்சடையான் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவுமே நல்லவளா இருக்க முடியாதுங்கப்பா.
0: இருக்க முடியாதுதான்,
1: மாட்டேன் சத்தம் போடுவாங்களா இல்லையா? அதே மாதிரி கெட்டவங்களுக்கு கெட்டவங்க தான் ரொம்ப பிடிக்கும். நல்லவங்களை எப்படி பிடிக்கும்? ஐயா இந்த கல்லு கடைக்கு வர சொன்னா

0: மாட்டேன். அவன் அப்பாடி எனக்கு மானம் தான் முக்கியம் தான், இவனோட சேரக்கூடாதுன்னு பாங்க. அப்ப என்ன ஆகும், அப்ப இரு பாலருமே இந்த பூமியில இருக்கிறதுனால நல்லவங்களுக்கு நல்லவங்களா எப்பவுமே இருக்க சாத்தியப்படாதுங்க அம்மா,
1: சாத்தியப்படாது.
0: ஆனா அவன் நினைச்சு வருத்தமும் படக்கூடாது, நம்மள எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லலையே அப்படின்னு நினைக்க கூடாது.
1: அப்படின்னு
0: நினைக்க யார் யாருக்கு நம்ம புடிச்சிருக்கா அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிற வேண்டியதே, பிடிக்கலையா
1: கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, அவங்க நம்ம நல்லவங்கன்னு சொல்றாங்க, நம்ம அவங்களோட இருந்திருப்போம். நமக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு, நம்மளை பிடிக்கலையா அவங்களை விட்டு விலகிறது நல்லது. ஆனால் நல்லவங்களா இருக்கிறது சாத்தியமே இல்லை எல்லாருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யாரும் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் சின்னமுனு சசிகலா பேசுறேன்ப்பா.
1: ம், சொல்லுங்க.
2: இறைவனுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்காப்பா கிடைக்க போகுது. எல்லாரும் இறைவன் நல்லவனாங்க சொல்றாங்கப்பா.
1: ஒரு சில
2: கொடுக்கறவங்களுக்கு நல்லவரா இருக்காரு, கொஞ்சம் தயங்கி இருக்கவங்களுக்கு வந்து கெட்டவன் சொல்றாங்கப்பா. அவருக்கு கிடைக்காத பாக்கியமா அப்ப நம்மளுக்கு கிடைக்க போகுது? அவர் யார் நல்லவன் சொல்றாங்களாப்பா? அவங்கவுங்க மனசு விருப்பப்படி பேசுறாங்க இப்ப இறைவனையே. என்னை பொறுத்த வரைப்பா, நான் யாருக்கு மனசால துரோகம் செஞ்சது இல்லப்பா. அதனால நான் நல்லவன் சொல்லி யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. இது என்னோட தனிப்பட்ட கருத்துப்பா. எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முடியாதுப்பா. ஏன்னா நடிக்க தெரிஞ்சாதாப்ப பிறருக்கு பிடிக்கும். அதாவது பிறருக்கு அதாவது மனசுல ஆயிரம் வன்மம் வச்சுக்கிடுவாங்க, முகத்துல சிரிப்புங்கிற முகமூடி அணிஞ்சுக்கிடுவாங்க. அப்பனா அப்படி பேசும் போல அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்ப்பா. உதாரணம் சொல்லும் போல, சைவம் மட்டுமே உண்ண ஆடு வந்து எப்படி அசைவமா இருக்குதோ அதே போல நல்லதை மட்டும் நினைக்கும் நாமும் சிலருக்கு கெட்டவங்களாக்காப்ப இருக்கோம். எல்லாருக்கும் ஆமா போட தெரிஞ்சா நல்லவங்கப்பா. பிறர் வந்து நம்மை பத்தி தப்பா நினைச்சா தப்பு நம்மது இல்லப்பா. நினைக்கிறவங்க தரம் அப்படிப்பா. பிறருக்கு உதவி செய்யறேன்னு வைங்க, எனக்கு மட்டும் இப்படி செஞ்சாங்க, குறையா செஞ்சாங்க, அவனுக்கு நிறையா செஞ்சாங்க. குறை பேசக்கூடிய உலகத்துல நல்லது செஞ்சா யாருக்குமே பொறுக்காதுப்பா, நிறைவுக்கு நிறைவான மனசு கிடைக்காதுப்பா. அதனால நல்லவராக இருப்பதற்கு நடிக்க தெரிந்தால் மட்டும்தேப்பா நல்லவராக போலியாக வாழ முடியும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி, நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். நம்ம மற்றவங்களுக்கு நம்ம நல்லவராக, அதாவது நம்மளுடைய மனசுக்கு நம்ம நல்லவங்களாக இருந்துக்கலாம். மற்றவங்களுக்கு நான் கெடுதல் நினைக்காம நான் நல்லவனாக இருக்கிறேன், அதை நம்ம மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவங்க என்னை பற்றி என்ன நினச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னா நம்மளால் நடிக்க தான்ப்பா செய்யணும், ஒரு போலியான வாழ்க்கையை தான் இப்போ வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம்.
3: ஈரோடு சூரம்பட்டு இளங்கோ பேசுகிறோமா?
1: இளங்கோ சார் சொல்லுங்க.
3: கண்டிப்பா வாய்ப்பு இல்லம்மா,
1: வாய்ப்பு இல்ல,
3: வாய்ப்பு இல்ல சொல்லுவாங்கல்ல, வாய்ப்பு இல்ல ராசா, வாய்ப்பு இல்லங்கிற மாதிரி கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. எப்படி கேட்டீங்களா, இப்ப நாங்க இணைப்பு பிடிச்சி பேசுறோம்,
1: என்ன
3: பேச முடியுதா? முடியாது. இன்னைக்கு பேசு, இணைப்பு பிடிச்சிங்க, அத்தனை பேர் பேச முடியுமா? பேச முடியாது. அதாவது ஒருத்தர் யாருக்கு நல்லவரா இருக்கிறாரோ இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கும். 80% நல்லவரா இருந்தால் கூட 60% தான் பிடிக்கும். ஒண்ணு வேணாங்க, ஒரே வயிற்றில் பிறக்கிற குழந்தைகள்,
1: சரி,
3: முதல் குழந்தைக்கு கொடுக்கறத பார்த்து இரண்டாவது குழந்தைக்கு கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா முதல் குழந்தைங்கிறது வேறீங்க,
1: உங்களுக்கு அனுபவத்துல சொல்ற மாதிரி தெரியுதே.
3: ஆமாமா, உண்மைதான். இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒரு வீடு வாங்குறோம். அந்த வீடு வாங்குறப்ப முதல் வீடு எப்படி இருந்தாலும் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது கணக்கே வேறம்மா. முதல் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும், முதலும் ஆயிரும், முதலும் ஆயிரும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னதுன்னா, எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் பிடிக்கும். இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா நிறைய நேரம் பேசலாம். இதே பிடிக்காத தலைப்பா என்ன பண்ண போறோம்,
1: டக்குன்னு சொல்லிட்டு
3: கொஞ்சம் பேச முடியும். ஆமா, அதனாலதான் இப்ப போறீங்க போறீங்க, நிறைய இட்லி வாங்குவாங்க கடையில, ஹோட்டல் கடையில. நான் சொல்லுவேன், வீட்டுலதான் நிறைய இட்லி சாப்பிடுறேன், இங்க வந்து இட்லியா ரவா தோசை சொல்லியா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் பிடிக்கும். எல்லாத்தையும் நம்ம பிடிக்கும்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எல்லாரையும் பிடிக்காது, எல்லாத்தையும் எல்லாரையும் பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, அதனால எல்லாருக்கும் அதில் நல்லவங்களாவும் இருக்கவும் முடியாது அப்படிங்கறத அவனித்தரமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல இருந்து

0: அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
4: நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அது சாத்தியம் தாங்க, என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே கண்டிப்பா எல்லாத்துக்கும் தக்க நம்ம மாறிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆளுக்கு நம்மளை பிடிக்கலன்னா அவருடைய மனநிலை நம்ம அவருக்காண்டி எப்படி மாறணும்னு நினைச்சு மாறிக்க வேண்டியதான்.
1: ஒருத்தன் விட்டு கொடுத்து போகணுங்கிறீங்க,
4: அவ்வளவுதானுங்க. இப்போ உங்களை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ நாங்க நேயர்கள் வந்து நீங்க பேசக்கூடிய கருத்துக்கள், நீங்க சொல்லக்கூடிய கருத்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி உங்களுடைய சில கடைசி முடிவுரை எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது நல்லவா இருந்தாலும் சரி கெட்டாலும் சரி உங்களுடைய பேச்சு எங்களுக்கு பிடிக்கல. இப்போ ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுடைய கருத்தை.
1: இல்ல, ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா, நம்மளுடைய கருத்துங்கிறது ஒருத்தங்களுக்கு ஒத்து போகும், ஒருத்தங்களுக்கு ஒத்து போகாது.
4: அவருடைய சூழ்நிலை அவருக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும், அவர் எப்படி பேசணும் எனக்கு தெரியும். நடந்து போவாரு, பைக்ல இருங்க, நான் கொண்டு வீட்டுல ஒன்று விட்டுதான். அந்த ஒரு சின்ன உதவிதான் முடிஞ்சது அவருக்கு. அவர் வந்து எப்பவுமே எனக்கு பிடிக்கும் கண்டிப்பா. அவர் இந்த பையனா, அந்த பையன் மாதிரி யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. பெருமைக்குன்னு சொல்ல அவர் யதார்த்தமா சொல்லக்கூடியது, தங்கம்னா தங்கம் அப்படி தங்கம் ஐயா அந்த பையன் அடிப்பாரு. ஆனா அவரை யாருக்கும் பிடிக்காது எங்க ஊர்ல பொதுவாகவே, ஏன்னா அவர் நிறைய கிட்ட பழக்க அடிமையானவர் இல்லைங்களா. அவ்வளவுதான், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேற. இது பெரிய மலை போன மலை மாதிரி வேற காரியம் கிடையாதுங்க. ஒரு ஆளுக்கு நம்மள பிடிக்கலன்னா அவருக்கு எப்படி நடந்துகிட்டா நம்ம பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு தைரியம் நம்ம கத்துக்கணும். அதான் டேலண்ட். சும்மா அவருக்கு இப்படி பேசினா பிடிக்காது அப்படின்னு ஒதுங்கி போக கூடாதுங்க. அவருக்கு நம்மள பிடிக்க வைக்கணும், அதான் ஒரு பெரிய தலைவர் ஆக முடியும். சும்மா இல்லைன்னா எப்பவும் மறக்கமா இருக்க முடியும், வேற ஒண்ணும் இல்ல.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா அதுதான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா அது முயற்சி பண்ணா எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க.
4: ஒரு நிமிஷம், முயற்சி பண்ணா எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி தவறதெல்லாம் அவருக்காக நம்ம கிட்ட பழக்கம் நம்ம அவருக்காண்டி இப்படி நடந்துகிட்டாதான் பிடிக்கும் நம்ம நினைக்க கூடாது. சில நல்ல பழக்கங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்னதா ஒரு நல்ல பழக்கம் இருக்கும், இல்லாம இருக்காது. அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி அதுல நம்ம டேலண்ட் பண்ணோம், அவர் நம்ம பிடிக்க வைக்கலாம். அதான் டேலண்ட். என் மனைவிக்கு எனக்கு துப்புரா பிடிக்காது முதல்ல, இப்ப வந்து 15 வருஷம் ஜாலியா குடும்பத்துல இல்லையா, இவங்க வீட்டுக்கார மாதிரி வருமா அவர் தங்கம்னா தங்கம் அப்படின்னா அவங்களுக்கு நான் மாறிக்கிட்டேன். இதுல இருக்கு
1: கண்டிப்பா, கண்டிப்பா ரொம்ப அழகா.
4: 100% உண்மைங்க, மாறிக்கலாம்
1: கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. கண்டிப்பா நம்மளால எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்க முடியும். அதுக்கு நம்ம அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மள ஏன் பிடிக்கலங்கிற அந்த காரணத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா கண்டிப்பா 100% கூட முடியும்பா அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க செல்வம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம். டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் சார், சொல்லுங்கள்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன்.
1: அதாவது இப்ப செல்வன் தம்பி பேசின மாதிரி
0: ஆ,
1: அவங்களுக்கு தக்கனதான் மாற வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு. இப்போ
0: அப்படி மாறினா தான் எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்க முடியுங்கிறாங்க.
1: கண்டிப்பா இப்போ உள்ள உலகத்துல அப்படிதான் இருக்கு. அவங்க எப்படி அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டாதான் நல்லவங்களா மாற முடியுது. நமக்கு நல்லவங்கன்னு நிரூபிக்கிறதுனால அவங்க அதை ஒத்துக்கிட மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும். பெரும்பாலும் அப்படிதான் எதனால விட்டு கொடுத்து போயிட்டு இருவேன். அத செஞ்ச தப்ப வந்து நம்ம எப்படி கண்டிப்பா சொல்லி காட்டணும். அந்த இடத்துல நம்ம கெட்டவங்களா ஆயிடுறோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க நம்ம

0: என்னைக்குமே எல்லாரும் ஒண்ணுதான் விட்டு கொடுத்து
1: பேசிடுவேன்.
0: அதுதான் எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டியது, நல்லவனுங்கிற நிரூபிக்கிறது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு தப்பை நம்ம சுட்டி காட்டும்போது அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நல்லவங்களாக இருந்து அந்த பிம்பம் முடிஞ்சு கெட்டவங்களாக ஆயிடுது. ஆனால் அந்த தப்பை வந்து ஏன் அதனால் அப்படி சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல திருப்பி நம்ம மறுபடியும் நல்லவங்களாக மாறிடுதோ. ஆனால் அதே சமயத்தில் எல்லாங்களுக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கிறது சில விஷயங்களில் சாத்தியப்படும். இது நம்ம சிவகலை தாமஸ் சொன்ன மாதிரி 90% வரைக்கும் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நேர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: 9:55 ஆச்சு. நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கம், பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார், சொல்லுங்க.
1: எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறது வந்து சாத்தியம் இல்லை.
0: சாத்தியம் இல்லை.
1: ஆமாம், உலகமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம எல்லாம் ஒரு சின்ன ஒரு உறுப்பினர் தான்.
0: ஆமா,
1: அதுல வந்து எதுனாலும் நல்லது செய்யல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு வேற ஒரு விதத்துல இருக்கத்தான் செய்யும். குடும்பத்திலயும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு வந்து முறைப்படியா உள்ள மனைவியா இருந்தாலும் சரியா மகனா இருந்தாலும் சரிதான்,
0: சரி,
1: நம்ம வந்து செய்யற நல்ல காரியங்கள் கூட சில நேரங்களும் சில பேருக்கு பிடிக்காத அளவுக்கு தான் இருக்கு.
0: ஆமா,
1: அதனால வந்து
0: எல்லாருக்கும் நல்லா இருக்க முடியாதுங்கிறீங்க.
1: கண்டிப்பா முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றை எனும் நிகழ்ச்சியை இத்தனை நேரம் உறவுகளோடு கலந்து சிறப்பித்த தங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன். வாய்ப்பே கிடையாதுமா?
0: வாய்ப்பே கிடையாது, ஒரே வரையில முடிச்சிட்டீங்க.
2: அதாவது வந்து நம்ம எவ்வளவுதான் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சிருப்போம், நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருப்போம்னு வச்சுடுங்களேன்,
0: சரி,
2: ஒரு சின்ன தவறு நம்ம பண்ணிட்டோம், ஒரு சின்ன தவறு தான், அது மன்னிக்க கூடிய தவறு தான். அதுக்கு அவங்களுக்கு நான் கெட்டவன் ஆயிடுவேன். ஆனா அந்த நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். நல்லவனாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதே ரஜினியா சொன்ன மாதிரி நல்லவன் தான், நல்லவன் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அந்த நிமிஷத்துல நம்ம கெட்டவன் ஆயிட்டேன். அதனால எல்லார்ட்டையும் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவனா வாழ்ந்துட முடியாது, நடிக்கத்தான் செய்யணும். அதுக்கு நம்ம சிவாஜி கணேசன் தான் போன வாய்ப்புக்கு. நன்றி.
0: நன்றிங்க சார், நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ நேரம் பேசணும். நேயர்கள் சொன்ன எல்லா கருத்துக்களையும் வந்து நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதாவது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒவ்வொன்றுமே வேறு வேறு மாதிரி, ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன் வேறு. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது நம்ம எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா தெரியுவோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஒரு சிலருக்கு நம்ம செய்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு நம்ம செய்கிறது பிடிக்காது. எல்லாருடைய விருப்பு வெறுப்பத்துக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வளைஞ்சு கொடுத்தும் போக முடியாது சில சமயங்களில். அப்போ நம்ம எல்லாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தோன்னா ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபேவராக பண்ணுற மாதிரிக்கும் இன்னொருத்தங்களுக்கு வந்து அதுக்கு மாற்றுறா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லவங்களாகவும் இன்னொருத்தங்களுக்கு நம்ம அந்த இடத்துல கெட்டவங்களாக தான் தெரிகிறோம் இல்லையா? அதனால் எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களாக இருக்க முடியுமோ அப்படின்னா அது வந்து ரொம்பவே கஷ்டம், சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேணால் நம்ம தாமஸ் சார் சொன்ன மாதிரி 90% வேணால் நம்ம மற்றவங்களுக்கு வந்து நல்லவங்களாக இருந்துட்டு போயிடலாம். நம்ம செல்வம் சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியும், ஆனால் முயற்சி செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம், புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாங்களுக்கும் நல்லவங்களாகவே இருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி அது செய்யணும் இல்லையா? அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கஷ்டப்படாமல் எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்காது இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களாக இருக்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றிகள். இவ்வளோ நேரம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன். நான் உங்கள் திவ்யா. அடுத்ததாக மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைமண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அட்டல் சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் ஈடுபட்டு 25 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் இந்த சேவையை பாராட்டி மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுதில்லி சரோஜினி நகரில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 172 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜபமாலை அன்னை ஆலய விழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நேற்றிரவு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. தில்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதிலும் சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைனா 2551133. வெளியூர் நேர்களாக நீங்கள்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக நீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்த்துக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: நான் உடையாந்தா
1: பத்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன பாடல் இன்னைக்கு? தளபதி கச்சேரி. ஓகே, ஷூர், கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே, அழித்தமைக்கு நன்றி. நன்றி. இன்னைக்கு மனம் வரும்போதே நிகழ்ச்சியில கேள்வி பதில்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப சாதாரணமா இருக்க போகுது. அதான் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, இப்போ இந்த கேரட்டு மிளகு அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிற சாதாரண விஷயங்கள், மிளகா, மிளகு, காஃபி, டீ, இந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா,

இன்று நாம் பார்க்கும் கேரட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆரஞ்சு நிறத்தில் தானே இருக்குது. ஆனால் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு கேரட் எந்த நிறத்தில் இருந்தது? இப்போ ஆரஞ்சில் இருக்குது நம்மளுக்கு தெரியும், 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு கேரட் என்ன நிறத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஜனநாயகன் திரைப்படத்திற்காக அனிருத், விஜய் அவர்கள், அறிவு இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. அறிவு அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க, அனிருத் இசை. நேரம் சரியாக 10:04 மணி கேட்க இருக்கிறோம் தளபதி கச்சேரி.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: தளபதி கச்சேரி பாடல் கேட்ட நேரம் காலை 10:08 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேர் யாருங்கிறது கேட்டலாம். வணக்கம். ஓகே, அவங்க லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம். ஆனால் நான் கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், என்னென்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கேரட் வந்து ஆரஞ்சு நிறத்தில் தானே இருக்குது, ஆனால் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு கேரட்லாம் எந்த கலரில் இருந்தது அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தேன். சரி, இப்போ ஒரு அழகான பாடல் கேட்டலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. இது உங்களை FM Rainbow 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களின் நேரம் சரியாக காலை 10:12 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாரு இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க,
0: நிகழ்ச்சியில என்ன பாடல்? ஊதா மற்றும் மஞ்சள், இல்லனா பச்சை நிறம். பச்சை நிறம் இல்ல, ஊதா மற்றும் மஞ்சள்ல தான் இருந்தது. சரியா? ஓகே, நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ கேரட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுக்கு இந்த டச் விவசாயிகள் இருக்காங்களே, அவங்க தான் வெவ்வேறு கேரட்டுகளை வந்து இனக்கலப்பு செய்து இன்று நாம் பார்க்குற இந்த ஆரஞ்சு நிற கேரட் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஊதா மற்றும் மஞ்சள் நிறத்தில் தான் கேரட் இருந்திருக்கு. இப்போ தான் ஃபுல்லாக நம்ம ஆரஞ்சில் பார்த்துட்ருக்குறோம். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, விண்வெளியில் மனிதர்களால் முதன் முதலில் வெற்றிகரமாக விளைவிக்கப்பட்ட காய்கறி எது? ஸோ கீழே இல்லை, மேலே விண்வெளியில் ஃபஸ்ட்டு வெற்றிகரமாக விளைவிக்கப்பட்ட காய்கறி எது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ ஜில்லா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக காலை 10:18 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேர்கள்லாம் ரொம்ப அழகான பாடல் கேட்டுட்ருக்குறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம். யார் இங்கே பேசுகிறீங்க மேம்?
3: ஆல்வா குஸ்லேருந்து சுபா பேசுகிறேன்
2: மேம். சுபா, சொல்லுங்க சுபா, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
3: எதுலேருந்து?
2: சிங்கப்பெண்ணே பாடல். ஓகே, பிகில்ல இருந்து. சரியா?
3: பிகில்ல இருந்து.
2: ஓகே, சரி, கேள்வி பதில் கொள்ளமா? விண்வெளியில் மனிதர்களால் முதன் முதலில் வெற்றிகரமாக விளைவிக்கப்பட்ட காய்கறி எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் வேணுமா?
3: சொல்லுங்க.
2: ஒன்று உருளைக்கிழங்கு, இன்னொன்று தக்காளி.
3: உருளைக்கிழங்கு
2: அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். 1995 பாத்தீங்கன்னா விண்கலத்துல நாசா விஞ்ஞானிகள் முதன் முதலில் உருளைக்கிழங்க தான் விண்வெளியில் வளர்த்து சாதனை படைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விண்வெளியில வந்து இந்த காய்கறி உருளைக்கிழங்கு தான் வந்து விளைச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு கேள்விகள் எல்லாமே நம்ம தினமும் பார்க்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய, நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பத்தி தான் கேள்வி பதில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த கேள்வி வந்து காஃபி பத்தி. காஃபி நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? இந்த காஃபி பத்தின கேள்வி தான் அடுத்த கேள்வி. இந்த ஆடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட செடியின் கொட்டையை சாப்பிட்டு தூங்காம ஆக்டிவாவே இருந்துதான், அதை பார்த்துதான் ஓ இதுல இது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த நாடு எது அப்படிங்கறதுதான் அடுத்த கேள்வி.

இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. பிகில் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் அவர்களும் சஷா திரிபாதி அவர்களும் பாடியிருக்காங்க. விவேக் அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில் சிங்கப்பெண்ணை கேட்க போறோம். இது உங்களை FM Rainbow 102.6.

இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 10:27 ஆயிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா, இந்த ஆடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட செடியின் கொட்டையை சாப்பிட்டு விட்டு தூங்காமல் குதித்ததை வைத்து காஃபியை கண்டுபிடித்த நாடு எது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தான், கால் பண்ணி பதில் சொல்லுங்கள். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. பைரவா திரைப்படத்தில் இருந்து தளபதி விஜய் அவர்களும் பிரியதர்ஷினி அவர்களும் பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையில் வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: அம்மா வணக்கம் அனைவருக்கும். காலை நேர வணக்கம்.
0: காலை நேர வணக்கம். யார் எங்க இருந்து? மாணிக்க வாசகம் சார், சொல்லுங்க என்ன பாடல்?
1: படம் எங்க எப்போதும்
0: சரி,
1: படம் பேர் சொல்ல தெரியாது, கூப்பிடவும் முடியாது.
0: பாடல் வந்து உன் பேரே தெரியாது. சரி ஓகே, உங்களுக்கு வழங்கிடலாம். சரி கேள்வி பதில் போலாமா? இந்த ஆடுகள் இருக்குல்ல, இந்த ஆடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட செடியின் கொட்டைகளை சாப்பிட்டு தூங்காம குதிச்சுட்டே இருந்துச்சான். அதை வச்சுதான் காஃபி கண்டுபிடிச்சாங்களாம். அது எந்த நாடு அப்படிங்கறதான் நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் எத்தியோப்பியா, இன்னொன்னு பிரேசில். எத்தியோப்பியா அப்படிங்கறது மிக சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. ஸோ சாதாரணமாக வந்து ஒரு ஆடு மேய்ப்பர் அவர்கள் தான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த காஃபி கொட்டை. ஸோ காஃபி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த காஃபி கொட்டையை கண்டுபிடிச்சாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து அவங்க மேய்க்கிற ஆடுகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது. அதுவும் பர்டிகுலராக ஒரு செடியில் இருக்கக்கூடிய கொட்டையை சாப்பிட்டு தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு. ரொம்ப குதிச்சு குதிச்சு இருந்துட்டு தூக்கமே தூங்காமலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது 9ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆடு மேய்ப்பர் தான் முதன் முதல்ல காஃபி கொட்டையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ காஃபி வந்து எல்லா நாடுகள்லேயும் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு எத்தியோப்பியாவில் தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம அஞ்சுரை பெட்டியில் மிக முக்கிய பொருளான கடுகு இருக்குல்ல, அது பண்டைய ரோம மற்றும் கிரேக்கர்கள் சமையலுக்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக எதுக்கு பயன்படுத்தினார்கள்? இப்போ சமையலுக்கு அதை வச்சு ஆயில் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு முன்னாடி எதுக்கு பயன்படுத்தினாங்க இந்த கடுகு அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ பாடியிருக்காங்க, நான் முத்துக்குமார் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க சத்யா இசையில். நேரம் சரியாக காலை 10:34.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக காலை 10:40 இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: விச்சாலிப்பட்டில இருந்து ரேணுகா தேவி. நல்லா இருக்கீங்களா
2: ரேணுகா தேவிமா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? பண்டைய ரோம மற்றும் கிரேக்கர்கள் எல்லாம்

0: எதுக்காக பயன்படுத்தினார்கள் கடுகு அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஒன்று ஆப்ஷன் பல்வலி மற்றும் தேள் கடிக்கு, இன்னொன்று
1: மேடம்
0: தேள் கடிக்கு தான் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில் மேடம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய மருத்துவ அறிஞர்கள் வந்து இந்த கடுகை வந்து ஒரு சிறந்த வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. தன் நோயாளிகளுக்கு கொடுத்து அது சரியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான வரலாற்று தகவல்களும் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் டெய்லியும் சாப்பிடக்கூடிய கேரட்டு, கடுகு, காஃபி, டீ இதை பற்றின கேள்விகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஜப்பான் நாட்டில் போக்குவரத்து மற்றும் குளிர் சாதன பெட்டிகளில் அடுக்குவதற்கு வசதி தர்பூசணியை எந்த விசித்திரமான வடிவத்தில் விளைவிக்கிறார்கள்? நீங்க நிறைய நெட்ல பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தர்பூசணினாலே என்ன ஷேப்ல இருக்கும் நமக்கு தெரியும், ஆனா போக்குவரத்தில் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு அதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஷெல்ஃப்லலாம் அடுக்கி வைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கணும்னு தர்பூசணியாக ஒரு விசித்திரமான வடிவில் வந்து ஜப்பான் நாட்டில் இப்போ விளைவிச்சிட்ருக்காங்க. அது என்ன ஷேப் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. தூள் திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம் பாடியிருக்காங்க, வித்து பிரபாகரும் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க, நா முத்துக்குமார் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க, வித்யாசாகர் இசையில்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்டலாம். வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நாகர்கோவில் இல்லை நகர், ஜெயக்குமார்.
3: ஜெயக்குமார் சாருக்கு என்ன பாடல் இன்னைக்கு?
4: படம் வந்து நீர்பறவை. அது தேவன் மகளே எங்களுடைய பாட்டு.
3: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்வி பதில் போலாமா? சரி, இன்னும் கேள்வி உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டில் போக்குவரத்து மற்றும் குளிர்சாதன பெட்டிகளில் அடுக்குவதற்கு வசதியாக தர்பூசணிகளை எந்த விசித்திரமான வடிவத்தில் விளைவிக்கிறார்கள்? சதுர வடிவமா, முக்கோண வடிவமா?
4: சதுர வடிவம்.
3: சதுர வடிவம் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
4: நன்றி.
3: தர்பூசணி வளரும் போதே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சதுர கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு வளர்க்கறதுனால அது இயற்கையாகவே சதுர வடிவத்துல வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இப்போ கூட நிறைய நெட்ல எல்லாம் நீங்க அதை பார்த்துருப்பீங்க. தர்பூசணி அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்குவேர் ஷேப்ல எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு, அது ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல தான் வந்து விளைவிக்கிறாங்க. ஏன்னா வந்து போக்குவரத்துக்கு வசதியா இருக்கணும், ஃப்ரிட்ஜில் எல்லாம் அடுக்கி வைக்க வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். பிறப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. நீர் பறவை திரைப்படத்திற்காக வி.வி. பிரசன்னா அவர்களும் சைந்தவி அவர்களும் பாடின பாடல். வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மனம் விரும்புது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யார் எங்க இருந்து கூப்பிடுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா
2: இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: என்ன
2: பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
3: மலபார் போலீஸ் படத்துல இருந்து எங்க கண்ணாடி தொடர்பு உள்ளது பாக்கலாம்.
2: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? உங்களுக்கு வந்து டீ சார்ந்த கேள்விதான் வருது, சரியா? அந்த டீ இருக்குல்ல, இது வந்து காற்றுல பறந்து வந்து அந்த சில இலைகள் தற்செயலா சுடுதண்ணில விழுந்ததுனால கண்டுபிடிக்கப்பட்டதான் டீ அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க

0: நாட்டில் நடந்தது தான் உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான ஆப்ஷன் சீனா இலங்கை.
1: சீனா மேடம்.
0: சீனா அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி மேடம், நன்றி.
0: நன்றி. இந்த காஃபி டீ இதோட பிறப்பிடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஃபி அப்படிங்கிறது இந்த ஆடுகள்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்ததை வச்சு தான் அந்த காஃபி கொட்டை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து காஃபி வந்தது. இந்த டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன பேரரசர் ஒருத்தர் இருக்காங்க, ஷெனாங். இவங்க குடித்திருந்த அந்த சுடு தண்ணீரில் வந்து ரொம்ப எதேர்ச்சியாக தற்செயலாக காட்டு தேயிலை வந்து விழுந்து தான், அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நடந்த மாற்றங்கள் பார்த்து அதுக்கப்புறம் பிறப்பிடமாக வந்தது தான் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எல்லாமே நம்ம டெய்லி பார்த்து சாப்பிடக்கூடிய கேரட்டு, தர்பூசணி, கடுகு இதை பற்றின கேள்விகள் தான் கேட்டிருந்தோம். நேயர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. கால் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. இப்போ நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்கு. மலபார் போலீஸ் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க. அறிவுமதி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

0: நேர்களை தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கவிழன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை இன்றுடன் நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.

தாம் பொதுச் சேவையில் நீடிக்க மக்களின் ஆசையே காரணம் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்வையே அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நான்காம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கன அடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மகளிர் கபடி போட்டியில் ஒட்டன்சத்திரம் சக்தி மகளிர் கல்லூரி அணி 22-15 என்ற புள்ளிக்கணக்கில் பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 அறியலாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்கள் திவ்யா. நம்ம தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளை பார்க்குறதாகட்டும், செல்ஃபோனில் பேசுறது, இன்டர்நெட் பயன்படுத்துறது, வானிலை ஆராய்ச்சி செய்கிறதுன்னு இப்படி பல விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது செயற்கைக்கோள்கள். அந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துறதுக்கு ராக்கெட் ரொம்ப அவசியம். இந்தியாவில் இந்த செயற்கைக்கோள்களையும் ராக்கெட்டுகளையும் வடிவமைச்சு உருவாக்கி விண்ணில் செலுத்துறது, இயக்கிறது, கட்டுப்படுத்துறது இப்படி எல்லா வேலையும் செய்கிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தான். இந்த இஸ்ரோவுடைய முக்கியமான ராக்கெட் ஏவுதளம் தான் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையம். இந்த மையத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நாம மணித்திருநாடு நிகழ்ச்சியில கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது, பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில, கங்கை அமரன் வரிகள்ல மனோ சித்ரா குரல்ல பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நிஞ்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நாட்டுடைய முக்கிய ராக்கெட் ஏவுதளமான சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற இடத்துல வங்கக்கடலை ஒட்டி 145 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது. இந்த மையத்திற்கு போகக்கூடிய வழியில் தான் புலிக்காட் பறவைகள் சரணாலயமும் இருக்குது. இந்த விண்வெளி மையத்திலிருந்து தான் ராக்கெட்கள் எல்லாமே நம்ம விண்ணில் செலுத்தப்படுது. ஆரம்பத்தில் இந்த மையத்திற்கு ஸ்ரீஹரிகோட்டா ஹை அல்டிடியூட் ரேஞ்ச் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. சுருக்கமாக ஷார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரும் ராக்கெட் விஞ்ஞானியுமான சதீஷ் தவான்

அவங்க வந்து 2002 மறைஞ்சாங்க. அவருடைய நினைவாக இந்த சதீஷ் இந்த மையத்திற்கு வந்து 2002 சதீஷ் தவான் விண்வெளி மையம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த விண்வெளி பைப்பத்தி மையம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக எஸ் ஜானகி எஸ்பி சைலஜா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஸ்ரீஹரி ஹோட்டலில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் 11:17 ஆயிட்டுருக்குது. எதுக்கு ஸ்ரீஹரி ஹோட்டா, அதுவும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த விண்வெளி மையம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்தில் நம்ம இஸ்ரோவுடைய பயணம் எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய தும்பா அப்படிங்கிற கிராமத்தில் தான். தும்பாவில் வெறுமனையாக ஒரு சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னு குறைந்த உயரம் செல்லக்கூடிய ராக்கெட்டுகள் தான் ஏவப்பட்டிருக்கு. செயற்கைக்கோள்கள் தாங்குற அளவுக்குரிய ராக்கெட்டுகள் ஏவணும் அப்படின்னா அதுக்கு வந்து தும்பா மாதிரியான கிராமம் வந்து பத்தாது, அதுக்கு பதிலாக ஒரு விசாலமான ஒரு இடம் தேவை அப்படின்னு இஸ்ரோ தேர்ந்தெடுத்த இடம் தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா. இது ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் கடற்கரையை ஒட்டிய பகுதி அப்படிங்கிறதுனாலையும் ராக்கெட் ஏவுறதுக்கு ஒரு சிறந்த இடமாக அவங்க வந்து கருதுனாங்க. இன்னும் தொடர்ந்து இந்த விண்வெளி மையம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்படி பாடல் கேட்டு வந்துடலாம். பாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில, கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்ல பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

பாரதத்தின் பெருமை பேசும் மனித நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வு மையத்துல ராக்கெட்டுகளை ஏவுறதுக்காக 2 ஏவுதளங்கள் இருக்குது. முதல் ஏவுதளம் 1990s, ரெண்டாவது ஏவுதளம் 2005s அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஏவுதளத்திலிருந்து செயற்கைக்கோளோட ராக்கெட் ஏவுறதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கண்காணிப்பு மையமும் இருக்குதான். இந்த ராக்கெட் ஏவுதளங்கள்ல என்னெல்லாம் பண்றாங்கன்னா, ராக்கெட்டுடைய அந்த உதிரி பாகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி, எரிபொருள் நிரப்பக்கூடிய பணி, உதிரி பாகங்களை ஒருங்கிணை ராக்கெட் உருவாக்கி அதில் செயற்கைக்கோளை பொருத்தக்கூடிய பணி, அதுக்கப்புறம் திருப்பி அதை விண்ணில் செலுத்துறதாகட்டும், அப்புறம் விண்ணில் செலுத்தினதுக்கப்புறம் அந்த செயற்கைக்கோளை கண்காணிக்கக்கூடிய பணி, இது எல்லாமே இந்த ஏவுதளங்கள்லேருந்து தான் நடக்குது. இந்த இடத்துலேருந்து தான் நம்ம இந்தியாவுடைய செயற்கைக்கோள்கள், அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள், மற்ற உலக நாடுகளுடைய செயற்கைக்கோள்கள் எல்லாமே விண்ணில் செலுத்தப்பட்டிருக்குது. நம்ம இஸ்ரோ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மாதிரியான ராக்கெட்டுகளை உருவாக்கி அதன் மூலமாக சந்திராயன், மங்கள்யான், ஆதித்யான்னு பல சாதனைகளை நிகழ்த்தினது இந்த இடத்துலேருந்து தான். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. 100வது நாள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு, இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சதீஷ் தவான் விண்வெளி மையம் பற்றி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. பொதுமக்கள் மாணவர்கள் பார்க்க வசதியாக இந்த விண்வெளி மைய வளாகத்தில் நுழைவு பகுதியிலேயே ஒரு ஸ்பேஸ் மியூசியம், அதாவது விண்வெளி அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் ராக்கெட் செயல்படக்கூடிய விதம், கிரையோஜெனிக் இன்ஜின் எப்படி பயன்படுத்துகிறாங்க, செயற்கைக்கோள்கள் செயல்படக்கூடிய விதம், இஸ்ரோ இதுவரைக்கும் அனுப்பின ராக்கெட்டுகளுடைய வெற்றி பட்டியல், இது எல்லாத்தையுமே படங்கள் மூலமாகவும் அந்த ராக்கெட்டுகளுடைய வடிவங்கள் மூலமாகவும் விளக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த மியூசியத்தில் நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி ஆரியபட்டம் காலத்திலிருந்து தற்போதைய காலம் வரை, சதீஷ் தவான், விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் அவங்களுடைய காலம் வரையிலான நிகழ்வுகள், படங்கள் எல்லாமே மாதிரிகளோட காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம விண்வெளி பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே இந்த அருங்காட்சியை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து நிறைய ராக்

ராக்கெட்டுகள், நம்ம பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மாதிரியான ராக்கெட்டுகள் ஏவி நிறைய சாதனைகள், சந்திராயன் மங்கள்யான் அதே மாதிரியான சாதனைகள்லாம் நிகழ்த்தி இருக்கிறாங்களா, இந்த மாதிரியான சாதனைகளை நம்மளே நேர்லேயே பார்க்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். கோகுலம் திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. சிற்பி இசையில பழனி பாரதி வரிகளில் பி சுஷிலா உன்னிமேனன் குரலில் பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.

11:36 கேட்டுட்டுக்கிறீங்க மணித்திருநாடு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய நம்ம அருங்காட்சியகத்தை பார்த்து முடிச்சுட்டு ஒரு 3 மாடி மேலே போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பார்வையாளர் மாடம் இருக்குது. இங்கே இருந்து நம்ம ராக்கெட் விண்ணில் செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் நேரில் பார்த்து ரசிக்கலாம். அதுக்காகவே இந்த பார்வையாளர் மாடத்தை அமைச்சிருக்கிறாங்க. இது 2 ஏவுதளங்களையும் பார்த்த மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. 5000 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து அதை பார்க்கலாமா, பொதுமக்களுக்கு ராக்கெட் ஏவுதளங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க நம்ம சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம். இந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்தை நம்ம நேரில் போய் பார்க்கணும், ராக்கெட் ஏவக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கணும் அப்படின்னா இஸ்ரோவுடைய இணையதளத்தில் முன்பதிவு செய்யணும். அதுக்கு பின்னாடி அந்த விண்வெளி மையம் அனுமதி வழங்கின அந்த குறிப்பிட்ட நாளில் நேரில் போய் இந்த மையத்தை நம்மளால் பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் நம்ம சதீஷ் தவான் விண்வெளி மையம், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கு இல்லையா, அதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல் தான் கேட்டீங்க. நம்ம அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை தான் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். மணித்திருநாடு உள்ளூர் தகவல்கள் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதை சொல்றதுக்காக சிந்து சாராவும் தயாரா இருக்கிறாங்க.
1: ஆமா, தயாரா வந்திருக்கேன். முதல் தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்துல பார்வையற்றோருக்கான உதவி வரவேற்பாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வையற்றோருக்கான உதவி வரவேற்பாளர் பணியிடம் தானே, அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல் வந்து கண்டிப்பா இருக்கணும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 40 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும், நாற்காலி ஒயர் பின்னும் பயிற்சி பெற்ற நபராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, உங்களோட குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அட்டை நகல், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு 16/10/2026 அதுவும் மாலை 5:45 மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் திருநெல்வேலியில் இருக்குல்ல, அங்கே வந்து நேரில் போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணியிடத்துக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 16/10/2026 மாலை 5:45 விண்ணப்பிக்கணும்.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான தேசிய தென்னை விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா தேசிய தென்னை வளர்ச்சி வாரியம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய தேசிய தென்னை வளர்ச்சி வாரியம் சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த விருதுகள் வர்ற நவம்பர் மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய சர்வதேச தென்னை மாநாட்டில் வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென்னை வளர்ப்பில் சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் சிறந்த தேசிய தென்னை விவசாயி, சிறந்த தென்னை விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர், சிறந்த தென்னை தொழில் முனைவோர், இந்த 3 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகள் இதற்கான ஆவணங்களோட வர்ற 15ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான தகுதிகள், விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே தென்னை வளர்ச்சி வாரியத்துடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த விருதுகள் எல்லாமே நம்ம தென்னை சாகுபடி, தென்னையில் ஆராய்ச்சி, புத்தாக்கம், மதிப்பு கூட்டல், பதப்படுத்துதல், தொழில் முனைவோர் செயல்பாடுகளில் சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாதனைகள், இந்த விருதுகள் வந்து வழங்கிட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வர 15ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த தகவலோடு நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தூத்துக்குடியில் நடைபெறுகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாம் வர்ற 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கயத்தாறு விண்ணரசி தொழில் பயிற்சி நிலையத்தில் வச்சு நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாமில் வேலை அளிக்கக்கூடிய தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அவங்களுடைய நிறுவனத்திற்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னும், 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, BE, டிப்ளமோ, ITI கணினி பயிற்சி முடித்தவங்க இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறும், இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்க www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் அவங்களுடைய விவரங்களை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்த தகவல் என்னென்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் வந்து அபிஷேகம் பார்க்கும் பக்தர்களுக்கு வந்து மருத்துவ சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்றிலிருந்து அமலுக்கு வருது இந்த நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த சில

0: நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி மற்றும் அம்மன் சன்னதிகளில் வந்து மூலவர் அபிஷேகத்தை காண்பதற்காக பக்தர்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் பதிவு செஞ்சுட்டு கருவறைக்குள் சென்று அபிஷேகத்தை பார்த்துட்ருக்கிற வழக்கம் வந்து இருக்குது. ஆனால் அங்கே வந்து இந்த மூச்சு திணறல் காரணமாக சில எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கிறதுனால இப்போ கண்டிப்பாக மருத்துவ சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த அபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்க கோயிலில் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய மருத்துவ முகாமில் உடற்தகுதி பரிசோதனை செய்து மருத்துவ சான்றிதழ் வழங்கப்படும். அந்த மருத்துவ சான்றிதழ் வச்சு தான் இந்த அபிஷேகத்தை பார்க்க அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. இது இன்றையிலிருந்து நடைமுறைக்கு இருக்குது. இந்த அபிஷேகம் பார்க்குற வழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாட்களில் உண்டு, ஆனால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூலவர் அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு வந்து பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அதாவது கருவறையில் இருந்து பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபிஷேகம் பார்க்கணும் அப்படின்னா இனிமேல் வந்து மருத்துவ சான்றிதழ் கட்டாயம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்த தகவல் என்னன்னா, நம்ம இப்போ ஆதாரில் வந்து இனிஷியல் மாற்றணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட இனிஷியல்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகட்டும். நம்மளோட பேருக்கு அப்புறம் சில பேர் புள்ளி வச்சு எழுதுவோம், சில பேர் புள்ளி இல்லாமல் பின்னாடி எழுத்து போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? அது வந்து ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஆதாரம் தான் கொடுக்குறோம்.
0: ஆமாம்,
1: அதில் நம்ம சரியான பேர் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு சரியானங்களில் வந்து பேர் சரியில்லைன்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆதாரில் பெயர் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஆவணங்கள் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரை முறைகேடாக பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய மோசடிகளை தடுக்கணும், ஆவண சரிபார்ப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை கொண்டிருக்காங்க. நம்ம இந்த இன்ஷியலை விரிவாக்கம் பண்ணுறது, பெயருக்கு நடுப்பகுதி இல்லைன்னா குடும்ப பெயரை சேர்க்கிறது நீக்கிறது, புள்ளிகளை சேர்ப்பது இல்லைன்னா நீக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் ஆகட்டும், சரியான பெயர் உள்ள அடையாள சான்றிதழ் அதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஆதார் விண்ணப்ப பதிவின் போது அலுவலர்கள் ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கு, சரி செய்கிறதுக்கு பெரியவங்களுக்கு பி படிவத்தோடு கூடிய பிரமாண பத்திரம், அடையாள சான்று இல்லைனா உறவு சான்று, சிறுவர்களுக்கு பெற்றோர் காப்பாளர்கள் இவங்களுடைய அந்த படிவத்தோட பிரமாண பத்திரம் உரிய சான்றிதழோடு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணத்திற்கு பின்னாடி இனிஷியலை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான அந்த அடையாள சான்று, பதிவு செய்யப்பட்ட திருமண சான்றிதழ், விவாகரத்து பெற்றோர் அவங்க விரும்பினா அந்த டி பிரமாண பத்திரத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முழுமையாக பெயர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்திய அரசிடம் வாங்கின அரசிதழ் அறிவிப்பை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரில் பெயர் மாற்றணும்னா இந்தந்த ஆவணங்களை அதுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிடணும்.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பிரதான அருவிகளில் பராமரிப்பு பணி நடந்துட்டுருக்கு. அதனால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பிரதான அருவி பழைய குற்றாலம் அருவிகள் கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வந்து பிரதான அருவிகள் முன்பு பழமையான பாதுகாப்பு வளைவு, அப்புறம் அருவிக்கரை பகுதிகள், பழைய குற்றாலம் அருவிக்கரை பகுதிகள் எல்லாம் பலத்த சேதமடைந்தது. தற்காலிக அதெல்லாம் சரி செஞ்சு சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ முழுமையாக எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிறதுனால குற்றாலம் பிரதான அருவிகளில் பராமரிப்பு பணி நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் போகிற ஏரியாவும் சரி இல்லைனா வந்து குற்றாலத்துலேயும் சரி அங்கே போக வந்து தடை விதிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து சீரமைப்பு பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சுற்றுலா பயணிகளை அலோவ் பண்ணுவாங்க.
1: 11:55 ஆகும் போது நம்ம மணித்திராடி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். ஆரம்பத்தில் சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ளூர் தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து. பாடலோடு விடைபெறுகிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: நான் உங்கள் தோழி துசாரா.
1: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஆசியும் கட்சித் தொண்டர்களின் அர்ப்பணிப்பும் தமக்கு மிகப்பெரிய ஆற்றலை தருவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை இன்றுடன் நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பிரதமருக்கு இந்நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். சென்னையில் சேவை ஜோதி பேரணியை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% உயர்த்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலை போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்வையே

0: அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நான்காம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு அன்புநேர்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஸ்வீட்டான கியூட்டான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரும் நண்பர்கள் 12:03 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நேர்கள் இப்போ கேட்க இருக்கிறீங்க, இன்று நம்முடைய ஒளிபரப்பில் என்னென்ன நிகழ்ச்சிகள் உலாவர காத்திருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்க போறீங்க. இது நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை, இன்று நண்பர்கள் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பொறுப்புகள் சுகமா சுமையா அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சியில் தோழிகள் நீங்கள் கலந்துக்கிட்டே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். பிற்பகல் 1 மணிக்கு நலந்தாள நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். பிற்பகல் 1:05 நலந்தாள நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரி சுப்பிரமணியன் அவர்கள். நேர்களை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கலாம். 9443360749 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பெண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் மறக்காமல் பேர் ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 3:02 திரையருவி 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியின் நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம் மார்பக புற்றுநோய் நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள். இன்று 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள். நேர்களை, இன்று 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கியச்சாரல். இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் மணக்கும் மலர்களில் மறைந்த மொழி, இலக்கியத்தில் மலர்களின் குறியீடுகள் பற்றிய தகவல்களோடு பாடல்கள் கேட்க இருக்கிறீங்க. 10:00 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். பண்பலையில் ஒலிபரப்பக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் நினைச்சிங்கன்னா தொலைபேசி எண்கள் 04262251132 மற்றும் ஒரு எண் 04262251133. நம்ம பண்பலையில் ஒலிபரப்பாக இருக்கிற எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரலை கேட்கலாம். ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின்

0: அனைவருக்கும் மீண்டும் இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேரம் 12:11 ஆயிட்டிருக்கு. இது பெண்கள் மட்டுமே பங்கு பெறும், தோழிகள் மட்டுமே பங்கு பெறும் நிகழ்ச்சி இது, ஸ்நேகிதியே. ஆமா தோழிகளே, வாங்க நம்ம ஜாலியா பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியா வழங்குறதுக்காக என் கூட வந்திருக்காங்க. யாரு?
1: நான் உங்க திவ்யா.
0: திவ்யா நலமா?
1: நல்லா இருக்கிறேன் மீரா, உங்களுமே ஜோரா இருக்கேன்.
0: நன்றி நன்றி. ஓகே, நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட வைக்கலாம் அப்படின்னா
1: என்ன? என்ன பேர் வைப்பீங்க?
0: எல்லா பொறுப்புகளையும் வந்து பொறுப்பாக செய்வாங்க அப்படின்னு ஒரு பேர் கூட வைக்கலாம்ல.
1: பொறுப்பு பொறியல்றாதீங்க.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியா வழங்குறதுக்காக என் கூட வந்திருக்காங்க. யாரு?
1: நான் உங்க திவ்யா.
0: திவ்யா நலமா?
1: நல்லா இருக்கிறேன் மீரா, உங்களை மாதிரி ஜோரா இருக்கேன்.
0: நன்றி நன்றி. ஓகே, நம்ம சிநேகிதி நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட வைக்கலாம் அப்படின்னா
1: என்ன பேர் வைப்பீங்க?
0: எல்லா பொறுப்புகளையும் வந்து பொறுப்பா செய்யறவங்க அப்படின்னு ஒரு பேர் கூட வைக்கலாம்ல.
1: பொறுப்பு பொறியல்ன்றாதீங்க.
0: ஓ, இப்படி கூட சொல்லாமா? சரி, பொறுப்புகள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க பெண்கள் அப்படிங்கிறத ஆண்கள் கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. அப்படி பெண்களுக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, சிலருக்கு சுகமாக இருக்கும், சிலருக்கு சுமையாக இருக்கும். ஐயோ, ஏங்க இந்த பொறுப்பெல்லாம் எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. இல்லை, ஓகே, இந்த பொறுப்பை நாங்கள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு ஹாப்பியாக பண்ணுறவங்களும் இருப்பாங்க. தோழிகளே, இன்னைக்கு டாபிக் இதுதான், பெண்களுக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது சுகமா சுமையா பேச போறோம்.
1: நம்ம நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும், கால் பண்ணுங்க 0462-2516-1132 மற்றும் 0462-2516-1133 அப்படிங்கிற எண்களுக்கு.
0: பேசலாமா முதல் தோழி யார் இங்கிருந்து? ஆஹா, பயங்கரமாக வந்து பொறுப்போட லைன் கட் ஆயிடுச்சு. பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? இந்த பொறுப்புகளை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தாண்டி, இந்த பொறுப்புகளை செய்து முடிக்கிறோம் எப்படி செய்து முடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி, மனசுக்குள்ளே இது சுகமா சுமையா அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்க போகிறோம். பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: நல்லா இருக்கோம். அன்னைக்கு பேசுறது பாதி பாதி தான் எனக்கு கேட்குது.
1: உங்களுடைய இனிப்பு கொஞ்சம் தெளிவா இல்லையே.
2: ஓகே, வைப்பு கேக்கமா?
1: ஆ, கேக்குது.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க இங்க இருந்து?
2: நான் பாளையங்கோட்டைல இருந்து மாரியம்மா பேசுறேன்.
0: மாரியம்மாள் இங்க இருந்து?
2: கோணிகபுரத்துல இருந்து பாளையங்கோட்டை.
0: ஓகே ஓகே, குலவணிகபுரம். ஓகே, சொல்லுங்க மாரியம்மா.
2: சுகமான சுமைதாமா அது?
1: சுகமான சுமை ரெண்டுமே தான் அப்படிங்கறாங்க
0: பட்டிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி.
2: ஆமா, நம்ம கடமையில இந்த காலையில இருந்து இருக்கோம்.
0: ஆ சரி,
2: காலையிலேருந்து நைட் நம்ம படிச்சத வரைக்கும் வேலை இருந்துட்டே தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு டயர்டாவும் இருக்கும், ஆனா அந்த டைம் நம்ம செஞ்சே ஆகணும்.
0: சரி,
2: பிள்ளைங்களுக்கு செய்யணும், வீட்டுக்காருக்கு செய்யணும். அதனால சுகமான சுமை.
0: சரி, எப்பவாச்சும் அந்த சுகமான சுமை அப்படிங்கிற பதிலை தாண்டி, எப்பவாது இது என்னப்பா அப்படின்னு ஒரு எரிச்சலோ, அதாவது சுமையாவோ, இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் என்னைக்காவது அதிகமாக தோணியிருக்கா?
1: கேட்டுலாம்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்
3: மீராம்மா, திவ்யாம்மா.
1: நல்லா இருக்கோம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பாலிகளை நிஷா பேசுறேன்.
0: நிஷா, எப்படி இருக்கீங்க நீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம் நிஷா. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி, சுகமா சுமையா?
3: முன்னாடி சொன்ன மாதிரி தான், சுகமாவும் இருக்கு சுமையாவும் இருக்கு.
0: ரெண்டு கலந்திருக்கா?
3: ஆமா.
0: என்னப்பா நீங்க?
3: அது ரொம்ப, எப்போ ரொம்ப சுமையா இருக்கும் அப்படினா சண்டே வந்தா.
0: நன்றி. சுகமான சுமை சுமைங்கிறது இருக்குதா? செய்து இருந்தாலும் அங்க சுகமா ஏத்துக்கிறாங்க. அதுதான் பெண்கள்.
1: கண்டிப்பா
0: சுமையா இருந்தா கூட அது சுகமான அங்க செய்வாங்க. அப்படி நம்ம பெருமை நம்மளே சொல்லிக்கூடாது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, எஜமான் திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டு வரலாம்.

0: முப்பத்தோரு நிமிடம் ஆயிட்டுருக்கு. நம்ம நெல்லிப்பன் மலை 102.6 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் பெண்களின் பொறுப்புகள் அப்படிங்கிறது சுகமா சுமையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். திவ்யா, நீங்கள் சொல்லுங்கள்.
1: சுமையா சுகமானா?
0: ஆமாம்.
1: அதாவது நம்ம ஒரு தோழி சொன்னாங்கல்ல, சுகமான சுமை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்காரருக்கோ நம்ம பிடிச்சவங்களுக்கோ அப்பா அம்மாக்கோ செய்யும்போது அது வந்து சுகமாக இருக்கும்.
0: சரி,
1: நமக்கு பிடிக்காத யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கொஞ்சம் ஒரு சில பேர் இருப்பாங்க,
0: அதாவது கணவர் வீட்டுக்காரங்களாக வரும்போது.
1: ஆ, அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ என்னோடய சிஸ்டர் ஆகட்டும். அப்போ நம்ம பிடிச்சவங்களுக்குன்னு ஒரு செய்யும்போது அது சுகமாகவும், பிடிக்காதவங்களுக்கு செய்யும்போது அது சுமையாகவும் எனக்கு தெரியுது.
0: ஓ அப்படி. ஆமாம், விரும்பி பிடிச்சவங்களுக்கு அப்படிங்கும்போது விரும்பி செய்வோம், சுகமாக இருக்கும். பிடிக்காதவங்களுக்குனா விருப்பம் இல்லாமல் செய்வோம், சுமையாயிரும் அப்படிங்கிறீங்க.
1: ஆமாம்,
0: பேசலாம். அடுத்த தோழி என்ன சொல்ல போகிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேரா மேடம், திவ்யா மேடம், வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஆனந்தி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
2: நல்லா இருக்கும். ஒரு போட
0: இருக்கீங்களா? அதை விட்டு நம்ம எங்க ஓடவும் முடியல, ஒளியவும் முடியலையே.
2: அதாவது சுகமானதுதான். நம்ம வந்து நம்ம பார்த்து பார்த்து பெறதை அலட்சியப்படுத்தும் போது நமக்கு சுமையாயிருது, அந்த மன பாரம் வந்துருது. நம்ம பொறுப்பா பார்த்தானே, ஆ பெரிய பருப்பு மாதிரி அப்படிம்பா. அன்னைக்குதான் நம்ம வந்து பார்த்து பார்த்து செஞ்சிருப்போம். அதே மாதிரி நமக்கு உதவி தேவைப்படாத போது எல்லாரும் ஓடி ஓடி இது செய்வாங்க. ஒரு சில முடியாத நாட்கள் இருக்கும் நமக்கு, அன்னைக்கு யாரும் பக்கத்துல கூட வரமாட்டாரு, எனக்கு வேலை இருக்கு. அந்த மாதிரி நம்ம மனசு ஏங்கும், கொஞ்சம் யாராவது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அந்த நேரத்துல மனசு சுமையா இருக்கும். மனசுதான் அந்த கை வேலை கூட நம்ம செஞ்சிருவோம்.
0: மனசு வந்து ஒரு மாதிரி வெறுப்பா,
2: யாராவது வரமாட்டாங்களா, வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னமோ தெரியல, அந்த பெண்களுக்கு வந்து சோதனையா தான். மற்ற நாட்கள்லாம் ஓடி ஓடி வேலை செய்யும் போது நம்ம மனசு எதிர்பார்க்கிற அன்னைக்கு இன்னைக்கா ஒன்னாதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். வீட்டுக்காரங்களோ யாரோ வந்து பக்கத்துல வந்து கேட்பாங்க, அன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சுகமான சுமை தான் சொல்ல போனா. நம்ம வந்து சுகமா தான் அதை ஏத்துக்கிறோம். குழந்தைகளுக்காக மனவருக்காக யாரு வந்தாலும் சுகமா தான் செய்யறோம். அது சில நேரங்கள்ல சுமையா மாறிடுது.
0: நன்றி. எல்லாருமே ஒட்டுமொத்தமா இதுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சுகமான சுமை அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பெண்கள் அப்படிங்கறதுனால அது நம்ம ஏத்துக்கிறோம்.
1: ஆமா,
0: பொறுப்புகளை வந்து நம்ம ஏத்துக்கிறதுனால சுமையா இருந்தா கூட சுகமா ஏத்துக்கிறோம் அப்படிங்கறத உண்மை. பேசலாம். அடுத்த தோழியாரு, வணக்கம். ஹலோ.
3: எந்த
1: ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க?
0: என்ன பண்ண முடியும், வேற வழியே இல்ல, மாடிக்கிட்டோம். சரி, சுகமாவே எடுத்துக்கோமே அப்படிங்கிறீங்க. சரி, இது நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து மனநிலையை அப்படி தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சுமைங்கிற விஷயமே நமக்கு தோணவே செய்யாது இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க வள்ளி, நன்றி.
1: அதாவது வள்ளி என்ன சொல்ல வராங்கன்னா, ஆரம்பத்துல அது சுமையா தெரியும், பழக பழக அது சுகமா போயிரும்
0: அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. ஓகே, நான் தொழிலை நம்ம தொடர்ந்து பேசுவோம். பெண்களுக்கான பொறுப்புகள் சுகமா சுமையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாட்டு வந்துட்டு மன்னன் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். வாலியின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில தான் பாடல் வந்துட்டுருக்கு.
4: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பெண்களுடைய பொறுப்புகள் சுகமா சுமையா அப்படின்னு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த தோழி,
1: வணக்கம்.
2: வணக்கம் மீராமா, திவ்யாமா, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறோம்.
1: நீங்க யார் பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க?
2: ஆறுமுகமடியிலிருந்து சாந்தி.
1: சாந்தியமா தான் பேசுறாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எல்லா நேர்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஓகே சாந்தியம்மா, சொல்லுங்க உங்களுடைய பதிலை வந்து கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன்.
2: நீங்க
0: சமைக்கிறீங்க எல்லாம் சரி, இதுல வந்து உப்பு சரியில்லை, ஒரே காரமா இருக்கு, இல்ல சப்புன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு அவளை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இல்ல அப்படி சொல்லி, அப்படி சொன்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேக்க
2: வரேன்.
0: அப்படி செஞ்சா உங்களுக்கு வந்து அந்த செய்யக்கூடிய அந்த பொறுப்புகள்லாம் உங்களுக்கு சுகமா தெரியுமா சுமையா தெரியுமான்னு கேட்க வரேன்.
1: நன்றி. பாத்தீங்களா, எப்படி குறை சொன்னா கூட கொஞ்சம் மனசு கஷ்டம்.
0: சுகம்தான், அதான் செய்யற, அதான் சொல்ல, நமக்கு எல்லா வேலையிலயும் வந்து ஆனந்தி சொன்னாங்கல்ல, நமக்கு செய்யக்கூடிய வேலைகள் அது பொறுப்பும் போது அது சுகமா தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கே கொஞ்சம் அந்த மனசு சலிச்சு போகும்போது அந்த நேரத்துக்கு யாராவது செஞ்சா நல்லா இருக்கும், அப்ப செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னாதான் அந்த நேரத்துல சுமையா தெரியும்.
1: தெரியும், அப்படிதான். அப்படி நிறைய பேர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க, பேசலாம். அடுத்த தோழி யாரு? வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: சொல்லுங்க ஏமா, ஏன் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கணவர் மாதிரி தருதத்துட்ட நம்ம எவ்வளவு பொறுப்பா வச்சு செலவழிச்சா சீக்கிரமா வச்சு ஆடபரம் இல்லாம செலவழிச்சு அது வந்து நமக்கு சுகம்தான். அதை கண்டது கையெல்லாம் ஆடபரம் பண்ணி செலவழிச்சு அவங்க தரத்தை சுட்டு நமக்கு பட்டாக்குடி போச்சுதான் அது நம்ம சுமைதான். அப்போ அவங்க தருதத்துட்ட நம்ம சீக்கிரமா வச்சு செலவழிக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? வீட்டை பாக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், எது நம்ம செலவோட போகுது, மீதி எல்லாம் பொறுப்பு அவங்களுக்கு இருக்கும் போது அப்ப அவனும் பாவத்தான். அப்ப நமக்கு அவங்க தருதத்துட்ட நம்ம சீக்கிரமா வச்சு செலவழிச்சா நிச்சயம் நினைச்சுமா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி கொடுக்க மாட்டோம், நம்ம தான்
1: வச்சுக்கலாம். சுமை இல்ல, சுமை இல்ல, சுகம்தான்.
2: நன்றி.
1: 12:35 ஆயாச்சு திவ்யா, நம்ம இன்னும் பேச போறோம் நேயர்கள்கிட்ட. என்னது சுகமா சுமையா சீக்கிரம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்.
0: அதுக்கு பாட்டுக்கிட்டு வந்துடலாமா?
1: சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. நாட்டாமை படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். சுஜாதா மனோ பாடியிருக்காங்க, சிற்பியோட இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு. வைரமுத்துவின் பாடல் வரிகள்ல

0: நேரம் 12:41 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் பெண்களுக்கான பொறுப்புகள் சுகமா சுமையா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பேசுவோமா அடுத்த நேர்கிட்ட?
1: பேசிடலாம். வணக்கம், யாரிங்க இது பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுகிறேன்.
1: திருச்செந்தூர்லேருந்து ராதா, சொல்லுங்க ராதா.
0: நல்லா இருக்கும் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப
0: சந்தோஷம் ராதா, சொல்லுங்க.
2: அது சுகமான சுமைகள்.

0: சுகமான சுமை தான்.
1: சரி,
2: ஆனா என் வீட்டுல என்ன என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும் சொல்லவே மாட்டாங்க.
1: இப்படி வருத்தப்பட வைக்கிறீங்களே ராதா.
2: நல்லா இருக்கும் சொன்னா மறுநாள் நம்ம நல்லா இல்லாம வச்சுட்டோம், அதனால நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: சரி ராதா, வீட்டுல யாராச்சும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சமையல் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு பாராட்டுங்கப்பா. சரி ஓகேவா ராதா, சொல்லியாச்சு.
2: இப்ப என் வீட்டுல இங்க இல்ல, இப்ப கேரளா போயிட்டாங்க, 2 மாசம் ஆயிட்டு.
1: நான் சொல்லியே வேஸ்டா போச்சா?
2: அதனால ரொம்ப அது இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சேர்ந்துருந்துட்டு.
1: பிரிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கும். சரி, ஆனாலும் உங்களுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் சுகமா ஏத்துக்கிறீங்க, சுமையா இருந்தா கூட, அப்படிதானே?
2: என்னது
1: சுமையான சுகமான சுமையா ஏத்துக்கிறீங்க பொறுப்புகளை அப்படின்னு கேட்டேன்.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாரு?
3: சிவகாமி, சேரன் மகாதேவில இருந்து.
1: சேரன் மகாதேவில இருந்து சிவகாமி, உங்களுக்கும் வணக்கம் சொல்லுங்கம்மா.
3: சுகம்தான் மேடம்,
0: சுகம்தான்.
1: சரி சரி,
3: சுகமா தான் இருக்கும். என்ன அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னா கொஞ்சம் கோவம் வரும்.
1: இப்ப சமையல் மட்டுமே நம்ம பேசுற மாதிரி இருக்கு,
0: இல்ல சமையலும்
1: சமையலும் மட்டுமே நம்ம பேசுற மாதிரி இருக்கு. இதை தாண்டி நிறைய பொறுப்புகள் எல்லாம் நமக்கு இருக்கு.
0: நம்ம வரவு செலவு எல்லாம் பாக்குறோம்,
1: குழந்தைகளை பாத்துக்கிறது,
3: அதுல வர செலவு எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கும். அது சுகமா தான் இருக்கு,
1: சுகமா தான் இருக்கு.
3: அதுலயே ரொம்ப ஓவரா ஆழ்ந்து கணக்கு கேட்கும் போது நீங்க பாத்துக்கிட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சூழ்நிலையும் வரும்.
1: சரி சரி,
3: அது கணக்கு எடுக்க கூடாது, ரொம்ப கேட்கணும். ஒரு 4 நாள் கழிச்சு அன்னைக்கு கொடுத்த கணக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல,
1: அன்னன்னைக்கு கணக்கு அன்னன்னைக்கு
3: கணக்கை முடிச்சிடறோம்.
1: ஆமா, என்ன
3: சுகம்தான் மேடம்,
1: சுகம் சொல்லும் போதே தெரியுது.
3: கேட்டா அத கூட நம்ம சுகமா தான் எடுத்துட்டு தானே பதில் சொல்றோம்.
0: கண்டிப்பா,
3: சாப்பாடா இருக்கட்டாலுமே வரும் செலவா இருக்கட்டும் எதுமே சுகமா நாம பதில் சொல்றதுல தானே இருக்கு.
1: ஆமா ஆமா, உண்மைதான்.
3: அப்ப அதை நாம சிரிச்சுக்கிட்டே நானும் அப்படிதான் நகர்த்தி கொண்டு போயிருவேன்.
1: நன்றி, நன்றி.
3: சுகமா தான் இருக்கு.
1: நன்றி நன்றி. மனோஸ்வரனதா பாடியிருக்காங்க இளையராஜாவோட இசையில, கங்கை அமரன் பாடல் வரிகள்ல.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: 12:51 கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே, பெண்களுடைய பொறுப்புகள் சுகமா சுமையா? நிறைய தோழிகள் வந்து சுகமான சுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லப்பா, அதுல சுகம்தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
1: பேசலாமா, அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பேசலாம்.
0: மேரா வந்துட்டாங்களா?
1: வந்துட்டாங்கப்பா, போயிட்டாங்கப்பா.
0: சரி மேரா, நீங்க சொல்லுங்க. என்கிட்ட கேட்டிங்கல்ல, உங்களுக்கு கேட்குற பெண்களுடைய பொறுப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் சுகமா சுமையா?
1: சுகமா சுமையா அப்படின்னு கேட்டா அந்த சூழ்நிலையில பொறுத்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
0: சூழ்நிலை தான் உங்களுக்கு மாத்துது.
1: ஆமா, ஒரு தோழி சொன்னாங்க இல்லையா, இது நம்ம நல்லா இருக்கும்போது அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது, நல்ல மனநிலையில நல்ல உடல்நிலையில இருக்கும்போது அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு சுகமான விஷயமா இருக்கும். ஆனா நமக்கு இது முடியலப்பா அப்படின்னு ஒரு இடத்துல சலிப்பு தட்டும் போது அந்த இடத்துல வந்துச்சு, யாராவது அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் தோணும். சூழ்நிலைகளை பொறுத்து எனக்கு மாறுபடுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. தோழி என்ன சொல்ல போறாங்க பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க
2: மேடம்.

0: நல்லா இருக்கோம். யாரு பேசுறீங்க? உங்க இணைப்பு தெளிவா இல்ல.
1: ஆலங்குளத்துல இருந்து சீதா பேசுறேன்.
0: சீதா சொல்லுங்க. சீதா
1: சுகமானது மேடம்,
0: சுகமானது. சரி, அதை இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க. எப்படி சுகமானது சொல்லுங்க.
1: அம்மா ஒவ்வொருத்தரும் எனக்கு அது வேணும் இது வேணும் பண்ணி கொடுங்கங்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க கேட்டாங்க. கணவர் கேட்கும் போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும் போது சுகமா இருக்கும். கொஞ்சம் பிடிக்கலங்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம திருப்திக்கிறணும்.
0: சரி, ஓகே. இப்போ சமையலை தாண்டி ஒரு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதாகட்டும், இல்லை முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, இல்லை ஃபினான்ஷியலை பொருளாதார ரீதியாக வந்து இவ்வளோ தான் இருக்குது காசு, நீ குடும்பத்தை எப்படியா நடத்து அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சுமையாக அவங்களுக்கு இல்லையா?
1: நன்றிம்மா,
0: நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில கேளுங்க, அழைத்ததற்கு நன்றி. உண்மைதான் இல்லையா, நம்ம குடும்பம் ஏன் நம்ம
2: சுமையா பார்க்கணும்? ஆமா,
0: அப்படிங்கும் போது அதுவும் ஓகே அப்படின்னு தான் தோணுதான். ஒரு சில சமயங்களில் யோசிக்கும் போது என்னதான் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் அப்படிங்கும்போது நமக்கும் சில இடங்களில் வந்து பொறுப்புகள் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது சுமையாக வந்து தோண ஆரம்பிச்சிடும். பேசலாம் அடுத்த தோழி. யார்? வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? லலிதாம்மா, வாங்க சொல்லுங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: வீட்டுக்காரருக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும் செய்யும் போது சந்தோஷமா இருக்கு, வேற யாரும் கஷ்டமா இருக்கு?
2: அது சொன்னது நானு, நீங்க மேராட்ட கேக்கீங்க.
3: நீங்க சொல்லியா?
2: நான் தான் சொன்னேன். எப்படி
3: யாருன்னு எனக்கு தெரியும்.
0: இந்த சுகமான சுமையை சுமக்கிறதுக்கு தான் பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறீங்க.
2: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
0: ஆமா, இப்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம உலகமே வந்து நம்ம குடும்பம் அப்படிங்கறதுதான் இருக்கு. இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பொறுப்புகள் அப்படிங்கறது நம்ம கஷ்டமா இருந்தா கூட அதை வந்து சுகமா ஏத்துக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாருடைய ஒரு ஆசையாவும் இருக்கு. அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்.
2: ஆமா,
0: அந்த பொறுப்புகள் எல்லாம் இருந்து எது இருந்தாலும் சரி அதை வந்து சுகமா ஏத்துக்கிட்டு சுமையா இருக்கும் போது கூட சகிச்சுக்கிட்டு அப்படி வாழ்றதுனாலதான் நமக்கு வந்து எப்பவுமே பெண்கள் அப்படிங்கிறவங்க.
2: ஆமா, நானும் தோழிகளோட ஒத்து போறேன். சுகமான சுமையா நாங்களோட பொறுப்புகளை, பெண்களோட பொறுப்புகளை ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு.
0: ஓகே, முடிவை மாத்திக்கிட்டீங்க
2: இன்னைக்கு. ஆமா,
0: ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களுடைய பொறுப்புகள் வந்து சுகமான சுமை அப்படின்னு சொன்ன தொழில்களுக்கும், இல்லைங்க அது கொஞ்சம் சுமையே தான் அப்படின்னு சொன்ன தொழில்களுக்கும், இல்லை அது சுகம்தான் அப்படின்னு சொன்ன தொழில்களுக்கும், இல்லை என்னை போல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறுங்க அப்படின்னு சொன்ன தொழில்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடலை கேட்க போகிறோம். பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவே. வல்லரசு படத்துல தான் பாட்டு கேட்க போகிறோம். நிகழ்ச்சி இதுவரை மகிழ்ச்சியாக வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
2: நான் உங்கள் திவ்யா.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
2: சில நேரங்களில் குழந்தையின் வந்து அதிக சத்தத்திற்கு

0: அது கொடுக்கும் ரெஸ்பான்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு பாத்திரங்கள் தட்டு இல்லை ஏதோ ஒரு கதவு ஜன்னல் ஒரு காற்றின் வேகத்தில் அதிகமாக ஏற்படும் போது பாப்பா இரண்டு கைகளையும் விரித்து கால்களையும் விரித்து இல்லை உடனே ஒரு அழுகை மூலமாக அந்த சத்தத்திற்கு வந்து ஒரு எதிர்வினை செய்யும் போது காது கேட்கும் தன்மை வந்து இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். எவ்வளவு விரைவாக காது கேட்கும் தன்மையை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறதோ குழந்தையின் காது கேட்கும் திறனை வந்து வளர்த்து கொள்ளலாம். ஏன் காது கேட்கும் திறனை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஒருவர் சொல்லும் சொல் ஒருவர் செய்யும் செயல் அனைத்திற்கும் ஸ்டிமுலேட் செய்வது நம்மளை தூண்டுவது வந்து இந்த ஒளி மட்டுமே. காது ஒளி நமக்கு செவித்திறன் மூலமாக கிடைக்கப்படும் ஒளி மூலமாகவே நம்ம வந்து முதலில் தூண்டப்படுகிறோம். பேச்சு வளர்வதற்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. எப்போது ஒருவருக்கு வந்து ஒளி வந்து காதில் நமக்கு கேட்கவில்லையோ அப்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து பேச்சும் திறமை இருந்தும் அந்த குழந்தைகளுக்கு வந்து பேச்சு தன்மை வளராமல் போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தொடர்புகளுக்கு வந்து கேட்கும் திறன் மிகவும் அவசியமாக இருக்கிறது. காது கேட்கும் தன்மை குறைவாக இருப்பின் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் இருக்கின்றனவா என்று நம்ம வந்து கேட்டால், காது கேட்கலை பாப்பா காது கேட்கலை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால், ஸோ இதற்கான முயற்சி நவீன முயற்சி தான் காக்குலர் இம்ப்ளண்ட் என்ற அறுவை சிகிச்சை. காக்குலர் இம்ப்ளண்ட் என்பது ஒரு செயற்கை கருவி. பிறப்பிலேயே காது கேட்கும் தன்மை பாதிக்கப்பட்ட சிலருக்கு காது உள்காதில் ஒரு சில கருவிகளை பொருத்தி, அது ஒரு கருவி மாதிரி கூட இருப்பதில்லை, அது சில ஒரு வயர் மாதிரி ஒரு சின்ன வயர் மாதிரி தான் இருக்கும். அது நம்ம உள்காது காக்லியா என்ற பகுதி நத்தை கூடும் மாதிரி இருக்கக்கூடிய காக்லியா என்ற பகுதிகளில் நரம்புகளோடு இயைத்து விட்டால் நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தம் நம்ம கூட ரிசீவர் மாதிரி ஒரு காது பின்னாடி ஒரு சின்ன ஒரு பேண்டு மாதிரி இருக்கும், அதன் மூலமாக காது நரம்போடு அந்த சத்தத்தை கடத்தி காது கேட்கும் திறனை நமக்கு வந்துடலாம். ஒரு பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். இது நவீன அறிவியலின் ஒரு பெரிய தாக்கம். ஒரு குழந்தையை வந்து ஒரு இரண்டு வயதிற்கு உள்ளாரகவே இந்த மாதிரி செவித்திறன் குறைபாடு ஏற்பட்டு அதை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் அதற்கு வந்து இந்த அறுவை சிகிச்சைகள் வந்து நன்றாக பலனளிக்கும். ஏனென்றால் ஒரு குழந்தை 6 மாத காலங்களிலிருந்து பேச ஆரம்பிக்கிறது. பா அம்மா பா அப்படின்பது வந்து 1 syllable சவுண்ட் என்போம், 9 மாதங்களில் 2 syllable சவுண்ட் என்போம், அப்படி படிப்படியாக பேச்சு வளர்கிறது. ஸோ அந்த 2 வயதுக்கு உள்ளேயே இந்த காது கேட்கும் திறமையை நம்ம வளர்த்து விட்டால் இயல்பாகவே பேச்சு வளர்வதற்கு நமக்கு வந்து உதவியாக இருக்கும். தற்சமயம் நமது அரசாங்க மருத்துவமனை கல்லூரிகளில் காக்குலர் இம்ப்ளண்ட்ஸ் அறுவை சிகிச்சை 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக செய்யப்படுகிறது. 6 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுக்கு சிறப்பு சிகிச்சை சிறப்பு பரிந்துரைகள் பேரிலும் செய்யப்படுகிறது. 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் மிகுந்த பலன் அளிக்கிறது.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.

0: காலநிலை மாறுபாட்டால் சில நோய்கள் வந்து பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: டெங்கு காய்ச்சலுக்கு வந்து நிலவேம்பு குடிநீரும் பப்பாளிச்சாரும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதுவும் மருத்துவர் பரிந்துரையின் பேரில் குறிப்பிட்ட அளவு கொடுக்க வேண்டுமா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக. அதாவது நிலவேம்பு குடிநீரும் வந்து மருத்துவமனையில் உள்ள சித்த மருத்துவ பிரிவில் அந்த மருத்துவ அலுவலர் எந்த அளவு எவ்வளவு குடிக்கணுங்கிற சொல்கிறாங்களோ அதன் அளவு தான் நம்ம குடிக்க வேண்டுமே தவிர சுயமாக நம்மளாகவே நிலவேம்பு குடிநீரையோ இல்லை பப்பாளி இலைச்சாரையோ சாப்பிடுவதற்கு முறை கிடையாது. மருத்துவ அலுவலரின் பரிந்துரையின் பேரில் அவர்கள் கொடுத்த அளவில் முறையான அளவு கரெக்டாக சாப்பிட வேண்டும். மற்றும் நல்ல சத்துள்ள ஆகாரங்கள், இளநீர், நீர் சத்து உள்ள உணவுகளை அதிகமாக சேர்க்க வேண்டும். இளநீர், மோர், பழச்சாறுகள், கஞ்சி போன்ற எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு வகைகளை, சத்தான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு நல்ல ஓய்வு எடுத்தால் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்து விடலாம்.
0: டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதில் பொதுமக்களிடமிருந்து சுகாதாரத்துறை எந்த மாதிரியான ஒத்துழைப்பை எதிர்பார்க்குது சார், அந்த விவரத்தை

0: சொல்லுங்களேன்.
1: ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் தினசரி கொசு ஒழிப்பு பணியில் தன்னார்வலர்கள், டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர் என்ற தன்னார்வலர்கள் அனைத்து கிராம பஞ்சாயத்து, பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் தினசரி ஒவ்வொரு நபரும் குறைந்தது 50-100 வீடுகளுக்கு சென்று அந்த கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இந்த பணியாளர்கள் ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டில் உள்ள மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் நல்ல தண்ணீர் வந்து தேங்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும், திறந்து வைக்கக்கூடாது. ஒரு ட்ரம்மில் தண்ணி இருக்குன்னா அதை மூடி போட்டு மூடி வைக்கணும், அதை திறந்து வைத்திருக்கிறதுனால தான் அதில் கொசு முட்டையிட்டு கொசு புழு உற்பத்தி ஆயிடுது. அதனால் வீட்டுக்கு பின்னால் உள்ள பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வந்து தூக்கி வீசக்கூடாது. முட்டை சாப்பிட்றேன்னா சாப்பிட்டு அப்படியே இந்த ஓட்டை தூக்கி தூர போட்டுருவாங்க, அந்த ஓட்டில் தண்ணி தேங்கியிருந்தால் அந்த தண்ணீர்லேயும் கொசுப்புழு உற்பத்தி ஆகும். தேவையில்லாத டயர்கள் பின்னால் போட்டு வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக்கு இது இருக்கும், ஆட்டு உரலில் சும்மா வச்சுருப்பாங்க, அந்த ஆட்டு உரில் உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. உபயோகப்படுத்தாத இடத்துல அந்த ஆட்டு உரில் தண்ணி தேங்காமல் இருக்குன்னா அதில் முழுவதுமாக மணலை போட்டு மூடி வச்சா அதில் தண்ணி தேங்காது. இது மாதிரி அறிவுரைகளை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு பொதுமக்கள் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, எங்களுக்கே தண்ணி கம்மியாக தானே இருக்குது, இந்த தண்ணியில் கொசு புழு இருந்தால் அதை உடனடியாக அழிப்பதற்கு அந்த நடவடிக்கை ஏற்படுவாங்க, அதை தண்ணீரை கொட்டுவதற்கு ஒரு சில நேரங்களில் பொதுமக்கள் ஒத்துழைப்பதில்லை. நாங்களும் சொல்கிறோம், அந்த தண்ணியை உடனடியாக பாத்திரத்தை கழுவியோ இல்லைனா துணியை துவைச்சோ அப்போ கொட்டி அதை நன்றாக கழுவி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி அதை காய வச்சு சுத்தமாக வச்சு அப்புறம் தண்ணீர் பிடிச்சி மூடி வைங்க. தொடர்ந்து தண்ணீரை 3-4 நாள் உபயோகப்படுத்தாச்சுன்னா அதை காலி பண்ணிடுங்க. 10-15 நாளுக்கு தொடர்ந்து ஒரே தண்ணீரை திறந்த வெளியில் வைக்காதீங்கிற அறிவுரைகளை சொல்கிறோம்.
0: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க. பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரமாயாச்சு 1:10.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நலந்தானா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

and Co. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க, இது நலம்தானா? இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் எண்ணெயில் வாய் கொப்பளித்தலின் பயன்கள் பற்றி தான் பேச போகிறோம். எண்ணெயை விட்டு வந்து ஆயில் இருக்கு இல்லையா, இது வந்து ஆயில் புல்லிங் அப்படின்னு வந்து சொன்னால் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த எண்ணெயை வாயில் ஊற்றி வந்து கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சின்ன விஷயமாக தெரிஞ்சால் கூட அதனுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நன்மைகள் வந்து இருக்குங்க. குறிப்பாக அது வந்து நல்லெண்ணெயை வந்து நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். நல்லெண்ணெயில் வாயில் எடுத்துகிட்டு அதை வந்து கொப்பளிக்கிறது மூலமாக நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இதை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. பல்வலி, பல் சொத்தை, ஈர்கள் இருக்கக்கூடிய வலி, வீக்கம் அப்படின்னு பற்கள் வாய் பிரச்சனைகளுக்கு இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது ஒரு சிறந்த நிவாரணமாகவும் தடுப்பு முறையாகவும் இருக்குது. தினமும் எண்ணெயை பயன்படுத்தி வாய் கொப்பளிப்பது அப்படிங்கிறது என்னென்ன நன்மைகளை பயக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. மாட்டுக்கார வேலன் படத்துலேருந்தான் பாடல் கேட்க போகிறோம். கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கிறாங்க பாட்டு.

நேரம் 1:16 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம் தான நிகழ்ச்சி. எண்ணெயில் வாய்க்கொப்பளித்தலின் பயன்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். தினமும் எண்ணெயில் வாய்க்கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் சேர விடாமல் தடுத்து நச்சுக்கள் எல்லாத்தையும் நீக்கி உடலுக்கு தேவையான என்சைம்களையும் வந்து வெளியிடுது. இந்த ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வாய் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு நல்லது அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சாப்பிட சாப்பாடில் வந்து இருக்கக்கூடிய அந்த உணவு துணுக்குகள் இருக்குல்ல, இது எல்லாமே நம்மளுடைய பல்ல வந்துட்டு போய் வந்து படிஞ்சுக்கும். இந்த பல் இடுக்குகளில் அடியிலெல்லாம் போய் படிஞ்சுக்கும். சில பொருட்கள் பல்லோடைய பின்பகுதியில் ஒரு காரையாகவே வந்து படிஞ்சிடும். அந்த உணவு துணுக்குகளில் சில நீரில் கரையக்கூடியது இருக்குது, சில துணுக்குகள் கொழுப்பில் கரையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இப்போ நீரில் கரையக்கூடியது ஈஸியாக நம்ம வந்து தண்ணீர் வச்சு வாய்க்கு பிடிக்கும் போதே வந்து கரைஞ்சி போயிடும் இல்லையா. ஆனால் அந்த கொழுப்பில் கரையக்கூடிய உணவு துகள்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நம்ம வாய்க்கு பிடிக்கிறதன் மூலமாக அந்த துணுக்குகளை வந்து வெளியேற்ற முடியும். அதாவது காரத்தன்மை நிறைந்த உமிழ்நீரில் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் அமிலத்தன்மை கொண்டதாக இந்த உணவு துகள்கள் மாறி நமக்கு நோய் தொற்று தோன்றுவதற்கு காரணமாக அமைது. அதனால் இந்த உணவு துகள்களை எல்லாத்தையும் முற்றிலுமாக வெளியேற்றுறதுக்கு இந்த எண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்குது.

இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. படகோட்டி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலியின் பாடல் வரிகளில்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:24 ஆயிட்டிருக்கு. நலம் தர நிகழ்ச்சியில் எண்ணெயில் வாய்க்கொப்பளித்தலின் நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். இந்த நல்லெண்ணெயை வச்சுட்டு வாய்க்கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீருடைய காரத்தன்மையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ மூலக்கூறுகள் வாயில் இருக்கக்கூடிய மென் திசுக்கள் மூலமாக உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலந்து செயல்பட துவங்குமா. தினமும் ஒரு 15 மில்லி நல்லெண்ணெயை வாயில் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்ல வாயை வந்து கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வாயில் இருக்கக்கூடிய அழுக்குகள், பல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய உணவு துகள்கள் இது எல்லாமே வந்து சூப்பராக வெளியேறிடும். இப்படி பண்ணுறதுனால இன்னும் சரிய நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு சொல்ல போகிறேன். குறிப்பாக தொண்டை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இந்த எண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது ரொம்பவே நல்ல தீர்வாக இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துட்டே இருக்கு. தேடி வந்த மாப்பிள்ளை படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். TM சவுந்தரராஜன், P. சுசிலா, குரல்களில்.

வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய தொண்டி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாங்க, அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். 1:29 ஆகிட்டுருக்கு. நம்ம நலம் தர நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம் எண்ணெயில் வாய் கொப்பளித்தலின் பயன்கள் பற்றி தான். அதாவது தொண்டை வறட்சி, அப்புறமா நாக்கு வந்து நா வறட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாய் புண்ணு, நாக்கில் இருக்கக்கூடிய புண்கள், உமிழ்நீர் குறைவாக வந்து சுரக்கிறது, தொண்டையில் இருக்கக்கூடிய கரகரப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த எண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வாயில் தங்கக்கூடிய கெட்ட நாற்றத்தை வந்து தரக்கூடிய கிருமிகளை அழித்து நம்முடைய வாய் வந்து கெட்ட துர்நாற்றம் இல்லாமல் வந்து இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லது. பற்களில் படிஞ்சிருக்கக்கூடிய மஞ்சள் கறைகளை கூட இது வந்து படிப்படியாக வந்து குறைக்குமாங்க. இது வந்து செய்கிறதுக்கு அப்படின்னா ஏதாவது வயசு இருக்குதா, இந்த வயசில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறது, என்ன என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பாட்டு வந்துட்டே இருக்க குடும்ப தலைவன், இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து

பயன்படுத்தி வந்து வாய் கொப்பளிக்கிறதுக்கு எந்த வயசு விதிமுறைகள் வரைமுறைகள்லாம் இருக்கா? எந்தெந்த வயசில் இருக்கிறவங்களாம் செய்யலாம் அப்படின்னா எந்த ஒரு வந்து வரைமுறையும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாதுங்க. இது வந்து எண்ணெயை வந்துட்டு வாயில் எடுத்துகிட்டு வாய் கொப்பளிக்க தெரிஞ்ச எல்லாருமே, எல்லா வயதினருமே இதை வந்து நம்ம செய்யலாம். இதுக்கு எந்த விதமாக பத்தியமோ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த ஆயில் புல்லிங், அதாவது எண்ணெயில் வாய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது, நம்முடைய வாய் ஆரோக்கியத்தை மட்டும் மேம்படுத்த உதவுறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை சரி பண்ணுதுன்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து அதில் இருக்கக்கூடிய மென்மையான அந்த செல்கள் தசைகள் மூலமாக அந்த எண்ணெய் வந்து உறிஞ்சப்பட்டு நமக்கு நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒற்றை தலைவலி வரும் இல்லையா, அது தடுக்கிறதுக்கு இந்த ஆயில் புல்லிங் நல்லது. அது மாதிரி தூக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலராக இந்த எண்ணெயில் வாய் கொப்பளிச்சுட்டு வரும் அப்படின்னு சொன்னால் அந்த தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயம் வந்து சரியாயிரும், நல்ல தூக்கம் வரும், நல்ல ஒரு பொலிவான சருமம் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த எண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது வாயை தாண்டி அந்த அசைவுகள், அந்த இயக்கங்கள், தசை இயக்கங்கள் எல்லாமே நம்முடைய அந்த சருமத்தில், முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சருமத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் வந்து கொடுக்குறது. கிட்டத்தட்ட ஒரு மசாஜ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அது ரொம்பவே நல்லது பொலிவான சருமத்துக்கு. எல்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்க டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். பாட்டு வந்துட்டே இருக்கிறீர்களே, குமரி கோட்டம் படத்துலேருந்து வாலியின் பாடல் வரிகளில் தான் நம்ம பாட்டு கேட்க இருக்கிறோம். இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சிருக்கிறாங்க. பாட்டு கேட்க போகிறோம்.

நேர்களின் நேரம் 1:46 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம நெல்லை பண்பலை 102.6 நலம் தானா நிகழ்ச்சி. எண்ணெயில் வாய்க்கொப்பளித்தலின் பயன்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். எப்படி வாய்க்கொப்பளிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கணுங்க. ஒரு 10 ml அது மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வாய் முழுவதும் படும்படியாக முதல்ல வாயில் ஊற்றிட்டு வாய் முழுசும் வந்து படும்படியாக நல்லா வந்து கொப்பளிக்கணும். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் கொப்பளிக்கணும் அப்படின்னா ஒரு 15-20 நிமிடங்கள் வரைக்கும் வந்து கொப்பளிக்கலாம். அந்த பற்களுக்குள்ள இடைவெளிகளுக்குள்ள இந்த எண்ணெய் வந்து போகணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம கொப்பளிக்கணும். 15-20 நிமிஷமா வாயெல்லாம் வலிக்குமே அப்படின்னா இல்லை, அது ஒரு வந்து ஆரோக்கியத்திற்காக ஒரு விஷயமா அப்படி ஜாலியாக செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொப்பளிச்ச பிறகு இந்த எண்ணெய் வந்து அந்த எண்ணெயோடைய அந்த நிலையில் இல்லாமல் அது எப்படி ஆகும் அப்படின்னா நல்லா நுரைச்சி வெண்மையாக நீர்த்து போயிடும். என்ன மாதிரியான கன்சிஸ்டன்சிலே அது இருக்காது, தண்ணீர் மாதிரி நீர்த்து போயிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கொப்பளிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து உமிழ்ந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா வாயை நல்லா வந்து சாதாரண தண்ணீர் வச்சு நல்லா வந்து கழுவிடணும். இதுதான் வந்து வாய் கொப்பளிக்கிற முறை. அந்த எண்ணெய் வந்து எண்ணெயை அப்படியே அந்த நிலையிலே இல்லாமல் அந்த பாகு நிலையிலே வந்து இல்லாமல்

வந்து நீர்த்து போய் ஒரு நீர்ம நிலைக்கு வரணும், அந்த அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா குப்பிடிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் வந்து நம்ம கிடைக்கும். பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்கு. குமுதம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் வந்துட்டே இருக்கு பாட்டு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எண்ணெயில் வாயு கொப்பளித்தலின் பயன்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். 1:53 நிமிடம் ஆயாச்சு. இது நம்ம நெல்லை பண்பலை 102.6. எப்படி எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு வாயு கொப்பளிக்கணும்லாம் சொல்லிட்டீங்க, ஆனால்

ரூமில் கூப்பிடிக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்டுருச்சு. இந்த எண்ணெய் மருத்துவம் செய்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னு சொன்னால் அதிகாலை நேரம் தான். நம்ம வந்து பல் தேய்த்த பிறகு, நம்ம டெய்லி காலையில் பல் துலக்கின பிறகு, உணவு உட்கொள்ளும் முன்பு இதை வந்து நம்ம ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அந்த டைமில் நம்ம இதை செஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் வாய் ஆரோக்கியத்தையும் தாண்டி ஒற்றை தலைவலி, சைனஸ் பிரச்சனை கூட இது வந்து நல்ல ஒரு சிகிச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வாய் மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் அந்த நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களுடைய பாக்டீரியா அதிகமாக இருக்கிறது தான் காரணமாக இருக்கு இல்லையா. இப்படி நம்ம பண்ணும்போது வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிக்கப்படுது. அப்படிங்கிறதுனால நமக்கு வாய் ஆரோக்கியத்தையும் தாண்டி நமக்கு வாயு மூலமாக, பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய நிறைய பிரச்சனைகள்லேருந்து நமக்கு விடுதலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தி வாயு கொப்பளிக்கலாமா அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தி வாயு கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மருத்துவத்தில் வந்து பொதுவாக பயன்படுத்தப்படுது. இது மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயும் கூட பயன்படுத்தி இப்போ கொப்பளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதத்திற்கு, ஒரு வாரத்திற்கு இரண்டு முறை மூன்று முறையாவது வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாய் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நலம் தாட நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் தான் நீ கேட்க போகிறோம். அரச கட்டளை இந்த படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டுருக்கு. டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. கேவி மகாதேவன் இசையில், ஆலங்குடி சோமு உங்களுடைய பாடல் வரிகளில் தான் நம்ம பாட்டு கேட்க போகிறோம். கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம கேட்டு ரசிக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாருமே டைப் பண்ணி 9443360794 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய பாடல்களை நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நம்ம குக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. யாருக்காக அப்படின்னா, ஆரியங்காவூர்லேருந்து கனக சபாபதி சரஸ்வதி சரவணகுமார் விருப்பத்தில் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

கொக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 அடுத்ததா முன்னீர் பள்ளம் மணிக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. நீ வேணுண்டா செல்லும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

கொக்கோ நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறோம். நேயர்கள் எல்லாமே சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து மாலதி பாண்டியன் அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. டோரோத்தி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

2:20 கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்களுடைய விருப்ப பாடல்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சிங்கன்னா 9443363794 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் ஒரு எல்லாமே டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. பாஷா திரைப்படத்திலேருந்து அடுத்ததாக ஒரு ஸ்டைலான பாடல் தான் நம்ம கேட்கிறோம். யாருக்காக அப்படின்னா தேனியிலிருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவி முருகன் அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நீ சுப்பட்டுகிறத இந்த பிகருக்கேத்த மைனர் நான்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

2:26 கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்ததா தங்க மீன்கள் திரைப்படத்துல இருந்தா சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. திருநெல்வேலி வினித் ஐஸ்வர்யா விருப்பத்துல பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா நம்ம யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம்னா, வெங்கடேஸ்வரபுரத்துலேருந்து மகேஸ்வரிக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. சங்கர் குரு திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். நேரம் 2:35. காக்க காக்க திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் வில்லாங்குழி பாபுக்காக வந்துட்டே இருக்குது. பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

2:41 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நேயர்களுடைய விருப்பத்தில் குக்கு. தளபதி திரைப்படத்துல இருந்து அடுத்த சூப்பரான பாடல் கேட்க இருக்கிறோம். யாருக்காக அப்படின்னா, வெள்ளக்கோவில் இருந்து குணசேகரன், குணசுந்தரி, வீரவநல்லூர் கருணாநிதி, ஜெயராணி இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிட்டுக்கிறோம். குக்கு நீர் விருப்ப பாடல்கள். கோபால சமுத்திரத்திலிருந்து துர்கா தேவி வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் இருந்தால் என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல், சூப்பரான பாடல், ஆடியில் செய்தி சொல்லி அப்படிங்கிற பாடல் சித்ரா குரலில் வந்துட்டு இருக்குது. பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

2:54 ஆயாச்சு. நம்ம குக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவு பாடலா நம்ம கருப்பு திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். தியாகராஜ நகர் அனன்யா விருப்பத்துல இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் பாடல் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ராஜேஸ்வரன், நாசரே, தூத்துக்குடி சீதாலட்சுமி, நெல்லை ராஜேஷ், அன்னை நகர்லேருந்து உதய், தூத்துக்குடியிலேருந்து சி பால சுப்பிரமணியம் சுப்பிரமணியன், ஆரியங்காவூர்லேருந்து ஹரிகிருஷ்ணன் ராஜகுமரன், கோவில்பட்டியிலேருந்து செந்தில்குமார், ஜே ஜே நகர் வர்ஷினி, புதுப்பட்டியிலிருந்து தாமரை செல்வி, திருநெல்வேலி ஜோதி, குருவன்கோட்டை முருகன் தீபக், சிவநாடானூர்லேருந்து மாரி, கோவில்பட்டி பொன்மலர், ஆலங்குளத்திலிருந்து சத்யா சுகுமார், ஆரியங்காவூர் இந்திரா பாக்கியலட்சுமி, தென்காசி குத்தாலிங்கம், கோவில்பட்டி உமா பரமசிவம், உடையாம்புலி அருள்ராஜ், அபிஷேக், அனிஷ், தென்காசி சோலைச்சேரியிலிருந்து சந்திரன் முத்துலட்சுமி, கோவில்பட்டி உமா ராணி, மகேஷ், கலை இசை, கற்பகம், பேச்சுமுத்து, நவீன், ஈரோடு கந்தசாமி பாளையத்திலிருந்து அக்பர். இவங்க எல்லாருக்காகவும் நம்ம அந்த நிறைவான பாடலை கேட்டுடலாம். பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலகம். அதனைத் தொடர்ந்து திரையறிவி நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சேவை மனப்பான்மையுடன் பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்றினால் சமூகத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேகா வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகாவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேகா நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தந்திபத்ரி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் உலக ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிமான்ஷி டோகாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஏதொரு பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரமாயிச்ச பிற்பகல் 3:03 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது திரையருவி. நம்ம தமிழ் சினிமா பற்றின கேள்வி பதில்களோட நம்ம திரையருவி நிகழ்ச்சியை இன்னைக்கு நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 0462-2256-1132 மற்றும் ஒரு 0462-2256-1133. சரி, இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஆமாங்க, இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, குழந்தைகள் அப்படின்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த குழந்தைகள் ஆடி பாடுகிற தமிழ் சினிமா பாடல்களை தான் கேளுகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். படத்தில் ஹீரோவோ ஹீரோயினோ யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து குழந்தைகளோடு சேர்ந்து ஆடி பாடக்கூடிய பாடல்கள் தான் தமிழ் சினிமாவில் குழந்தை பாடல்கள். யார் முதல்ல பேச வரப்போறாங்க இந்த நிகழ்ச்சியில் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். கல்லடி குறிச்சில இருந்து செல்லப்பா சார், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா, நீ
0: சூப்பரா இருக்கே. உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம்.
0: கேளுங்க.

0: என்ன சார் கண்டுபிடிச்சீங்களா?
1: என்ன
0: படம், என்ன பாட்டு?
1: ராஜா சின்ன
0: சூப்பர், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, போங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அப்படியே ரஜினி சார் வந்து குட்டீஸோடு சேர்ந்து செமையாக வந்து ஆடுவாங்க, கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு என்ன, அடுத்த கேள்வி என்ன, கொடுத்துடலாமா?

0: பாட்டு எந்த பாட்டு கண்டுபிடிக்கிறாங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? ஜெயம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் விஜயா. கண்டுபிடிச்சிங்களா அந்த பாட்டு? கேட்டீங்களா? என்ன படம்?
1: படம் அஞ்சலி தானே மேடம்?
0: அஞ்சலி தான். சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. ஓகேம்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. வாழ்த்துக்கள். இந்த ரெண்டு கேளிக்குமே வாட்ஸ்அப் மூலமாக ஒரு நேயர் பதில் சொல்லியிருக்காங்க. ராஜா சின்ன ரோஜா படம் அஞ்சலி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இல்லாமல் ஒன்றுமே குறிப்பிடாமல் அவர் மெசேஜை பதிலாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஓகே, நம்ம திரையிறை நிகழ்ச்சியிலே இப்போ அதே பாட்டு தான், இதே பாட்டு, அதே ராஜா சின்ன ரோஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், நிறைய பேர் சேர்ந்து, குட்டீஸ்லாம் சேர்ந்து குழுவினரோடு பாடின அந்த பாட்டு தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். கேட்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: 12 மணி 12 நிமிடம் ஆயாச்சு நம்ம திரையறிவு நிகழ்ச்சியில். இன்னைக்கு குழந்தை பாடல்கள், குழந்தைகள் நிறைய பேர் அப்படி கூட்டமாக சேர்ந்து ஆடி பாடுற பாடல்கள் தான் கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்த நேர் யார் பேச போறாங்க பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? சுப்பிரமணியன் சார், உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா? ஓகே, கேளுங்க, உங்களுக்கான பாட்டு வருது.

0: கேட்ட பாட்டு தான். அடடா பதில் தெரிஞ்சவனா இந்த பாட்டு தானா அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. கேட்ட பாட்டு மாதிரி இருக்கா? சரி ஓகே, அப்ப நிகழ்ச்சி கேளுங்க, நம்ம அடுத்த நேற்று கேட்டுருமா? நன்றி நன்றி. கேட்ட பாட்டு மாதிரி தான் இருக்கு, மனசுக்குள்ளேயே இருக்கு, ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னு சுப்பிரமணியன் சார் சொல்லியிருக்காங்க. பேசலாம், அடுத்த நீர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துலாம். வணக்கம்.
1: வணக்கம் மீராம்மா.
0: நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: நிஷா பேசுறேன்.
0: நிஷா, காலையில பேசுனீங்கல்ல இன்னைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குல்ல? இருக்குது, இருந்தாலும் நான் வந்துட்டேன். சரி ஓகே,
1: ட்ரை பண்ணி பாப்போம், கிடைக்கேன்னு பாருங்க,
0: கிடைச்சிச்சு அதனால நீங்க வந்துட்டீங்க. கண்டிப்பா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அடுத்த நேருக்கு வழிவிடலாம். நன்றிமா அழைத்ததற்கு.
1: நன்றி.
0: மணி 14 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி வந்து வச்சிருக்கிறோம் பாடலா, அடுத்து யார் பதில் சொல்ல போறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: சரி ஓகே,
1: ட்ரை பண்ணி பாப்பா கிடைக்கேன் பாருங்க, கிடைச்சிட்டு
0: அதனால நீங்க வந்துட்டீங்க கண்டிப்பா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அடுத்த நேருக்கு வழிவிடலாம். நன்றி மேம் அழைத்ததற்கு.
1: நன்றி
0: நன்றி. மணி 14 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி வந்து வச்சிருக்கிறோம் பாடலா, அடுத்து யார் பதில் சொல்ல போறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோபாலசமுத்திரத்துல
0: இருந்து கோமதி. அம்மா பாட்டு கேட்டீங்களா நீங்க?
2: கண்டுபிடிச்சிங்களா?
0: என்ன பாட்டு? சரி என்ன பாட்டு?
2: பாட்டு
0: அதேதான். சூப்பரா கண்டுபிடிச்சீங்க கோமதி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. ஆமாங்க, பூவே பூச்சு கூடவா அந்த படத்துல வர்ற அந்த பாட்டு தான், சின்ன குயில் பாடும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா வந்து நிறைய குட்டீஸ் கூட வந்துட்டு சூப்பராக ஊரை சுற்றி பார்த்து பாடுவாங்க. இப்போ அந்த பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம், சித்ரா குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நமநிலை பெண்மலை 102.6 திரையருவி கேட்டு இருக்கீங்க. 3:20 ஆயாச்சு, பேசலாம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ராஜபாளையத்துல இருந்து
2: விக்ரம்.
1: விக்ரம், உங்க இணைப்பு தெளிவா இல்லையா விக்ரம்?
2: மழை பெஞ்சிட்டு இருக்கு.
1: ஓ, அதனால அப்படி இருக்குதா? இல்ல ரேடியோ வால்யூம் எதுவும் இது பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லையே.
2: இல்ல தம்பி தான் வெளில வந்துட்டேன்.
1: ஓகே விக்ரம், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துருங்க,
1: கேளுங்க.

0: விக்ரம் கண்டுபிடிச்சிங்களா என்ன படம் என்ன பாட்டு? வருது வந்துகிட்டே இருக்குது, திரையறை முடியறதுக்குள்ள வந்துருமா?
1: இன்னொருக்கு
0: கேக்குறீங்களா? கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? இப்ப
1: ரஜினிகாந்த் படம் தானே மேம்? ரஜினிகாந்த் படம்.
0: ஆமா ஆமா கரெக்ட்.
1: மீனா நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன்.
0: ஆமா கரெக்ட். ஆமா எல்லாம் சொல்றீங்க, படத்தையும் பாட்டையும் சொல்ல மாட்டீங்களே.
1: ரஜினி
0: சார் பேரு டைட்டில் வரும்.
1: அன்பு ரஜினிகாந்த் மேம்.
0: ஆமா பாட்டையும் சொல்லிருங்க.
1: பாட்டு
0: மட்டும் தான் இல்ல இல்ல முத்துமணி சுடரே. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க விக்ரம், அருமையா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி. உண்மையிலே இந்த பாடெல்லாம் கேட்கறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம மீனா வந்து சைல்டு ஆக்ட்ரஸாக ரொம்ப சூப்பராக வந்து அழகாக நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டில் கூட ஒரு செமையாக இருப்பாங்க. பேசலாம் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? என்ன ஒரே சிரிப்பா இருக்குதே.
2: என்னாச்சு
0: தேவிஸ்ரீ அம்மா, ஏதாவது நகைச்சுவை நடந்ததா?
2: இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: சரி
2: லைன் போட்டுட்டே இருந்தேன், டக்குன்னு கிடைச்சிருச்சா, அதனால கொஞ்சம் நெருடல்.
0: கொஞ்சம் நெருடல் நெருடல் ஆயிருச்சு. சாப்பிட்டு முழுங்கிட்டீங்களா இல்லையா?
2: பாட்டு
0: வருது, என்ன பாட்டு கண்டுபிடிங்க
2: போடுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: அழகி
0: அழகி. ஆ, என்ன பாட்டு?
1: இளையராஜா ஜிமுக்கு ஜிமுக்கு ஜிம்னு வரணும்னு பாக்குறேன்.
0: டமக்கு டமக்கு டம் டமக்கு டமக்கு
1: சிட்டி சிட்டி குருவிக்கு.
0: ஆமா, சிட்டி சிட்டி குருவிக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். டமக்கு டமக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆன பாட்டு. சூப்பரா கண்டுபிடிச்சிங்க தேவிஸ்ரீ. சாப்பாடை கண்டினியூ பண்ணுங்க, சாப்பிடுங்க. இந்த வரம் வரம் சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிட மாட்டீங்க, வந்துடுறோம். நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம நேர்களெலாம் சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் குழந்தைகள் பட்டாளமாக வந்து ஆடி பாடிய பாடல்கள்லாம் நீங்கள் கேள்விகளை கேட்டுட்ருக்கோம். கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களோடு இந்த பாடல் கேட்கறதுக்கு. ஓகே, நம்ம இப்போ அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துலேருந்து அந்த பாட்டு தான் கேட்க போகிறோம். கே ஜே யேசுதாஸ் குழுவினர் குரல்களில் பாடல் வந்துட்டே இருக்குது. முத்துமணி சுடரேவா.

0: நேரமாயிடுச்சு 3:28. நாம திரையரங்க நிகழ்ச்சி நிறைவான நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: சென்னையில இருந்து மாலினி பேசுறேன்.
0: மாலினியம்மா, உங்களுக்கான பாட்டு வருது, டக்குன்னு கண்டுபிடிங்க, சரிங்களா?
1: சரி,
0: கேளுங்க.

சூப்பர் சூப்பர், அருமையா முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சீங்க மாலினி. நிறைவா நேரம் வந்திருக்கீங்க, நன்றி நன்றிமா. திரையுரை நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றிகள். நிறைவு பெறுகிறது திரையுரை நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆண் பாபா படம்.
0: ஆ, என்ன பாட்டு?
1: உங்க ஜியோ நல்ல பாட்டா? ரேவதி பாடுவாங்க.
0: ஆமா.
1: சுயில் சுயில் வருவா?
0: என்ன பாட சொல்ல.

நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஜலாக. அதனைத் தொடர்ந்து பொதுகி துமி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். சிறப்பான விளையாட்டு நிகழ்ச்சி நம்ம பொதுகி தும்பில நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 04-62-25.

6113 மற்றும் ஒரு 0462256113 நேர்களை இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள். நேர்கள் நீங்களும் ஆலோசனை பெறலாம், தொலைபேசி எங்களுக்கு அழைத்து

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சேவை மனப்பான்மையுடன் பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்றினால் சமூகத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தானிபத்ரி, கில்பான் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அன்பர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரமாயிற்று மாலை 4:02. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. அட்டகாசமா கலகலப்பா விளையாட போறோம். இது புதிய துமி நிகழ்ச்சி. அவருனாலும் புதிய துமி நிகழ்ச்சியில ரொம்ப கலகலகலன்னு விளையாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் சூப்பரா செமையா விளையாட போறோம். சேர்ந்த நிகழ்ச்சி விளங்க நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க யாரு?
1: எல் சுப்பிரமணியன்
0: அண்ணே, வாங்கினே.
1: வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: சரி, மத்தியானம் சாப்பாடு ஆச்சா?
0: ஆச்சு.
1: சரிம்மா, சந்தோஷம். இப்போ நேயர்கள் வந்து ரொம்ப தயாராக இருப்பாங்க.
0: ஆமாம்,
1: வெளியே வந்து கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவுக்கு வெப்பம் இல்லை.
0: சரி,
1: இப்போ ஒரு கடந்த ஒரு 4 நாளாகவே அப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் சீதோஷ்ண நிலை ரொம்ப சரியாக இருக்கு.
0: சூப்பர்.
1: ஆமாம், அதாவது இதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஆமாம், இதமான மகிழ்ச்சியான ஒரு தகவல் எல்லாம் சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாம் ஆமாம், நான் எவ்வளோ வார்த்தைகள் சொல்கிறேன், காலநிலை, சீதோஷ்ண நிலை அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி நேர்களும் வந்து வந்து ஒரு கலகலப்பாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையில் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிற தயாராக இருக்காங்க.
0: ஆமாம், அதனால் நேர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடலாம்.
1: நிச்சயமாக.
0: நேர்களே, நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256113 மற்றும் ஒரு 0464251133. இந்த நம்பர்ஸ் கால் பண்ணி நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடலாம். ரூல்ஸ் என்ன அப்படின்னா, கேள்வி வந்து நீங்கள் ஒரு கேள்வி, நாங்கள் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டாஸ்க் கொடுப்போம். ஆனால் ரெண்டு பேருக்குமே கால அவகாசம் அப்படிங்கிறது 40 செகண்ட் தான். அண்ணே,
1: நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர்
0: யாரு?
1: அவரோட போட்டி போட போறது நான் தான்.
0: நீங்க தான்?
1: ஆமா,
0: பார்த்துடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். மகிழ்ச்சி. பேர் சொல்லுங்க சார், ஊர் சொல்லுங்க சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபம்.
2: ஆ சரிங்க சார், கேள்வி கேளுங்க.
1: சார், இது வந்து ஒரு பழம்பெரும் நடிகை சார்.
2: சரி,
1: நடிகையோட பேரு. நடிகை பேருக்குள்ள முருகனை குறிக்கிற ஒரு பேர் இருக்கு.
2: முருகனை குறிக்கும்
1: நாம தேடுவது.
2: திருமணத்திற்கு
1: நாம் தேடுவது.
2: திருமணத்திற்கு நாம் தேடுவது. ஆ சரி சரி. வரலட்சுமியா?
1: இல்ல சார்.
2: முருகனை குறிக்கும்
0: குறிக்கும் ஒரு பேர் இருக்கு சொல்றாங்களே.
2: ஆமா, திருமணத்திற்கு தேடுவது வரன்னு நான் நினச்சேன். அதனால் அந்த அப்போ டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. ஆமாம்,
0: ஏன்னா உங்களுக்கு 40 செகண்ட் இதோ.
2: ஆமாம், கொஞ்சம் சத்தத்தை குறைங்க, ஏன்னா அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன சொன்னீங்க? வந்து முருகனை குறிக்கும் என ஒரு சொல்.
1: முருகனை குறிக்கும் ஒரு சொல் இருக்கு. திருமணத்துக்கு நாம் தேடுவது.
0: திருமணத்துக்கு தேடுவது வரன்.
2: அதான் பெண், பெண், பெண் இருக்கும். பெண்,
0: பெண். முருகரை குறிக்கும் ஒரு சொல்.
2: என்ன நல்ல பழைய பழைய நடிகைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே இல்லையா?
0: சுப்பிரமணியர்,
2: சரோஜா தேவி, சௌகார் ஜானகி.
1: சார், 80 தொடங்கி இப்ப வரைக்கும் நடிச்சிருக்காரு.
2: ஓ, 80 தொடங்கி இப்பமா? அப்போ நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சார். அப்படியா? தெரியுமா? சரி, முடிஞ்சு வச்சு கதை. வரன் சரலாம் இல்லையா?
1: ஆ
2: சொல்லல. ஓஹோ,
1: என்ன திருமணத்துக்கு தெரியாது வரன் கரெக்டு தான்
2: சார். சரி சரி சரி.
0: முருகரை குறிக்கும் வந்து
1: முருகரை குறிக்கும் போது சரவணன்.
2: ஓ சரி. ஆ,
1: அப்ப நடிகையோட பேர் சொல்லுங்க
0: சார். சரவணன் வர,
2: சரவணன் வரன். ஆ,
1: முருகனை குறிப்பது சரவணன். திருமணத்துக்கு தேடுவது
2: வரன். சரண்யாவா இல்லையே?
1: சரண்யா பொன்வண்ணன் சார்.
0: சரண்யா பொன்வன் சார்.
1: அப்படிதான் சார் படத்துல போடுறாங்க
0: சார். இதுல எங்க முருகனுடைய பெயர் வருது? சரவணன் தான் இருக்கு. சரண். இப்படிலாம் கேள்வி கொடுத்தீங்க, என்ன பண்றது?
1: அதாவது அவங்க படத்துல அப்படிதானே சொல்றாங்க, சரண்யா பொன்வண்ணன் தானே சொல்றாங்க.
2: சரி, அப்படி இருந்தாலும் அந்த பேர்ல வந்து சரவணன் எப்படி வருது?
1: இருக்குல்ல சார், சார வணன்.
0: சரி, வரன் இங்க இருக்கு.
2: இருக்குல்ல? பயங்கரமான ஆராய்ச்சி சார், பாபு சார். ஏ அப்பா சார், ஆமா சார், நல்லா தான் இருக்கு. சரண்யா பொன்வண்ணன்
1: என்ன
2: சார்? நம்மளும் வீட்டம்மா பேரை சேர்த்து போட்டா தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் போல தெரியுது. கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி சரி, அருமை சார், அருமை. ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டு நம்மளை மடக்கிட்டீங்க. இப்ப நான் கேள்வி கேட்கட்டுமா? அதாவது இல்ல இல்ல, அப்படிலாம் மடங்கள்லாம் வேண்டாம். ரொம்ப எளிமையான கேள்விதான். எண்கள் வர்ற மாதிரி ஒரு 5 பாட்டு.
0: எண்கள்,
1: எண்கள் வர்ற மாதிரி 5 பாட்டு.
2: ஆமா, 1, 2 இல்ல 5, 6, 4 ஏதாவது. ஒரு 1000, 100 கோடி எப்படி வந்தாலும் சரி, எண்கள் வர்ற மாதிரி ஒரு 5 பாட்டு.
0: பாபு சார், உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: அவருக்குமே கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு. இல்ல, எண்கள் வரணும். எண்கள், நம்பர்ஸ். நான் சொல்லிட்டேன்ல, இருக்கு மேடம்.
1: 3, 4, 5, 6 இந்த பேர்.
2: ஆ, 1 முடிஞ்சிட்டு. ஆ,
1: 2, 1, 1 கலந்தது.
2: சரி, ஒரே நம்பர் தானே வந்திருக்கு? அங்கேயும் 1, 2, 3, 4 தான் வந்துட்டு.
1: 2, 1, 1, 1 கலந்தது.
2: இங்கேயும் 2, 1, அதே 2 தான் வந்திருக்கு. பரவாயில்ல,
1: 1, 1 கலந்தது.
0: சரி, அடுத்து சொல்லுங்க. வாங்க,
2: நான் வரட்டும்.
1: இப்போ என்ன சொல்கிறேன்
2: கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா?
0: 8 செகண்ட் தான் இருக்கு.
2: அப்புறம்
1: தெரியல சார்.
2: ஆ, நல்ல நிறைய பாட்டு இருக்கு.
0: பாபு சார், என்ன பிடிச்ச
1: நடிகைக்கு வரல?
2: ஆமா, 100 வருஷம் இந்த மாப்பிளையும்
1: பொண்ணுதான்.
2: ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். இருக்கா? ஆ, கோடி கோடி இன்பம் பெறவே தேடி வந்த செல்வம். கொஞ்சம் சலங்கை கலீர் கலீரன ஆட வந்த தெய்வம் இருக்கு இல்லையா? 1000 கண் போதாது வண்ணக்கிளியே. நிறைய இருக்கு, ரொம்ப அருமை. ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி சார், நேர்ல கலந்துட்டது.
0: நன்றி, நன்றி பாபு சார், நன்றி.
2: நான் வந்து சகோதரியா வந்து மிரட்டிட்டேன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மியூசிக்கை கேட்ட உடனே

0: பதட்டம் ஆயிடுச்சு.
1: ஆமா, ஏ நேரம் போதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு.
0: ஓகே,
1: ஆனால் இவ்வளவு பாட்டு இருக்கு பாத்தீங்களாம்மா, பழைய பாட்டு எவ்வளவு
0: பாட்டு
1: நிறைய
0: சொன்ன மாதிரி எங்களில் நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா அந்த டைம்ல யோசிக்கும் போது
1: அதான் வரமாட்டேன். அவ்வளவு இருந்தாலும் கூட நல்ல அருமையான நேயர்.
0: ஆமா, அருமையா வந்து கலந்துட்டாங்க பாபு சார். அடுத்து யாரெல்லாம் விளையாட போறாங்க, எப்படி நிகழ்ச்சி இருக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து நேர்களே இங்கே போயிடாதீங்க, கேட்டுட்டே இருங்க. இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. இசையானி இளையராஜா அவங்களுடைய இசையிலும் பாடல் வரிகளையும் யுகேந்திரன், அந்தோணிதாசன், பிரியா ஜெர்சன் பாடியிருக்கிறாங்க. சூப்பரான புதிய திரைப்படத்துல இருந்த பாடல் வந்துட்டு இருக்கு, டோரத்தி படத்துல இருந்தேன்.

0: 14 மாயாட்சிய நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது பொதிகை தும்பி. பொதிகை தும்பி அழகா பறந்துட்டு இருக்குது, கலகலப்பான பாடல்களோடு, கலகலப்பான விளையாட்டுகளோடு. அடுத்து யாரு பேச போறாங்க? அன்னை பேசிடுமா?
1: ஆமா கண்டிப்பாமா.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
2: சார், உடையாமல்

0: உடையாம்புலியிலிருந்து பழனி.
1: ஓகே பழனி சார்,
0: ஆரோடும் மண்ணிலெங்கும் நீரோடும். என்ன அற்புதமான பாட்டு, என்ன படம் இந்த பாட்டு? ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும்.
1: அண்ணே எனக்கு தெரியும்னே.
0: என்ன படம் இந்த பாட்டு? ஆமா நான் இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து பாடுவேன், என் தங்கச்சி சந்திரலேகா அப்புறம் அங்கிருந்து வந்துருவாங்க. அண்ணே நீங்க பாட்டு பாடுறதுக்காகவானே நீங்க வந்து இப்போ பாட்டு போது சம்மந்தமா கேள்வி கேட்கீங்க அப்படின்ட்டு. என்ன படம் தெரியுமா அந்த பாட்டு? தெரியுமா தெரியாத? தெரியல. இந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் பழனி.
1: பழனி உங்க பேரு
0: தான். சரி தயாரா இருக்கீங்க அப்படிதானே? சரி சகோதரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க.
1: ஒரு ஒரு ஒரு ஒரு மொக்கையான ஒரு கேள்விதான், ரொம்ப ஃபன்னான ஒரு கேள்விதான், கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: ரொம்ப ஈஸியா இருக்கும்.
1: ஆமா சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: பிட்டு அடிக்க முடியாத டெஸ்ட் எது?

0: சரி, தயாரா இருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமா சார்.
0: சரி, சகோதரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க.
2: ஒரு மொக்கையான ஒரு கேள்விதான், ரொம்ப ஃபன்னான ஒரு கேள்விதான்,
0: ரொம்ப ஈஸியா இருக்கும்.
2: ஆமா சொல்லட்டுமா? பிட்டு அடிக்க முடியாத டெஸ்ட் எது? பிட்டு அடிப்பாங்கல்ல டெஸ்ட்ல,
0: எத்தனையோ டெஸ்ட் இருக்கு.
2: பிட்டு அடிக்க முடியாத டெஸ்ட் எது? இதுதான் கேள்வி உங்களுக்கு.
0: போடுங்க,
2: உங்களுக்கான டைம் தொடங்கியாச்சு.
0: பிட்டு அடிக்க முடியாத டெஸ்ட் எது?
2: பழனி சார் யோசிங்க சார், சீக்கிரம் சார். ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணாதீங்க.
0: யாரோடும் பேதம் இல்லை,
1: தெரியல,
0: ஊரோடு சேர்ந்து உண்ணலாம். நேரம் இருக்கு,
2: தெரியல சார். இன்னும் 10 செகண்ட் இருக்கு, அதுக்குள்ள தெரியலன்றீங்களே
0: சார். ஏதாவது ஒரு டெஸ்ட்னு வர்ற மாதிரி ஒரு டெஸ்ட் சொல்லுங்க.
2: க்ளோ கொடுக்கலாமா? அது வந்து இந்த லேப்ல எல்லாம் பண்ணுவாங்க.
0: என்ன இதுக்கு மேல என்ன கொடுக்கிறது? ஒரு டெஸ்ட்
2: பாருங்க, லேப்ல எல்லாம் பண்ணுவாங்கன்னு
0: சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? வடையே சொல்லியாச்சே. என்ன டெஸ்ட் தெரியுமா? ஹலோ
1: மேடம், அழியப்பறா மேடம்.
0: ரத்த பரிசோதனை.
2: இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு மனசுல திட்டுறீங்களா? இல்ல சரி பழனி சார், நீங்க என்ன எனக்கு டாஸ்க் கொடுக்க போறீங்க?
0: முதல்ல மொக்க கேள்வின்னு சொல்லிட்டாங்க. சரி,
2: போன
0: வாரம் இதே நிகழ்ச்சியில இருக்கும் போது ஒரு அம்மா கேட்டாங்கம்மா,
2: சாப்பிட முடியும் ஆனா முடியாதா?
0: ஆமா, இதே கேள்விதான் கேட்டாங்க. ஆமா,
2: இது என்ன வம்பா இருக்குது? சாப்பிட முடியறது எப்படி முடியாம இருக்கும்?
0: அதாவது நான் இன்னும் ஒரு வார்த்தையை அதில் மாற்றிட்டோம்னு வைங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க.
2: அப்படியா?
0: ஆமாம்.
2: அப்போ ஒரு க்ளூ கேட்கலாமே?
0: அது அவரு தான் சொல்லணும், நான் எப்படி சொல்லணும்?
2: பழனி சார் ஒரு க்ளூ கொடுங்க சார்.
1: மேடம் எல்லா பக்கமும் சாப்பிடுவோம் மேடம்.
2: எல்லா பக்கமும் சாப்பிடுவோம். கல்யாண
1: வீட்டுக்கு போனால் சாப்பிடலாம்.
2: கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன சொல்ல? பாயசம், அது குடிக்கலாம்.
0: எல்லாம் ஒன்று
2: சாப்பிட முடியும் முடியாது. வாழையிலை.
0: சபாஷ், கண்டுபிடிச்சிட்டியம்மா.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு நானே ஒரு சபாஷ் சொல்லிக்கிறேன்.
0: அது எப்படின்னா, சாப்பிட உதவும் ஆனால் சாப்பிட முடியாது
2: அப்படின்னு சொன்னா கரெக்டா
0: கண்டுபிடிச்சிருவாங்க.
2: எப்படி ஈஸியா நீ கொஸ்டினை மாத்தி வச்சிருக்கீங்க.
0: சபாஷ், ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி.
2: சூப்பர், நன்றி. நன்றி நன்றி.
0: நிறைய கடைகள்ல இந்த பேப்பர் இலைய போட்டு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு என்னதான் சொன்னாலும் இந்த காசை சிக்கனம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரியான செயல்கள் நடந்துட்டு இருக்கு.
2: அதுவும் பார்சல் வாங்கிட்டு போனோம்னா,
0: ஐயோ
2: அந்த கலர் எல்லாம் சாப்பாடுலயே
0: ஓட்டிக்குது,
2: அது சாப்பிடறதுக்கு மனசே வர மாட்டேங்குது.
0: நிறைய இடத்துல இந்த நியூஸ் பேப்பர் பின்னால போட்டு இலைய வச்சு கட்டினாலும் 4 இட்லிக்குன்னா சரியா இருக்கு, கூட 1 இட்லி வச்சாச்சுன்னா பாதி இட்லி பேப்பர்ல தான் இருக்கு.
2: ஆமா, பாதி நியூஸ் நம்ம இட்லியில படிக்கிற மாதிரி இருக்கு.
0: ஆமா, என்ன செய்யறது? நம்ம பையெல்லாம் எப்ப அந்த பேப்பர்ல உள்ள பிரிண்ட் இட்லியில தெரியுதுப்பாங்க.
2: ஆமா
0: ஆமா, நல்ல வாசிடா தலைகளை நின்னு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு.
2: இதெல்லாம் மாறணும்,
0: மாறணும்
2: விஷயமா இருக்கு. சரிங்க, நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துருவோமே.
0: சந்தோஷமா.
2: பைசன் காலமடன் படத்துல தான் பாடல் வந்துட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் அவங்களுடைய பாடல் வரிகளை தான் பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, அறிவு வேடன் பாடியிருக்கிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா அவங்களுடைய இசையில.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நான்கு மணி 25 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சி தான் நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம்.
2: வணக்கம்.
3: ஹலோ.
4: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் நம்ம அண்ணாச்சி எல் சுப்பிரமணிய அண்ணாச்சிக்கும் அம்மாவுக்கும் பொன்மாலை நிற வணக்கங்கள்.

0: யாரு வணக்கம் சொல்றது?
1: நான் குரு தங்கவேல், சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து நம்ம அண்ணாச்சி கிட்ட பேசி அநேக நாள் ஆயிட்டாரு. எப்ப பார்த்தாலும் பச்சை அலையிலே தான் இருக்காரு.
2: ஓஹோ, ரொம்ப நாள் ஆயிட்டேன்னு.
1: ஆமா, காந்திய சிந்தனைலாம் காலையில மத்திய அலையில சொல்றீங்க.
2: ஓ சரி சரி,
1: பண்பலைக்கு அந்த 4 மணிக்கு தான் வரே. எவ்வளவு
2: அது இங்க சகோதரிகள் நல்லா பேசிட்டு இருக்காங்கல்ல, நம்ம போட்டு ஏன் சங்கடப்படுத்துவானேன் தான்.
1: மூன்று
2: தெய்வங்கள்
1: நீங்கிடாது
2: கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே
0: பேசுமா
2: அப்படி பாடுமா
0: உண்மைதான்.
2: நமக்கு இவ்வளவு எளிமையா கேட்டனால நம்மளும் பதிலுக்கு ஒரு எளிமையான கேள்வி ஒண்ணு கேக்குறேன். நீங்க படித்த ஆளுக்கும் படிக்காத ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? பண்பாடு ஒண்ணுதானே வித்தியாசம். நீங்க எப்படி எனக்கு ஒரு மார்க் கொடுத்தீங்க? சரி இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எளிமையான கேள்வி சரியா? ஆமா, பா வரிசை படங்கள் ஒரு 5 சொல்லுங்களேன். பானால ஆரம்பிக்கணும், பானா அல்லது பாவண்ணா.
1: பாசமலர்
2: அப்படி,
1: பதிபக்தி, பாலும் பழமும்
2: அப்படி,
1: பழனி,
2: பண்ணை விட காலத்துக்கு பிற்பட்ட படம் தானே இது?
1: எனக்கு
2: நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. பார்த்தால் பசி தீரும் சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, அற்புதம், நல்ல அருமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு.
0: நன்றி சார். நன்றி தங்கவேலு சார். நன்றி
1: நன்றி.
0: சொல்லுங்கண்ணே,
2: இதுல இருந்து உனக்கு என்ன ஒரு உண்மை புலப்படுதுன்னா, நாம ஒருத்தருக்கு என்ன கொடுக்கமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும்
0: அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு.
2: அவன் நம்ம ஒரு டீ வாங்கி கொடுத்தா அவர் நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பாரு
0: அப்படி நம்மளா
2: கொடுக்கணும்.
0: கொடுக்கணும்
2: நியாயமா பார்த்தா
0: கொடுங்க.
2: ஆமா, இப்ப அவர் வந்து ஒரு மார்க் நமக்கு கொடுத்தாருல.
0: ஆமா,
2: நம்ம இப்ப ஒரு மார்க் அவர் கொடுத்தோம் இல்லையா?
0: ஆமா,
2: அப்படித்தான் இருக்கணும் ஒரு நிகழ்ச்சி.
0: அடுத்த கேள்வி நாங்களும் ஈஸியா கேக்குறோம், நீங்களும் ஈஸியா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
2: இல்லம்மா, வாழ்க்கையே வந்து குடுக்கல் வாங்கல்ல தானே இருக்கு. நாம என்ன கொடுக்கமோ அதானே நமக்கு திரும்ப கிடைக்கும்.
0: ஆமா, அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும்,
2: மத்தியமா
0: வெறுப்ப கொடுத்தா வெறுப்பு கிடைக்கும்.
2: இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். நம்ம பொதிய தும்பி வாயிலா நேயர்களுக்கு சொல்ற இப்ப ஒரு பெரிய முத்தான கருத்துன்னு வச்சுக்கோங்க.
0: ஆமா, இந்த தத்துவத்தோட சூப்பரா ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். ஜனநாயகன் படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். அறிவு அவங்க பாடல் எழுதியிருக்காங்க. தளபதி விஜய், அனிருத் ரவிச்சந்தர், அறிவு இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தருடைய அட்டகாசமான இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இன் ஒலிபரப்புல நேர்கள் சம ஹாப்பியா கேட்டுட்டு இருக்கீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சி அண்ணே.
3: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.
2: ஆமா, எப்படி செமையா வந்து அப்படி காதுகள்ல அப்படி இன்ப தேனாறு பாயின்று பாஞ்சிட்டு இருக்குது. நிறைய சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நேர்கள்.
3: ஆமா நிச்சயமா,
2: சூப்பரா. அடுத்து யார்கிட்ட விளையாடலாம்? நான் தான் விளையாட போறேன்
3: இல்லையா? ஆமா நிச்சயமா நிச்சயமா.
2: வணக்கம்.
3: அவரு பாவம் எல்லசு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டுதான் நீ பேசுறப்ப லைன்
4: எனக்கு பிடிக்காது.
2: மொத்தமே நாலு எழுத்து
4: தான்.
3: ரொம்ப ஈஸியா இல்ல இருக்கு?
4: ரொம்ப ஈஸியா சிம்பிளா கொடுத்தேன்.
3: அதுதானே கேக்கேன்.
2: பதில்
4: யாருன்னா ஜெய்
2: எனக்கு பிடிக்காது. சரி ஓகே, நமக்கு
3: வாய்ப்பில்ல
2: சார், நீங்களே சொல்லிருக்க சார்,
4: சொல்லிருக்கீங்க. அந்த செல் வந்து மருந்து
2: மருந்து
4: மருந்து நோயோடு தொடர்புடைய

0: மருந்து
1: ரெண்டையும்
2: நோய் வரும் சொல்லீங்க
0: என்னமா நோயோட தொடர்புடைய விஷயம் நோய் வரும் சொல்லல நோயோட தொடர்புடைய ஒரு
2: சரி மருந்து
1: மது
2: மருது
0: மருது
2: விஷால
0: வந்துட்டாரா
2: மரு
0: ரெண்டாவது மூணாவது எடுத்து பாருங்க ரெண்டு மூணு எடுத்து பாருங்க
2: மது
0: மது வரும் எனக்கு பிடிக்காது நோய் வரும்ல
2: வாங்கிக்கணுமா சரி இப்ப நம்ம ஒரு வார்த்தை விளையாட்டு
0: விளையாடலாம்
2: சரிங்களா நான் ஒரு வார்த்தை சொல்வேன் அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வார்த்தை நீங்க சொல்லணும்
0: அதுக்கு பேரலா சொல்லணுமா ஆப்போசிட்டா சொல்லணுமா
2: இல்ல இல்ல பேரலா அப்படி சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை சரிங்களா
0: தொடர்புடைய ஒரு வார்த்தை
2: தொடர்புடைய ஒரு வார்த்தைங்க சொல்லணும் நீங்க நான் வந்து அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லுவேன் அதுக்கு தொடர்புடைய வார்த்தை சொல்லணும் ஒருவேளை நீங்க சொல்ற வார்த்தைக்கு தொடர்புடைய வார்த்தை கூட நான் சொல்லுவேன் ஆனா அது ட்ரெயின் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கணும்
0: போயிட்டே இருக்கணும்
2: சரிங்களா நீங்க சொல்ற வார்த்தை நான் சொல்ற வார்த்தை எல்லாமே தொடர்புடையதா இருக்கணும் இதுக்கு வார்த்தை ட்ரெயின் அப்படின்னு பேர் வச்சுக்கோமா
0: சரி சரி
2: ஓகே
0: ட்ரெயின்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான்
2: சரி ஓகே போலாமா ட்ரெயின்ல ஏறலாமா
0: ஏறலாமா
2: ஏறியாச்சு பேனா
0: பேனா எழுத்து
2: நோட்புக்
0: நோட்புக்னா அது எழுத்துதான்
2: சொன்னதே சொல்லக்கூடாதுல்ல
0: சொல்லக்கூடாதோ நோட்புக்னா படிக்கிறது
2: வாத்தியாரு
0: விளையாட்டு
2: சரி ஓகே 40 நிமிஷம் 40 செகண்ட் முடிஞ்சிருச்சு
1: எப்படியோ
2: அது எப்படியோ இனி குழப்பி
1: தத்தக்க பத்தக்கன்னு பள்ளியிடத்தை படிச்சு முடிஞ்சாச்சு
2: எப்படியோ ட்ரெயின்ல ஏறி பாதியில குதிச்சாச்சு போங்க
1: அருமை அருமை
2: ரொம்ப ரமலானன் சார் ஆனால் வந்து திருப்பி திருப்பி சொன்னீங்க பாருங்க வாத்தியாருன்றீங்க ஆசிரியன்றீங்க சரி ஓகே ரமலானன் சார் அருமை நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி
1: ரொம்ப மகிழ்ச்சி
0: நம்ம 32 ஊருக்கா ஆகலாமா என்னமா
1: வேண்டிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தலைவரே ஆமா
0: ரொம்ப சந்தோஷம்
1: ரொம்ப மகிழ்ச்சி
2: நன்றி நன்றி அண்ணே பாருங்க நம்மள வந்து குழப்பி அம்பலவனன் சார் ஒரு மார்க்கு வாங்கிட்டு போயிட்டாரு
1: ஆமா
2: நமக்கு ஒரு மார்க்கு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது எப்படி குழப்பி அடிச்சு ஒரு மார்க்கு வாங்கிட்டு
1: போயிட்டாரு
2: சரி அடுத்து யார் உங்ககிட்ட விளையாட போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு நேர்களை விடாமுயற்சி படத்துல இருந்தா வந்து பாட்டு வந்துட்டே இருக்கு அந்தோணி தாசன் அனிருத் ரவிச்சந்தர் பாடி இருக்காங்க அனிருத் ரவிச்சந்தரோட இசையில

0: பாய்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: நேரம் 4:41 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேர்களை புதுகித்தும் நிகழ்ச்சியில் சூப்பராக விளையாடிட்டு இருக்கிறோம். நேர்கள் அட்டகாசமாக பெண்ணி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்.
3: அண்ணே ஆமா பலவானன்லாம் அடே அப்பா வாத்தியாரு ஆசிரியர்
2: ஆமா
3: நாலு எழுத்து மூணு எழுத்துன்னு என்ன
2: அண்ணே பலவானன் சார் வந்துட்டாலே எனக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிருவனே.
3: இல்ல அவரு உண்மையிலே நல்ல ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா
2: ஆமா எப்படி யோசிச்சு சிந்திச்சு அழகா எடுத்துட்டு வராங்க. வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும்.
3: ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, இதே மாதிரி நம்மளும் யோசிச்சிட்டோம்னு வைங்க. ஆமா பிறகு அங்க கொஞ்சம் சங்கடப்படுறோம்.
2: ஓகே நம்ம எளிமையாவே கேட்போம்.
3: இருக்கட்டும்
2: ஓகே பேசலாமா?
3: ஆமா நிச்சயமா நிச்சயமாமா.
2: வணக்கம். வணக்கம்
3: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் ரேடியோ வால்யூம் குறைக்கணும் அல்லது தள்ளி வந்து பேசணும் சரியா? ம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. இப்போ கடையத்துல இருந்து கடையத்துல இருந்து
2: என்ன பேர்மா?
4: தேவிகா.
2: தேவிகா தேவிகா
4: ஆமா
2: தேவிகா
4: தேவி
2: ம் தேவி
4: ஆமா நான் சொல்லுங்க.
2: ஓகே
3: விளையாடுமா? நீங்க முதல்ல கேட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் ஆர்வமா இருக்கீங்க. இல்லம்மா அதுக்காக சொல்லம்மா, நீங்க முதல்ல கேட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் கேள்வி கேட்பேன். நம்ம ரெண்டு பேருக்கு தான் போட்டி.
4: அப்படியா?
3: ஆ அதானே சொல்றேன்.
4: சரி சார் நான் கேட்டேன்.
3: ஆமா நீங்க
4: பொருள் இருக்கு சார்.
3: சரிம்மா
4: அத செய்யறவங்க சொல்ல மாட்டேன். ஆ
2: அத செய்யறவங்க
4: தெரிஞ்சாலும் வாங்க மாட்டேன்.
3: அம்மா நீங்கள் கொஞ்சம் நல்ல தெளிவாக கொஞ்சம் சத்தமாக நான் பேசினா உங்களுக்கு அந்த டவர் சரியா இல்லை. ஒரு பொருள் இருக்குங்கிறது மட்டும் கேட்டுச்சு நல்லா. அப்புறம்
4: ஒரு பொருள் இருக்கு சார்.
3: ஆ சரிம்மா.
4: செய்கிறவங்க சொல்ல மாட்டாங்க.
3: செய்கிறவங்க சொல்ல மாட்டாங்க சரி.
4: வாங்குறவங்களுக்கு தெரியாது.
3: வாங்குறவங்களுக்கு தெரியாது. ஆ
4: தெரிஞ்சாலும் வாங்க மாட்டாங்க.
3: ஓஹோ
2: தெரிஞ்சாலும்
4: சொல்லுங்க.
3: அடையாப்பா சூப்பர்மா அருமை.
2: செய்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க.
3: வாங்குறவங்களுக்கு தெரியாது.
2: தெரிஞ்சாலும் வாங்க மாட்டாங்க. அப்ப யாருமே இதை வாங்க மாட்டாங்க அந்த
4: பொருளை.
3: இது ரொம்ப சிந்திக்கிற மாதிரிலாம் இருக்கேன்னு. ஏதாவது ஏதாவது குறிப்பு ஏதாவது இருக்காமா? கொஞ்சம் எளிமையா நான் விடை கண்டுபிடிக்க.
4: கண்டுபிடிச்சிருவீங்களா சார் சொன்னா?
3: கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குறிப்பு கொடுங்களேன் லேசா.
4: எல்லாரும்
3: என்னமா
2: கள்ள நோட்டு? சொல்ல மாட்டாரு. ஆமா
4: சொல்ல மாட்டாங்க.

0: காரணமோல நினைச்சிட்டேன்.
1: அருமை அருமை, ரொம்ப அருமைம்மா, உங்களுக்கு மதிப்பெண் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் ஆமாம் நீங்கள் வந்து சிந்திக்கிற மாதிரி கேள்வி கேட்டதுனால நான் ஒரு அம்மா ஒன்று தான், ஒரு
0: ஒரே ஒரு கேள்வி தான்.
1: இதுக்கே நான் விட தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இன்னொன்று கேட்டு என்னை ரொம்ப சங்கடப்படுத்திட முடியாது. இப்போ நான் ஒரு
2: கேள்வி,
1: ஆமாம் அம்மா, நான் வந்து உங்களுக்கு திரும்ப பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கணும், சரியா? ஆனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இப்போ சாதாரணமான விஷயம், நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லிடணும், சரியா? ஒருத்தர் போய், ஆமாம் பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். சரி, ஒருத்தர் போய் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கார், டாக்டர் என் வயிற்றுக்குள்ளே ஈ போயிட்டு, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். டாக்டர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்?
0: 40 செகண்ட் தொடங்கியாச்சு உங்களுக்கு.
1: என்னம்மா எப்படியாவது ஏதாவது நீங்க ஒரு டாக்டர் இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு அதுக்கு பதில்
2: சொல்லுங்களேன்.
1: ஆமா டாக்டர், என் வயிற்றுக்குள்ள ஈ போயிட்டு, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர் என்ன பதில் சொல்லுவா?
0: அன்னை சொன்ன அந்த கேள்வியே நல்லா யோசிச்சிங்கனாலே பதில் வந்துடும். அந்த கேள்விக்குள்ளே பதில் இருக்கு.
2: வந்த வழியா வெளியில போயிருந்துப்பாங்களோ.
0: மருந்து கேக்குறாருல்ல,
1: இதுவும் நல்லா
2: தான்
0: இருக்கு.
1: ஆமா, இன்னொரு தடவை கேட்டுட்டுமா? இன்னொரு தடவை கேட்டுட்டுமா? டாக்டர், என் வயிற்றுக்குள்ள ஈ போயிட்டு, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க.
0: அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க. நல்லா கவனிச்சிங்களா?
1: வைத்தியம்
0: பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க, வாகுமலன் பாடியிருக்கிறாரு, ஏறமான் இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேரம் 4:52 ஆயாச்சு. இது 4 மணி ஆனாலே என்ன, நேரம் போறதே தெரிய மாட்டேங்குதுனே.
1: ஆமா, எப்படி 5 ஆச்சுன்னே தெரியலன்னு
0: கடகடான்னு ஓடி போயிருது.
1: ஆமா வணக்கம்மா, நான் கூட உன்கிட்ட கேட்பேன் சகோதரி எதுவும் டீக்கு வழி இருக்கா
0: அப்படின்னு.
1: இந்த கேள்விக்கு பதில் வரணுமே,
0: முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிருக்கு.
2: சுண்டல் வந்துச்சு வாங்கி சாப்பிட்டேன்.
1: ஓ, சுக்காப்பியும் சுண்டலும்,
0: என்ன ஒரு காம்பினேஷன் பாத்தீங்களா?
1: வெள்ளை சுண்டலா கருப்பு சுண்டலா?
2: பாரியா, ரெண்டு பேரும் வரீங்களா?
1: இல்ல, நாங்க வர்றதுன்னு ஆசைப்படுறோம், ஆனா ரொம்ப தூரமா இருக்குல்ல. சுண்டல் சுக்காப்பிக்காக அவ்வளவு தூரம் வர முடியாது.
2: அழகியா பாண்டியர் வந்து அதுக்கப்புறம் நீங்க உள்ள வரணும்.
1: வரணும். என்னமா, கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலாமா?
2: இது வந்து
1: வெள்ளைதான் வாங்கினேன். வெள்ளைதான். ஆமா ஆமா, விக்க வர ஆட்கள் அந்த வெள்ளைதான் போடுறாங்க இல்லையா?
2: சகோதரிட்டு
0: சவுந்தரராஜன் பி சுசிலா
1: சபாஷ்
0: மகாராஜன் புரியல. என்ன கேள்வி, என்ன டாஸ்க் அப்படின்னா, அட இவ்வளோ ஈஸியா அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொல்ற பதிலுக்கு முன்னாடி என் கரகம் அப்படின்னு சேர்த்து சொல்லணும்.
1: அவ்வளவுதான்,
0: சரிங்களா? சரி, இன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட்டீங்க சந்தம்மா?
2: என் கரகம் சாம்பார்
0: சாப்பிட்டேன். லாஸ்ட் எங்க டூர் போனீங்க?
2: என் கரகம்

0: எங்கேயுமே வெளிய போகல
1: போகவே இல்லை. அதுக்கும் கிறகமா, சரி விடுங்க.
0: வெயில் கிறகப்படி வெயில்.
1: சரி, உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு பழைய ஃப்ரெண்டு ஏதாவது இருப்பாங்கல்ல, இப்ப யாராவது பாத்தீங்களா?
0: எங்க இறக யாரையுமே பாக்கல.
1: இன்னும் இப்படியே பதில் சொல்றீங்க நீங்க. சரி விடுங்க. நேத்து நைட் என்ன சாப்பிட்டீங்க? சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்கள வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்கல்ல, என்ன சொன்னாங்க? நன்றி. என் கரகம் நன்றிச்சி. 4:56 ஆயாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்களை, இன்னைக்கு பொதிய தும்பி நிகழ்ச்சியில் வந்து கலகலகலகலன்னு விளையாடின எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிறைவான பாடல் கேட்க போறீங்க. தங்களான் படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டே இருக்கு. உமாதேவியோட பாடல் வரிகளில் சிந்தூரி விஷால் பாடியிருக்காங்க. இந்த பாடலோடு நாங்களும் கிளம்புறோம். கிளம்புறது யாரு அப்படின்னா, நான் உங்க மீரா மற்றும்
2: எல் சுப்பிரமணியன்.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் பற்றிய நேர்முகம் தான் கேட்க இருக்கிறீங்க. நேர்முகத்தில் பங்கேற்று ஆலோசனை வழங்க இருக்கிறாங்க மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள்.

அறிவிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாஜ் டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தாடிபத்ரி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அன்பனீர்களுக்கு இனிமையான மாலை வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை நேரம் மாலை 5:03 ஆயிட்டிருக்கு. நேர்களே, நேர்கள் 6 வரை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. நேர்களே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு தேவையான பயனுள்ள விஷயங்களை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஆலோசனையாக பெற்று நம்ம வந்து பயனடைஞ்சிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நமக்காக ஆலோசனை வழங்க வந்திருக்கிறாங்க. மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நேர்முகத்தில் பங்கேற்று நமக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள். மார்பக புற்றுநோய் பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்களும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட நீங்களும் விளக்கம் ஆலோசனை பெறலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் ஒரு 0462-256-1133. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: ஓகே, இங்கே முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இங்கே நேயர்களுக்காக வந்து ஆலோசனை நேரம் நிகழ்ச்சிக்காக வந்து மார்பக புற்றுநோய் பற்றிய

0: எங்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்து ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. வரவேற்கிறவங்க நிலையத்திற்கு பொதுவாகவே இந்த பெண்களுக்கு இப்போது சமீப காலமாக ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற விஷயம் அப்படின்னா இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லலாம். புற்றுநோய் பல விதங்களில் பரவிட்டு இருந்தால் கூட இந்த பெண்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கக்கூடிய விஷயமே இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது தான். நிறைய பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே தயங்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குது. இது புற்றுநோய் தானான்னு கண்டுபிடிக்கிறதுலாகட்டும், அதை வெளியே சொல்கிறதுலாகட்டும், சிகிச்சை எடுத்துக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தயக்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து இருக்குது இல்லையா. இன்றைக்கி நம்ம மார்பக புற்றுநோயை பற்றி நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்குது. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் மேம், மார்பக புற்றுநோய்னா என்ன, அது எதனால் வருது?
1: சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் சில விஷயங்களுக்கெல்லாம் காரணம் நமக்கு தெரியாது, ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி. ஒருவேளை ஃபேமிலியில் அம்மா வழியிலையோ அப்பா வழியிலையோ அத்தை மாமா வேறு யாருக்காவது அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். மற்றபடி மார்பக புற்றுநோய்க்கு இதுதான் ஒரு காரணம், ரெண்டு காரணம்னு சொல்ல முடியாது. நிறைய நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்

0: முதல் கர்ப்பம், முதல் குழந்தை பிறப்பு, அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த தாய்ப்பால் கொடுக்குற அந்த இயர்ஸ் வந்து தள்ளி போனாலுமே ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு தடவை பீரியட்ஸ் வர டைம்லேயும் ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஒரு ஹார்மோன், ரெண்டாவது ஹாஃப் ஆஃப் த பீரியட்ஸில் ஒரு ஹார்மோன் நமக்கு சுரந்துட்டுருக்கும். அந்த ஹார்மோனுடைய இஃபெக்ட்டு ரொம்ப நாளாக தொடர்ச்சியாக நமக்கு மார்பகத்தில் இருக்கிற டைமில் அந்த மாற்றங்கள், அதாவது இன்னும் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, மார்பகம் வந்து முழுமையாக அந்த உள்ள செல்கள்லாம் வளர்ச்சி அடைந்து அந்த முழுமை பெறுறது வந்து ஒரு தாய் வந்து குழந்தை உண்டாகி கருத்தரித்து குழந்தை பிறந்து தாய்ப்பால் ஊற்றுற டைமில் தான். அது வரைக்கும் அந்த செல்கள் வந்து முழு வளர்ச்சி பெறது இல்லை. அப்போ அந்த வளர்ச்சி பெறாமல் இருக்கக்கூடிய செல்கள் எப்போவுமே கேன்சர் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதுகளுக்கு நிறைய இருக்கும். ஸோ எல்லோரும் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, லேட்டாக வரக்கூடிய ப்ரெக்னென்சி டெலிவரி, அதனால் அதுக்கு பிறகு லேட்டாக ஒரு அவங்க தாய்ப்பால் கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கணக்கு ஆய்வு கணக்குகள் சொல்லுது.
1: ஓகே மேம், இப்போ வந்து இதெல்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறது நம்ம யோசிக்கல. இப்போ ரீசெண்டான இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக மார்பக புற்றுநோய் பரவுறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: கண்டறியக்கூடிய டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது வந்து கொஞ்சம் நிறையவே வந்துருச்சு. முன்னாடி இருந்த ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி மேமோகிராம்லாம் கிடையாது. இப்போ மேமோகிராம்ங்கிற ஒரு அருமையான ஒரு எக்ஸ்ரே பண்ணக்கூடிய எக்ஸ்ரே அண்டு ஸ்கேன் ரெண்டு கம்பைண்டாக வர மாதிரி ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. அதனால் சின்ன மாற்றங்கள், சின்னதாக ஒரு பிரச்சனை, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது. மார்பகத்தில் வலி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, காம்புலேருந்து லேசாக நீர் வருதுன்னு சொன்னாலே பெண்கள் வரதான் செய்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து வர டைமில் நம்ம வந்து அவங்களுக்கு இந்த பரிசோதனை பண்ணிடுங்க, நம்ம முதல்ல கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய மார்பக பரிசோதனை நம்ம பண்ணிடுவோம், டாக்டர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுலேயே சந்தேகம் எங்களுக்கு தெரிஞ்சிடும், இது வந்து இல்லை, மார்பக புற்றுநோய் மாதிரி இல்லை, ஆனால் இது கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளுக்கு நம்ம எழுதி கொடுக்குறோம். அந்த டைமில் நமக்கு உறுதி பண்ணிடலாம் இது வந்து இதுதான் சொல்லிட்டு. வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ பயந்துட்டு சில பேர் வராமல் போயிடுவாங்க. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிடணும்ல ஒரு பரிசோதனையை செஞ்சு. அந்த டைம்லேயே சில பேர் என்ன ஆயிடுவாங்க, லேக் ஆயிடுவாங்க, வருவாங்க காமிப்பாங்க, பயம் வந்துடும் அவங்களுக்கு, ஐயோ நமக்கு கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு லேட் ஆகிற ஆள்கள்லாம் இருக்காங்க.
1: அப்படி ஒரு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன
0: பண்ண போகிறோம்,
1: இதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணாமல் இருந்துக்கலாம்
0: அப்படி சொல்லி கடைசியில் லேட்டாக வந்து அவங்களும் கஷ்டப்படுவாங்க. நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப நமக்கு மனசுக்கு சீக்கிரமாக வர்றாங்க, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டை நல்லா பண்ணுறோம், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்களும் கஷ்டப்படுவாங்களே, நமக்கும் சங்கடமாக தான் இருக்கும், ஜூஜூ லேட்டாக வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
1: இப்போ டாக்டர், நீங்கள் வந்து இங்கே உங்களை மருத்துவர் ஆலோசனைக்காக வந்து வர்றாங்க, வந்த பிறகு நீங்கள் இது வந்து புற்றுநோய் கட்டியா இல்லை சாதாரண கட்டியா அப்படின்னு நீங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டிலையே, இப்போ பெண்கள் வந்து மார்பகத்தில் ஏதாவது மாறுபாடு இருக்குது, இந்தந்த மாறுபாடுகள் இருந்தால் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும், நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை பெண்கள் கவனிக்கணும் மார்பகத்தில்?
0: முதல் விஷயம் சொல்லணும்னு நினச்சோம்னா, மார்பகத்தில் உள்ள மாற்றம், அதாவது இந்த மார்பகத்துக்கும் அந்த மார்பகத்துக்கும் ரெண்டு கடவுள் ரெண்டு கண்ணு கொடுத்துருக்குற மாதிரி ரெண்டு மார்பகம் கொடுத்துருக்குறாரு. ஆக்சுவலாக ரெண்டு ஒன்று போல் இருக்கிறது கிடையாது சைஸில், ஆனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் எப்படின்னு சொன்னால், ஒரு நம்ம கை வச்சு குளிக்கிற டைமில் சோப்பு போட்டு முக்காலுமே ஈஸியான கண்டுபிடிக்கிற டெக்னிக் வந்து குளிக்கிறப்ப கண்டுபிடிக்கிறது. சோப்பு போட்டு குளிக்கிற நேரத்தில் கைக்கு வந்து நமக்கு வித்தியாசமாக கைக்கு தட்டுப்பட்டா ஏதாவது வித்தியாசமாக இருக்கே, இது நினைத்த வரைக்கும் இப்படி தெரியல, திடீர்னு இன்னைக்கு தெரிகிற மாதிரி இருக்கே அப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்து காமிக்கணும். இன்னொன்று வந்து இந்த மார்பக சுய பரிசோதனை சொல்கிறதுல வந்து கண்ணாடி முன்னாடி நின்று மார்பகத்தை பார்க்குறது, குளிக்கிறப்ப பார்க்குறது ஒன்று, ரெண்டாவது கண்ணாடி முன்னாடி நின்று சுய பரிசோதனை பண்ணுறது. அப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க தோலில் வரக்கூடிய மாற்றம், அதாவது தோலில் மாற்றம் வருது புற்றுநோயினாலன்னு சொன்னாலே லேட்டுன்னு அர்த்தம். ஸோ கை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் ஏர்லி, சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது. தோலெல்லாம் மாற்றம் வருதுன்னு சொன்னால் அது லேட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த டிசீஸு. ஸோ குளிக்கிறப்ப கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வந்து காம்புலேருந்து ஏதாவது அவங்களுக்கு, காம்பு வந்து உள்ளே இழுக்கிறது, நிறைய பேருக்கு வந்து நார்மலாக தாய்ப்பால் கொடுக்குற டைமில் காம்பு அந்த டைம் வரைக்கும் அதை அது ஒரு பெரிய விஷயமா நினச்சிருக்க மாட்டாங்க, அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க காம்பு உள் பக்கம் இழுத்துருக்கு, நம்மளால் வந்து தாய்ப்பால் கொடுக்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உள் இருக்குன்னு சொன்னால் சில பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் காரத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி தாங்க இருந்துச்சுன்பாங்க. ஸோ கஞ்சனிட்டலாகவே யங் ஏஜ்லேருந்தே அப்படி இருந்துச்சுன்னா அது பயம் இல்லை. ரீசண்டாக இது வரைக்கும் அப்படி இல்லைங்க, இப்போ தாங்க எனக்கு அந்த காம்பு வந்து உள்ளே இழுத்துருக்கு, அது ஒரு முக்கியமான அறிகுறி. அப்படி இருந்துச்சுன்னா உள்ளே ஏதோ மாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம்.
1: ஓகே, இந்த மாதிரி குளிக்கும்போதோ அல்லது நம்ம கண்ணாடி முன்பு பார்க்கும்போதோ ஏதாவது வித்தியாசமான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னாலே உடனே மருத்துவம்
0: நடக்கிறது நல்லது. கண்டிப்பாக.
1: ஓகே, அப்போது

0: கேட்குற நேயர்கள் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு, இல்லாதவங்க கூட விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது வந்து மார்பக புற்றுநோய் அப்படின்னா நீங்கள் இப்படி இந்தந்த அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுய பரிசோதனை இப்படி செய்யலான்னு சொன்னீங்க இல்லையா, இது தவிர வேற என்ன அறிகுறிகள் இருக்கும்? ஏதாவது பசி எடுக்காது அந்த மாதிரி, இல்லை புற்றுநோயோடைய அந்த தாக்கத்தினால வேறு ஏதாவது அறிகுறிகள்
1: இல்லை? மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பசிக்கும் அந்த மாதிரி மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. உடல் எடை குறையிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி மாற்றங்கள் வர்றது கிடையாது. கைக்கு கட்டி மாதிரி தென்பட்டாலோ, காம்பு உள்பக்கம் இழுத்திருந்தாலோ, இல்லை காம்புலேருந்து நீர் கசியிறது, நீர் கசியிறதுன்னு சொல்லி நான் சொல்கிறதுல வந்து பயந்துடக்கூடாது. சின்னதாக லேசாக கலரே இல்லாமல், இல்லை அழுக்கு கலராக சில சமயம் காம்புலேருந்து நீர் வந்துச்சுன்னா அது பயம் கிடையாது. சில சமயத்தில் அதையும் தாண்டி அவங்களுக்கே அவங்கள அறியாமல் அவங்களுக்கு உள்ள இன்னரில் வந்து லேசாக பிளட்டு ஸ்டெயின்டாக ரத்த கலரில் அப்படி ஒரு கசிவு இருந்தால் கண்டிப்பாக அது என்னன்னு கவனிக்கணும். ஆனால் எல்லா ரத்த கசிவும் கேன்சர் கிடையாது. ஆனால் ரத்த கசிவு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது வந்து வலிக்கணும்னு அவசியமே இல்லை. மார்பக புற்றுநோய் வலிக்கணும், ரொம்ப ரேராக சில பேருக்கு வலியோடு வருவாங்க. முக்காலுமே அது வந்து வலிக்கணும்னு அவசியம் இல்லை, கட்டியாக இருக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் காம்பில் வரக்கூடிய மாற்றம், காம்புலேருந்து வரக்கூடிய கசிவு, அப்படி ஏதாவது ஒரு மாற்றத்தில் வரலாம்.
0: ஓகே, இப்போ ஒரு மார்பகத்தில் மாற்றம் இருக்குது அப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட எந்த வயசுலேருந்து நம்ம இந்த சுய பரிசோதனை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
1: சுய பரிசோதனைங்கிறது வந்து சுய பரிசோதனைக்கு வயசு லிமிட்டுன்னு கிடையாது. இப்போ சப்போஸ் ஃபேமிலியில் யாராவது அம்மாவுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு, அக்கா பிள்ளைகளுக்கு, பெரியமாக்கு, அத்தைக்கு அப்படின்னு ஒரு ஃபேமிலியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இயர்லியராகவே 30 இயர்ஸ்லேருந்தே அவங்க செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் மார்பக சுய பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லாதவங்களுக்கு அவ்வளோ இயர்லியராக பயந்து பயந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து மருத்துவராக வந்து பரிசோதனை செய்ய சொல்கிற வயது வந்து 40 வயது. பட் எல்லா ஏஜ்லேயுமே குழந்தை உண்டாயிருந்து ப்ரெக்னன்சியில் இருக்கிற டைம்லேயே, ஆன்டினேட்டலாக இருக்கிற டைம்லேயே குழந்தை பிறந்த அப்போ கூட மார்பக புற்றுநோய் வரலாம். 30 வயசு, 25 வயசு, 40 வயசுக்கு முன்னாடியே கூட மார்பக புற்றுநோய் வருது. ஸோ எந்த காலகட்டத்திலையுமே நமக்கு மார்பக சுய பரிசோதனைங்கிறது 30 வயசுக்கிட்ட ஆகிற டைம்லேயே பார்த்துக்கிறது நல்லது.
0: ஓகே,
1: அதுக்கு ஆக்சுவலாக டெக்னிக் இருக்குது. சும்மா ஜென்ரலாக நம்ம வந்து மார்பக பரிசோதனை அப்படி செய்ய முடியாது. நமக்கு கையில் உள்ள அந்த 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 விரலை வச்சு வலது மார்பகத்துக்கு இடது கை, இடது மார்பகத்துக்கு வலது கை வச்சு இந்த இன்னொரு கையை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த 3 விரல் வச்சு, அதாவது கட்டி பிடிச்சி பிடிச்சி பார்க்கக்கூடாது மார்பகத்தை, பிடித்து பிடித்து பார்த்தா கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அப்படி பார்க்கக்கூடாது. அந்த 3 விரல் வச்சு பார்க்கணும். அதை எப்படி நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால், ஒன்று உள் பகுதியிலிருந்து காம்பு பகுதியிலேருந்து அப்படியே வெளியில் வரலாம், இல்லை வெளியிலேருந்து ஃபுல்லாக கை வச்சு பார்த்துட்டு உள் பக்கம் வரலாம், இல்லை இந்த ரோடு போடுற மாதிரி மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, அப்படி மாறி மாறி மாறி மார்பகத்தை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கணுன்னு சொல்லி சொன்னால் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஈஸியான டெக்னிக் குளிக்கிறப்ப பார்க்குறது. குளிக்கிறப்ப சோப்பு போட்டுட்டு இந்த அதில் பார்க்குற டைமில் ஈஸியாக சின்ன விஷயம் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும்,
0: தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் இந்த பெருவிரல், சொண்டு விரல் தவிர அந்த நடுவில் இருக்கிற 3 விரல்களை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்.
1: மார்பகத்தை அழுத்தி பார்க்கணுமே வழியே பிடித்து பிடித்து பார்க்கக்கூடாது, அதுதான் முக்கியமான. பிடிச்சு பார்த்தோன்னா கட்டியாக இருக்க மாதிரி தான் தெரியும்,
0: தெரியும். நார்மலாக இருந்தால் கூட நமக்கு
1: பயம் இருக்கும், ஐயோ என்னவோ தெரியுதுன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது, பிடித்து பார்க்கக்கூடாது.
0: ஓகே, இப்போ மேமோகிராம் பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து முன்காலத்தில் வந்து இந்த மாதிரி வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ சின்ன மாற்றங்களை கூட நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த மேமோகிராம் பரிசோதனையை பற்றி சொல்லுங்கள்.
1: மேமோகிராம் பரிசோதனை அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்னென்னா, மார்பகத்தை வந்து ஒரு

0: அது ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ சின்ன மாற்றங்களை கூட நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த மேமோகிராம் பரிசோதனையை பற்றி சொல்லுங்கள்.
1: மேமோகிராம் பரிசோதனை அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்னென்னா, மார்பகத்தை வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின் மூலமாக மார்பகத்தை பரிசோதனை பண்ணுறது. அதில் எப்படின்னு சொல்லி சொன்னால், ரெண்டு பிளேட் மாதிரி இருக்கும் மார்பகத்தை, அதுக்கு இடையில வச்சு நமக்கு பரிசோதனை பண்ணுவாங்க. சில பேர் அது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, பட் அது ரொம்ப ஒரு முக்கியமான அருமையான ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனையில் வந்து நமக்கு மார்பகத்தில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றம் இருந்தால் கூட ஏர்லியராக அதில் நமக்கு ரொம்ப அழகாக நீட்டாக தெரிஞ்சிடும். சப்போஸ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 20 வயசுலேயோ 15 வயசுலேயோ ஏதோ ஒரு மார்பகத்தில் கட்டியிருக்குன்னு நம்ம ஏற்கனவே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பயம் இல்லாத சில கட்டிகள், கேன்சர் இல்லாத சில கட்டிகள் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கட்டி ஏதாவது எடுத்திருந்தாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்து ஏற்கனவே மார்பகத்துக்கு அறுவை சிகிச்சை ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம இந்த எக்ஸ்ரே மேமோகிராம் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ மட்டும்தான்
0: பேசிகிட்டு இருக்கும்போது நேர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க சார்?
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
0: பேச்சு முத்து சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: மேடம், இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருந்தால் குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இந்த 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா?
1: ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். திருமணத்துக்கும் மார்பகத்துக்கும் நம்ம டைரெக்டாக நமக்கு கனெக்ஷன் சொல்லணும்னு சொன்னால், ஆக்சுவலாக குழந்தை பிறந்து பிறகுதான் அந்த மார்பகம் வளர்ச்சியே முழுமையடையுதுன்னு நான் சொல்கிறேன். குழந்தை பிறந்து தாய்ப்பால் ஊட்டினாதான். ஸோ திருமணம் ஆகாட்டியும் பரவாயில்ல, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் சரி, அவங்க வந்து அட்ரிஸ்கில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய முதல் கேள்வி வந்து, மார்பக புற்றுநோய் வந்து ஒருவேளை கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது எந்த ஸ்டேஜில் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து குழந்தையை பாதிக்காமல் குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் வைத்தியம் செய்ய முடியும்.
2: ஓகே
0: சார், நன்றி. வைத்தியம் சார் நன்றி. இப்போ நம்ம மேமோகிராம் பற்றி தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
1: அதனால் வந்து இப்போ மேமோகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டி ஏதோ இருக்குது, முன்னாடியே நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோங்கிறவங்களுக்கு மட்டும்தான் மேமோகிராம் செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து 40 வயசுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு, அவங்களுக்கு நம்ம சாதாரண அல்ட்ராசோனோகிராம் சொல்லக்கூடிய ஸ்கேன் வச்சு கட்டி இருக்கிறத பார்த்துடலாம். நம்ம பெண்களுக்கு ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்குது, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே அவங்க ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பெண்களை நம்ம வந்து ஏர்லியராகவே 40 வயசுன்னு ஒரு லிமிட் வச்சுக்காமல் அதுக்கு முன்னாடியே கூட நம்ம இந்த மேமோகிராம் பரிசோதனைக்கு உட்படுத்துகிறோம். ஸ்க்ரீனிங் மேமோகிராம் சொல்லுவோம். அவங்களுக்கு கட்டி வரணும்னு இல்லை, அவங்க சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்கே நமக்கு பயந்துட்டு வர டைம்லே 30-35 வயசு ஆணுச்சுனாலே அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் மேமோகிராம் சொல்லிட்டு, ஆனால் எந்த ஸ்கேனுமே ஸ்ட்ரைட்டாக ஸ்கேன் கிடையாது, முதல்ல மார்பக பரிசோதனை பை டாக்டர். அவங்ககிட்ட பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீனிங் மேமோகிராமுக்கு நம்ம போகணும்.
0: ஓகே, இப்போ மேமோகிராம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எளிதாக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண முடியும்.
1: சின்ன விஷயங்கள், சின்ன மாற்றங்களை கூட ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஓகே டாக்டர், நம்ம இன்னொரு நேர் கூட இணைப்பில் வராங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கன்னு சொல்லிருக்கமா?
3: அனைவருக்கும் வணக்கம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் விஸ்மி பேசுறேன்.
0: விஸ்மியம்மா, நீங்க பேசலாம் டாக்டர் கிட்ட.
3: வணக்கம்
1: சொல்லுங்கம்மா. வணக்கம்மா.
3: எங்க மைனுக்கு வந்து 65 வயசு ஆகுது.
1: சரி.
3: அவங்களுக்கு வந்து ஒரு நெஞ்சு கனமா இருக்குன்னு சொல்றாங்க.
1: சரி. இந்த பிரச்சனை வேற, புற்றுநோய் கூட சேர்ந்தது கிடையாது. சரி, என்னமா இருந்தாலும் சரி, நீங்க மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? அவங்க சொல்லியிருப்பாங்களா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், டக்குன்னு சரியாகாது, கொஞ்சம் டைம் ஆகும் இது சரியாகிறதுக்கு. இது புற்றுநோய் கூட சேர்ந்தது இல்லை.
3: இல்லையா? சரி மேடம், சரி மேடம், வாழ்த்துக்கள் மேடம்.
1: ஓகேம்மா, தேங்க்யூ.
0: நன்றி விஸ்மிமா, நன்றி. நேர்களே, நீங்களும் மார்பக புற்றுநோய் பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்களும் டாக்டர் கிட்ட கால் பண்ணி பேசி நீங்களும் ஆலோசனை பெறலாம். கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் நேர்முகத்தில் பங்கேற்று ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க டாக்டர் நாகலட்சுமி அவர்கள்.

0: ஓகே மேம், இப்போது கண்டுபிடிச்சாச்சு மேமோகிராம் மேலே டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்ம புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு அந்த மார்பக புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: முதல் ஏர்லியராக இருக்கிற டைம்லேயே அவங்க வந்துட்டாங்க. நம்ம ஒரு சின்ன கட்டியாக தான் இருக்குது, நமக்கு சந்தேகமாக இருக்குது, ஸ்கேன் பண்ணுறோம், அது கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுதான் புற்றுநோய் தான் அப்படின்னு சொன்னால் கட்டியோட சைஸை பொறுத்து சிகிச்சை முறைகள் வேறுபடும். ஸோ ஏர்லியராக வரக்கூடிய கேன்சர், ஏர்லி பிரெஸ்ட் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க அந்த மாதிரி இருக்க டைமில் பேஷண்ட்டோட வில்லிங்னஸ் பொறுத்து முழு மார்பகமும் நம்ம எடுக்க வேண்டியிருக்குமா, இல்லை மார்பகத்தில் வந்து கட்டி இருக்கிற பகுதியை மட்டும் எடுக்க வேண்டியிருக்குமா. ஸோ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு மருத்துவரும் கூட சேர்ந்து, அந்த யார் நோயாளியோ அவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணணும். அதாவது கட்டி மார்பகத்தில் மட்டும்தான் இருக்குது, அது வேறு எங்கேயும் பரவன மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மார்பக புற்றுநோயில் அது ஒரு சென்டிமீட்டர் சைஸுக்கு அந்த கட்டி வளர்கிற டைம்லேயே அது பரவ ஆரம்பிச்சிடும். பயமான விஷயமே மார்பக புற்றுநோயில் அதுதான் பரவ ஆரம்பிக்கணும். முத முதல்ல அது பரவுகிற இடம் சாதாரணமாக சிம்பிளாக சொல்லணுன்னா பெண்களுக்கு வந்து அக்குள்குள்ளே போயிடும். ஸோ அது அந்த கேன்சர் அந்த இடத்துல இருந்து பரவுது அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டியோட சைஸு 2 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்குது, 3 சென்டிமீட்டர் தான் இருக்குது, அதை விட பெருசு இல்லை, அக்குள்குள்ளே மட்டும்தான் போயிருக்கு அப்படி சொன்னால் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம மார்பகத்தை முழுவதுமாக எடுக்காமல் சின்னதாக அந்த கட்டியோட ஆப்ரேஷனை மட்டும் கட்டியை சுற்றி இருக்கிற சதையோடு சேர்த்து எடுத்துகிட்டு மார்பகத்தில் அந்த அக்குள்குள்ளே ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துடலாம். ஆனால் அதே டைமில் மார்பக புற்றுநோய் மற்ற இடங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்போ இல்லை கட்டி பெருசாக இருக்குன்னு சொன்னாலே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முழு மார்பகத்தையும் முழுவதுமாக அகற்ற வேண்டிய நிலைமை. இதில் வந்து ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுல வந்து அந்த கட்டியில் மட்டும் நம்ம ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதில்ல, வேற எங்கேயுமா பரவிருக்குமா அப்படிங்கிறதுக்கு உண்டான டெஸ்ட்டுகளுமே அந்த பெண் கண்டிப்பாக அதை எல்லாமே நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு மார்பகத்துலேருந்து அது நுரையீரலுக்கு போகலாம், வயிற்று பக்கமாக வந்து ஈரலுக்கு போகலாம், அதுக்கப்புறம் பெண்களுக்கு யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய சினைப்பைக்கு பரவலாம், நிறைய இடங்களுக்கு அது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எலும்புக்கு பரவலாம். அப்போ வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் பரவி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அக்குள்குள்ளே பரவலை, வெறும் மார்பகத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஏர்லியராக இருக்கும், அது நம்ம ஈஸியாக இருக்கும். வெறுமனே அந்த மார்பகத்தில் உள்ள கட்டியை மட்டும் அகற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நம்ம பல பல விஷயங்கள் சேர்த்து தான் அதை நம்ம முடிவெடுப்போம். சப்போஸ் அப்படி இல்லை, பரவி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ட்ரீட்மெண்ட் வந்து நேரடியாக ஆப்ரேஷனாக இல்லாமல் மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கீமோதெரப்பி, சாதாரணமாக நம்ம காய்ச்சல் மாத்திரை அப்படி மாதிரி இல்லாமல் கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கேன்சர் செல்களே அழிக்கக்கூடிய தெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதை எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது கேன்சர் மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற சொல்கிறத பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து பல விதமான ட்ரீட்மெண்ட்கள் இதில் இருக்குது. அதாவது பலனா டிஃப்ரெண்ட்டு நான் சொல்ல வரல, அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும்.
0: ஓகே ஓகே. இப்போது இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னென்னா, அந்த மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா மார்பகத்தை முற்றிலும் அகற்றணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இயல்பான வாழ்க்கையை அடுத்து வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் பெண்களுக்கு இருக்கே, அது
1: அதாவது அந்த பயத்தை விட அவங்களுக்கு அந்த மார்பக புற்றுநோயினால் வரக்கூடிய பாதிக்கிற லேடிஸ்க்கு அந்த பயம் வர்றதில்லை மேடம், சாதாரணமாக அந்த பயம் வர்றதில்லை. அவங்களுக்கு திரும்பி வந்துடக்கூடாது, எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, ஒழுங்காக செஞ்சிடணும் ஃபுல்லாக, அப்படி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்களோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஒன்றும் அக்கறையாக அப்படி கேட்கறக்கூடிய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக பாதிக்கிறதில்ல. சொல்லணும்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பகம் எடுக்கிற டைமில் அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ சப்போர்ட்டிவாக, ரீசெண்டாக ஒருத்தவங்களுக்கு நான் அறுவை சிகிச்சை செய்கிற டைமில் அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து அவளை பார்க்குறதுக்கே சங்கடமாக இருக்குது அப்படின்னு, இது மாதிரி வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கவலையாகவே இருக்காது. வச்சுட்டு பாதி எடுத்துகிட்டு கொஞ்சம் இருக்குங்கிறப்ப அவங்களுக்கு அந்த பயம் அதிகமாக இருக்கிறது.
0: அப்போ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் சிகிச்சைக்கு பிறகுமே நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை வாழும்.
1: வெளிப்புற தோற்றத்திற்காக உண்டான அந்த மாற்றங்களுக்கெல்லாம் நிறைய வழிகள் வந்துருச்சு. இப்போ வெளியில் வந்த தோற்றம் தானே உங்களுக்கு ஒரு சங்கடம் வருது, பப்ளிக்கு வெளியில் நம்ம வெளியில் போகிற பக்கம் ஒரு மாற்றமும் தெரிய போகிறது, அதுக்கெல்லாம் மாற்று வழிகள் நிறைய இருக்கிறது.
0: அதனால் பெண்கள் வந்து தைரியமாக பயப்பட வேண்டாம்,
1: தேவையே இல்லை.
0: ரொம்ப கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இதற்காக தங்கிக்கிட்டு நம்ம வந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத சொல்லிட்டு. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வருமா?
1: வரும், பெண்களுக்கு வர்ற அளவுக்கு இன்சிடென்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு இன்சிடென்ஸ்னால் அந்த 1000 பெண்களுக்கு இவ்வளோ பேருக்கு வருதுன்னு ஒரு கணக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரும், ரொம்ப கம்மியாக சில பேருக்கு வரலாம். இதில் என்னன்னு சொன்னால், பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வந்து கொஞ்சம்

0: அந்த லேட் ஸ்டேஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு மார்பகம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாதனால ஹார்மோன் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தானே அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் சீக்கிரமாக பரவிடும், ஏர்லியராக அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். பெண்களுக்கு கூட அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது ட்ரீட்மெண்ட்டும் சரி கண்டுபிடிக்கிறதுமே அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆண்களுக்கு ஈஸியாக அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடும் வரும்.
1: இப்போது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் ஏதாவது இருக்குது?
0: ஹார்மோன் சேஞ்சஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் குழந்தை பேர் லேட் ஆகிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறது, அந்த மெச்சூரிட்டி செல் மெச்சூரிட்டி வர்றதுக்குடைய டைம் ஆகிறது, அதுக்கு பிறகு வந்து நிறைய ஹார்மோன்ஸ் எக்ஸ்ட்ராவாக சில பேர் குழந்தை வேணாங்கிறதுக்காக எடுக்கிறது, அதெல்லாம் சின்ன சின்ன கம்மியான பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுது. இருந்தாலும் மொத்தமாக கணக்கு பார்க்குற டைமில் இதெல்லாம் அடிஷ்னல் பாயிண்ட்டாக ஆட் ஆகிட்டே இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக வந்து ஆலோசனை கொடுத்துட்ருக்கிறீங்க. நேரில் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி மார்பக புற்றுநோய் அப்படின்ற இந்த தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்று ஆலோசனை கொடுத்துட்ருக்கிறாங்க மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள். டாக்டர், என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ மார்பகத்தில் கட்டி இருக்குது அப்படிங்கிறது புற்றுநோயோட அறிகுறி, புற்றுநோய் இருக்குதுன்னு
0: சொல்லலையே? இல்லை, கட்டி இல்லாமல்ங்கிறத விட மார்பகத்தில் கட்டி வந்தாலே புற்றுநோய்ங்கிறது தவறான கருத்து. மார்பகத்தில் கட்டி இருந்தாலே புற்றுநோய்ங்கிறதுலாம் கிடையாது. சின்ன பெண்களுக்கு 17 வயசு காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், ரொம்ப அப்படியே பதட்டமாக வருவாங்க, அவ்வளோ பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இருந்துருமோ ஏதாவதுனா அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ ஆக்சுவலாக சின்ன வயசில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய மாற்றத்தில் கட்டிகள் உருவாகிறதுக்கு உள்ளான வாய்ப்புகள் இருக்குது எல்லா ஏஜ்லேயுமே. அது சின்ன வயசுன்னு மட்டும் இல்லை, 40 வயசு 45 வயசில் கூட புற்றுநோய் இல்லாத கட்டிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம். வித்தியாசமாக என்ன தெரிஞ்சாலும் மருத்துவரை அடைகிட்டோம்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டுகள் மூலமாக நம்ம அது ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம்ங்கிறத நாங்கள் கண்டிப்பாக உறுதிப்படுத்தி சொல்லிடுவோம் நம்ம.
1: ஓகே, இப்போ நம்ம சுய பரிசோதனை செய்கிறதாகட்டும், இல்லை மார்பகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னா, இப்போ மாதவிடாய் காலங்களில் சிலருக்கு மார்பகம் கனத்து இருக்கும் அந்த மாதிரி வலி இருக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமாம்,
1: இந்த மாறுபாடுக்கும் புற்றுநோய் வந்திருக்கு அப்படிங்கிற மாறுபாடு
0: கண்டிப்பாக ரெண்டும்
1: பார்க்குறேன்.
0: அது ஈஸி தான், நீங்களே சொல்லிட்டீங்க, மாதவிடாய் வர டைமில் வரக்கூடிய மாற்றம். இது வந்து நம்ம சைக்ளிக்கல் மாஸ்டாலஜியான்னு சொல்லுவோம். ஒரு ஒரு மாதத்துலேயுமே மாதவிடாய்க்கு வருவதற்கு முன்னாடி, அதாவது ரெண்டாவது ஹாஃப் ஆஃப் த அந்த சைக்கிளில், அந்த ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸில் சில சமயத்தில் மார்பகம் கொஞ்சம் கனமாக வலிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெண்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அது மாதம் மாதம் எனக்கு தூரம் வர்றதுக்கு முன்னாடி இப்படி வந்துருமா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கனமாக ஒரு வலியோடு ஒரு பெண்கள் வர்றாங்கன்னு சொன்னால் அது மெஜாரிட்டி, கிட்டத்தட்ட 99% அது வந்து பயமானது கிடையாது. அது ஹார்மோன் சேஞ்சஸ்னால அதுக்கு நம்ம சில சில உணவு பழக்கங்களை மாற்றுங்க, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம பயப்படவே தேவையே கிடையாது. பட் எதுனாலும் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிடணும், அதுதான் அங்கே முக்கியம். அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கக்கூடிய விஷயத்தை லேட்டாகி வந்துடக்கூடாது.
1: நம்மளே இந்த ஒரு முடிவுக்கு வந்துடாமல் மருத்துவரோட ஆலோசனை
0: கண்டிப்பாக
1: நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது, இல்லைனா ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த புற்றுநோய் மார்பக புற்றுநோய் வர்றது காரணமாக இருக்கும்.
0: உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்னு பல காரணங்களில் அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவும் ஒன் ஆஃப் த காரணமாக வச்சுக்கலாம், அது மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. நமக்கு அதுவும் இல்லாமல் அந்த நிறைய பேர் வந்து மாதவிடாயில் நின்ற பிறகு கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால், நார்மலாக வரக்கூடிய யூட்ரஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சினைப்பையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ், அதுதான் நமக்கு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பீரியட்ஸ் வர்றதுக்கு முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் வந்து தூரம் நின்ற பிறகு, மாதவிடாய் நின்ற பிறகு அந்த அந்த சினைப்பையெல்லாம் சுருங்கி போயிடும், அது செயல் இல்லாமல் போயிடும். அந்த டைமில் வந்து இந்த ஒபீஸாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த ஃபேட் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸில் மார்பக புற்றுநோய் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் பர்சன்டேஜ் கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டே இருக்கும், அவ்வளோதான். பட் ஒபிஸாக இருக்கவங்க எல்லாத்துக்கும் வரும் அப்படி கிடையாது.
1: ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கருவுற்று இருக்கிறாங்க ஒரு தாய், அந்த குழந்தை பிறந்திருக்கிற சமயத்தில் வந்து அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா, இல்லை அவங்களுடைய புற்றுநோயோடைய அபாயம் குழந்தைக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: இல்லை, புற்றுநோயோட அபாயம் குழந்தைக்கு பாதிக்குங்கிறது கிடையாது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மார்பகத்துலேருந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாது. அந்த பக்கம்தானே பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, கட்டி இருக்கும். அந்த கட்டி வந்து அதை அந்த பகுதி கட்டி இருக்கிற பகுதியை வச்சு அவங்களால தாய்ப்பால் கொடுக்க முடியாது.
1: ஓகே, இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா நோய்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தவறான வதந்திகள் மித்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா?

0: அதே மாதிரி மார்பக புற்றுநோய் அப்படின்னா என்னென்ன தவறான விஷயங்கள் இருக்குது, நம்ம சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் அந்த மாதிரி பரவிட்டுருக்கு, எதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ நீங்கள் கேட்டதுலேயே வந்து மாதம் மாதம் வலி வருது, மாதவிடாய் டைமில் வரக்கூடிய வலி, அப்படி அந்த மாதிரி வலி இருந்துச்சுன்னா பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக பயம் இல்லை, மருத்துவரை அணுகி என்னன்னு கேட்டுக்கணும். ரெண்டாவது, எல்லா கட்டியும் மார்பகத்தில் வரக்கூடிய எல்லா கட்டியும் கண்டிப்பாக புற்றுநோய் கட்டி கிடையாது. அது பயந்துட்டு இருந்த சின்ன பிள்ளைங்கள்ல நான் சொல்கிறேன்ல, ஒரு காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க அந்த மாதிரி. ரெண்டாவது, காம்புலேருந்து வரக்கூடிய நீர், இந்த மாதம் மாதம் வரக்கூடிய மாதவிடாயில் வரக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்லேயே பெண்களுக்கு சில பேர்த்துக்கு மார்பகத்துலேருந்து லேசாக ஒரு நீர்க்கசிவு இருக்கும். அந்த நீர்க்கசிவு பயம் கிடையாது, ஆனால் காம்புலேருந்து நீர் வந்தாலே பயந்துட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை.
0: ஓகே, இப்போ வந்து நம்ம மார்பக புற்றுநோய் அப்படின்னு பேசும்போது பெண்களுக்கு நீங்கள் இந்த இப்போது இந்த டைமில் சொல்லிக்கிற விஷயம் என்ன, நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம பெண்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் பெண்களுக்கு?
1: முக்கியமான விஷயம் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நெருடலாக நிறைய பர்சன்டேஜ் சொல்லணும்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஏதாவது இருந்துருமோங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அப்படி சொல்லிடுவாங்களோ, கேன்சர்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயத்தில். ஸோ பயம் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் பரிசோதனை பண்ணுறீங்க, உங்களுக்கு கை வச்சு பார்க்குறீங்க, வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம்னா உங்கள் கூட இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருந்தால் அவங்களுக்கும் நிச்சயமாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களும் உங்களுக்காக வருத்தப்படுவாங்க. ஸோ சீக்கிரமே வந்துக்கலாம். இன்னொன்று வந்து இந்த உணவு பழக்கம், நீங்கள் நடுவில் ஆரம்பிச்சிங்க. உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள், ஜங்க் ஃபுட்டு, ஆயிலு, நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் அதை இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. உணவு பழக்கங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றணும். உணவு பழக்கத்துக்கும் ஒபிசிட்டிக்கும் கண்டிப்பாக காரணம் இருக்குது. இந்த தேவையில்லாத உணவுகள், நல்லது இல்லை உடல் நலத்துக்குன்னு தெரிஞ்சும் எடுக்கக்கூடிய உணவுகள், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக. இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டூ மச்சாக ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்குது. மன அழுத்தம்னு சொல்லணும்ல, மன அழுத்தம் டைரெக்டாக புற்றுநோய் வரும்னு சொல்ல முடியாது. அடிஷ்னல் பாயிண்ட்டாக அது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மன அழுத்தம் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் இருப்பாங்க, அவங்களுக்கு க்ளோஸ் காண்டாக்டில் போய் காமிச்சிட்டு அவங்ககிட்ட போய் காமிச்சோம்னா அவங்க அதுக்குள்ளே ஆலோசனை சொல்லி எந்த மருத்துவர்கிட்ட போனால் ஈஸியாக இருக்குங்கிறத கண்டிப்பாக அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது.
0: ரொம்ப அருமையாக எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர். நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, 5:33 ஒரு பாடல் கேட்கலாம். நீங்களும் உங்களுடைய மார்பக புற்றுநோய் பற்றிய சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஆலோசனை பெறலாம். நீங்கள் அழைக்கலாம் 04-625-1133 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு.

0: நேர்லி நேரம் மாலை 5:42 ஆயிட்டுருக்கு. நம்ம திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்று ஆலோசனை வழங்கிட்டுருக்கிறாங்க மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நேர் இணைப்பில் இருக்கிறாங்க, பேசிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். யார் பேசுகிறீங்கம்மா? யார் பேசுறீங்க? கேக்கல.
1: புஷ்பம் பேசுமா?
0: சாம்பவர் அடகரில இருந்து புஷ்பம். ஓகே, பேசுங்க. டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: சொல்லுங்கம்மா.
1: வணக்கம்மா.
2: சொல்லுங்கம்மா. வணக்கம்மா.
1: எனக்கும் அப்படி இருந்து ஆபரேஷன் பண்ணி நான் நல்லா இருக்கேன்.
2: ரொம்ப சந்தோஷமா, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆபரேஷன் பார்க்காம இருந்தேன். பிள்ளைகளும் ரொம்ப வருத்தப்பட்டது. அம்மா பாப்பாமா ஒன்று கேது வாங்குவாங்க கூப்பிட்டு நான் தான் பயந்து போய் போமருந்தேன். ஆனால் நான் போன இடத்துல எனக்கு நல்லா பார்த்தாங்கம்மா.
2: கண்டிப்பாக
1: நல்லா பார்த்து இப்போ நல்லா இருக்கேன். பார்த்து 2 வருஷம் ஆகுது.
2: ம், கண்டிப்பாக. அதாவது கேள்வி யாருமே கேட்கலன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு அருமையான ஒரு நேயர், நீங்கள் வந்து வாழும் ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன்.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னே பேசுனீங்களா மேடம்? அப்போ பேசணும்னு நினச்சேன்.
2: சரி சரி சரி சரி.
1: கவலைப்பட்டுக்கிறது
2: கவலையெல்லாம் பட வேண்டாம். இப்போ எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, அவ்வளோதான். நம்ம வந்து காமிக்க தான் வேணும். அடுத்து அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் கரெக்டான மருத்துவரை வந்து அணுகிறாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அவங்க கரெக்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஒன்று சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து நம்மகிட்ட காமிச்சு எடுத்து கட்டியிருக்குமா, இது சந்தேகமாக இருக்குது, இதுக்கு உண்டான டெஸ்ட்களை பண்ணிக்கோங்கன்னு சொன்ன பிறகு கூட அவங்க, நான் அந்த ஊர் கிளம்பி போறேன், கேரளா போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு
1: போயிட்டு.
2: சரி, இப்ப நல்லா இருக்கீங்களா? நீங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கீமோதெரபி எல்லாம் முடிஞ்சிருச்சு? அதுதான்மா. இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய குறைந்தபட்ச காலம் இப்ப ஒரு 6-8 கீமோ கொடுப்பாங்க. அதற்கு ஒரு ரஃபா ஒரு 6 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டைம் ஒரு 2 மாதம். அந்த ஒரு 8 மாத டைம் மட்டும்தான் இந்த கஷ்டம். அந்த மொத்தத்தில் நம்ம அந்த ஒரு 10 மாதங்களுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கண்டினியூஸாக எடுத்து முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்புறம் நம்ம நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கஷ்டப்பட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கஷ்டப்பட்டேன்னு யாரும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுல எங்களுக்கு இப்போ சிரிச்சு பேசிட்டு சந்தோஷம். 10 வருடம் 15 வருடம் பிறகு கூட ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து 10-15 வருடம் கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்னும் நல்லபடியாக சந்தோஷமாக ஃபேமிலியோட ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் செக்அப் கரெக்டாக வந்துடுவாங்க. வந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, கரெக்டாக ஃபாலோ அப் மட்டும் போயிருங்க. என்ன கரெக்டாக போய் காமிச்சிட்டே இருங்க. ரொம்ப சந்தோஷமா.
0: ஓகேம்மா, தொடர்ந்து நல்லா சிகிச்சை எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ பேசுனது எல்லா பெண்களுக்கும் ஒரு

0: ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். நன்றி மேம்.
1: 5 வயதாம்மா, நீங்க எத்தனை நாங்க ஆறுதலும் வேணும், ஒரு காவல் 30 வயசு 30 வயசு.
0: ஓகே, இப்போ நீங்கள் பேசுனது கேட்டப்புறம் எல்லா தொழில்களுக்குமே அந்த பயம்லாம் போயிருக்கும், நம்மளும் சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கும். நன்றி புஷ்பம்மா, நன்றி. சொன்ன மாதிரி டாக்டர் இவங்களே ஒரு பெரிய உதாரணம் இல்லையா, இல்லை சிகிச்சை எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் லைஃப் நம்ம நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து அவங்க பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர் என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ மார்பகத்தில் சுய பரிசோதனை செய்கிறோம், கட்டி மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், கட்டி இல்லாமையே மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு எது இருக்குதா?
2: வரலாம் தான் நான் சொல்லணும். அதாவது கட்டியாக வெளியில் வெளிப்படுவதற்கு முன்பே அதில் ஒரு சின்ன ஒரு ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம், சின்னதாக ஒரு மாற்றம் வந்து அது வந்து வெளியிலலாம் பரவி அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரேர் தான், பட் இருக்குது, அது மாதிரி இருக்க தான் செய்யுது. கட்டியாக வெளியில் தெரிவதற்கு முன்னாடியே அவங்க வேறு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு கால் வலின்னு சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை கீழே விழுந்துடுறாங்க, ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிற டைமில் எலும்பில் பாதிச்சிருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டைமில் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற டைம்லேயே டாக்டர் சொல்லிடுவாங்க, இது வந்து சாதாரணமாக உள்ள ஃப்ராக்சர் கிடையாது, இதில் வந்து புற்றுநோய் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதனால தான் இந்த எலும்பு பலவீனமாகி உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு மார்பகத்தை பரிசோதனை பண்ணி கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யுது. கட்டி இல்லாமலும் ரொம்ப ரேராக வரலாம்,
0: வர வாய்ப்பு இருக்கு இருக்கு. அதனால நம்ம எதுவுமே சின்ன மாற்றங்கள் இருந்தால் கூட நம்ம அதை சாதாரணமாக,
2: எந்த உடம்புல எந்த பகுதியில் மாற்றம் நார்மலாக இல்லாமல் என்ன செஞ்சாலும் மருத்துவர் என்ன பரிசோதனை பண்ணிக்கிறது. நம்ம மார்பக புற்றுநோய் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சின்ன பொண்ணு 13 வயசு பொண்ணு கால்வலி கால்வலின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்திருக்கு.
0: சரி,
2: அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் அவங்கள ஒரு நமக்கு லோக்கலில் நிறைய பேர் குவாக்ஸ் டாக்டர்ஸ் இல்லாதவங்க கிட்ட போய் எலும்பு மற்ற பிரச்சனைகளுக்கு போகிறாங்கள அந்த மாதிரி போய் காமிச்சு கடைசியில் அந்த பொண்ணுக்கு எலும்பில் ஒரு புற்றுநோய், சின்ன பொண்ணு தான். இந்த மாதிரிலாம் இருக்காங்க மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து அவங்களுக்கு எதுக்கு அப்படி ஒரு அதில் ஒரு வருத்தப்படுதாங்கன்னு எனக்கு தெரியல. அதற்கு பதிலாக இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்க அது என்னன்னு பரிசோதனையே பண்ணாமல் மாவு கட்டு போட்டு ஏதோ ஒன்று செஞ்சு கடைசியில் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த காலில் உள்ள எலும்பில் உள்ள புற்றுநோய் வந்து பல இடங்களுக்கு பரவி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குற டைமில் கேட்குற டைமில் ரொம்ப நமக்கு மனசு வலிக்கும், என்னடா இப்படி இருக்காங்க, ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருந்தால் இதை எளியராகவே கண்டுபிடிச்சிருக்கலாமே சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும்.
0: ஓகே, இப்போவுமே நமக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கலாம். அப்புறம் டாக்டர், இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறதே வந்து சில நோய்களுக்கோ இல்லை சில டிஸார்டர்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட நாளோ அல்லது ஒரு வாரமோ அதை வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக அனுசரிப்போம். ஆனால் இந்த மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே வந்து ஒரு விழிப்புணர்வு மாதமாக இருக்கு,
2: மாதமுமே மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு. இதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேள்விமா, இதில் என்ன விஷயம்னு சொன்னால் உலக அளவில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயிலேயே மார்பக புற்றுநோய் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது. அதிகமான அளவு பெண்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோய் மார்பக புற்றுநோய் தான், இந்தியாவிலையும் அப்படி தான், உலக அளவுலேயும் அப்படி தான். ஸோ ரொம்ப அதிகமாக வருது. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு வந்து ஏர்லியராக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பெண்கள் பரிசோதனை பண்ணிக்கிறாங்க, அந்த இன்சிடென்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ மார்பக புற்றுநோய் தான் நம்பர் ஒன்னாக ஏறி இருக்கு. ஸோ இந்த விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து இப்போ இந்த அம்மா சொன்னாங்கல்ல நான் கூட முதல்ல பயந்தேன், இந்த மாதிரி வந்து ஒரு பயம் அதனால் காமிக்காமல் லேட் ஆகி மார்பக புற்றுநோய் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டியாக வர டைம்லேயே அது வந்து கொஞ்சம் பல இடங்களுக்கு பரவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் ஏர்லியராக வந்தால் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக முடியும். அந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு இன்னுமே இல்லை அப்படிங்கிற வருத்தமான விஷயத்துக்காக தான் முழு மாதமும் வச்சுருக்காங்க. மார்பக புற்றுநோயை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு சந்தேகம் என்ன வந்தாலும் மருத்துவரை போய் அணுகணும், ஆலோசனை பெறணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு முழு மாதமும் விழிப்புணர்வு மாதமாக வச்சுருக்காங்க.
0: கண்டிப்பாக அந்த மாதம் முழுவதும் விழிப்புணர்வு அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது
2: அது வந்து புரியணும்,
0: விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது நேர்கள் புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து உணவு பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் இல்லையா. இப்போ இந்த மார்பக புற்றுநோய்க்கு மார்பக ஆரோக்கியத்துக்கு புற்றுநோயை விட்டுலாம் மார்பகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவே இல்லை மார்பக ஆரோக்கியத்துக்காக எந்த மாதிரி உணவு
2: ஃபுட்ஸ் எதுவும் இருக்காங்க? ஆக்சுவலாக ஸ்பெஷலான ஃபுட்ஸ் எதுவும் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஜென்ரலாகவே எந்த இடத்துலையுமே இப்போ கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய செல்களில் வந்து ஒரு மாற்றம் வருது இல்லை, ஏன் கேன்சர் வருது, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்களில் சில மாற்றங்கள் வருது, அந்த மாற்றத்தினால தான் அது வந்து கேன்சராக மாறுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், பெண்கள் இல்லை ஆண்கள் யாருனாலுமே அந்த மாதிரி உணவு பழக்கங்களை வந்து நம்ம ஜென்ரலாகவே பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க.

0: கீரை சாப்பிட்டுக்கோங்க, காய்கறி சாப்பிட்டுக்கோங்கன்னு ஜென்ரலாக சொல்கிறது தான். ஸ்பெஷல் அட்வைஸ்ன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. சின்ன வயதுலேருந்தே ஸ்கூலுக்கு போகிற டைம்லேயே பிள்ளைங்களுக்கு பாக்ஸில் ஒரு தக்காளி சோறு, ஒரு லெமன் சோறுன்னு கட்டி கொடுத்து அனுப்புவாங்க லேடிஸ். காயே சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. ஸோ அந்த காய்கறி சாப்பிட்ற பழக்கம், ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து முட்டை. அந்த எக்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, காய்கறி கீரையெல்லாம் நிறைய கேர்ள்ஸ் சின்ன பிள்ளைங்க வர்றாங்களோ அவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உணவு பழக்கங்கள், ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கொண்டுட்டு வந்தாலே, அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாலே போதும். ஸ்பெஷலான இதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு ஃபுட்டுன்னு ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை.
1: நமக்கு இயற்கையாகவே நம்ம நல்ல ஆரோக்கியமான
0: ஆரோக்கியமான உணவு ரொட்டீனாகவே எடுக்கணும் லைஃப்.
1: நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறேன்.
0: இப்போ நிறைய பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாகவே டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய் எல்லாம் வருது பார்த்தீங்களா. அப்போ இதுக்குமே எல்லாத்துக்குமே மொத்தமாக சொல்லணும்னா உணவு பழக்க வழக்கங்களை மாற்றினாலே நிறைய வியாதிகள் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், கேன்சர் உட்பட.
1: இப்போ உணவு பழக்கம் அப்படின்னு சொன்னீங்களே, வாழ்க்கை முறைகளிலே இப்போ வந்து உடற்பயிற்சி செய்கிறதாகட்டும், நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளையும் மாற்றம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது.
0: நடைப்பயிற்சி வந்து எல்லோரும் ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்த பிறகு, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்த பிறகு எல்லோரும் நடக்கிறாங்க. கம்பல்சரி ஆயிரும் உங்களுக்கு, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சாகணும்னு சொல்லிட்டு. பட் வீட்டில் இருக்கிற லேடிஸ் நிறைய பேர் வந்து, நான் காலையிலேருந்து நான் ராத்திரி வரைக்கும், அந்த காலத்தில் ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி உள்ள வேலைகள் இப்போ இல்லை. நிறைய விஷயங்கள் வேலையெல்லாம் நிறைய ஈஸியாக்கிட்டோம் நம்ம. அப்போ மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் நடக்கலாம், காலையில் உள்ள சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே யூடியூப் பார்க்குறாங்க, ஏகப்பட்ட லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க யூடியூப் பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருந்தாலும், சில உடல் சம்பந்தப்பட்ட, உணவு பழக்கம் சம்பந்தப்பட்ட நிறைய அறிவுறுத்தல்கள் வந்து நமக்கு கிடைக்க தான் செய்யுது. ஸோ அதில் ஒரு சின்னதாக விஷயம் சொல்லணும்னா, காலையில் இருந்துச்சு நடக்கிறது ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 9 மணிக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் வெயிலில் உடம்பில் நம்ம வெயில் படணும் மேலே. வெயிலே படுறதில்ல இன்வேரியபிளி யாருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு நடைப்பயிற்சி பண்ணலாம். அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் நான் கேன்சர் பிரஸ்ட்டுக்காக சொல்ல வரல, ஜென்ரலாக உள்ள ஹெல்த்தி ஃபுட்டு, ஹெல்த்தி வே ஆஃப் லிவிங்கில் எக்ஸசைஸ்லாம், ஒரு எக்ஸசைஸ் இல்லையே நமக்கு வீட்டில், எக்ஸசைஸே இல்லையே, அதனால் நம்ம ஏதாவது ஒரு வகையில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது நிச்சயமாக நல்லது,
1: ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வந்து மார்பக புற்றுநோய் அப்படின்லாம் பேசும்போது நிறைய இந்த மசாஜ் பண்ணிக்கிறது, இல்லை இப்போ யோகாலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது
0: இந்த யோகா வந்து பண்ணுறது, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு செல்லில் வரக்கூடிய மாற்றங்களை வந்து அது புதுப்பிச்சு நல்ல ஆக்சிஜனேஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபுட்டுன்னு சொல்கிறப்பயுமே நல்ல ஆக்சிஜனேஷன் கொடுக்குற மாதிரி நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது எடுக்கிறாங்க. சில பேர்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வர டைமில், நீங்கள் அப்போ சொன்னீங்க நான் 2 வருஷமாக அப்பப்போ அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த விதைகள், அது மாதிரி விதை இல்லாத பழங்கள்லாம் நிறைய வந்துருச்சு, விதையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பூசணி விதை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் சில பேருக்கெல்லாம் அவேர்னஸ் வந்துருச்சு, அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம உணவு பழக்கத்தில் அதை மாற்றிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழவும் முடியாது, இப்போ எல்லாத்துலேயும் நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. ஆரோக்கியமான உணவு பழக்கம், இந்த மூச்சு பயிற்சி, யோகா, டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து நல்ல ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய.
1: நிகழ்ச்சியில் நேர் இணைப்பில் வராங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: நிஷா பேசுறேன், பாளையங்கோட்டல இருந்து.
1: சொல்லுங்க நிஷா, கேளுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க.
0: சொல்லுங்கம்மா.
2: மேம் குட் ஈவினிங். மேம்
0: குட் ஈவினிங்மா, சொல்லுங்க.
2: மேம் நீங்க சொன்ன மாதிரி தான் மேம், நான் ரொம்ப ஏதாவது ஒரு பெயின் இருந்தாலும் ரொம்ப பயப்படுவேன்
0: மேம். சரி,
2: அது கொஞ்ச நாள் முன்னகிட்ட நீங்க சொன்ன மாதிரி இருகுல பெரியதால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன்.
0: சரி,
2: அப்போ ஒரு மார்பகம் பெருசா இருக்கும், அப்போ இதனால அது இருக்கும் ரொம்ப பயந்தேன்.
0: சரி சரி சரி,
2: டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு பயம் இருக்கனால நம்ம வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க.
0: சரி சரி,
2: ஸ்கேன் பார்த்தலாம் நார்மலா ஆயிட்டு.
0: ஓகே ஓகே,
2: அந்த நார்மல்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலீஃபா இருந்துச்சு.
0: அதான் வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன சந்தேகம் வர டைம்ல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவர் அணுகிற டைம்ல அவங்க உங்களுக்கு ஒன்னும் இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றாங்கல்ல, அது பயங்கரமா ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும், நம்ம நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் சொல்லிட்டு. அது வந்து அதனால ஒரு சின்ன சந்தேகம், சின்ன ஒரு நமக்கு வித்தியாசமா இருக்கேன்னு சொன்னாலே கண்டிப்பாக மருத்துவரை போய் அணுகி ஆலோசனை பெறணும்.
2: அது மாதிரி மேம் எங்க ஏச வீட்டுல ஒரு அம்மாவுக்கு வந்து மார்பக புற்றுநோய் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்.
0: சரி சரி,
2: அது அவங்களுக்கு அதுவாங்கிறது தெரியல.
0: ஓகே,
2: அவங்க கிட்ட அவங்க எங்ககிட்ட கூ சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டே இருந்தாங்க.

0: சரி
1: அப்ப நான் நீங்க இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, செக்அப் பண்ண மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்லி போ சொன்னேன்.
0: சரி சரி
1: அவங்க வந்து அவங்களுக்கும் நல்லவேளை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால சிசரின் பண்ணி எடுத்துட்டாங்க, இப்போ அவங்க நல்லா இருக்காங்க.
0: அவ்வளவுதான், அது சந்தேகம் வரும்போதே போயிடணும், சந்தேகம் கண்டிப்பா வரும்.
1: வந்து இது சாதாரண ஒரு புண்ணுதான்,
0: சின்ன விஷயமா இருக்கிறப்ப போயிட்டோம்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் அதனால கஷ்டப்பட மாட்டாங்களா? இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து எவ்வளோ மனதளவில் பாதிக்கப்படுவாங்க. அப்போ எல்லாருக்கும் அது ஈஸியாக இருக்கும், சரி நம்ம அம்மா, நம்ம ஒய்ஃபு, நம்ம பொண்ணு, நம்ம அக்கா அப்படிங்கிறவங்க ஈஸியாக நல்லா ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏழையராக போய் கன்சல்ட் பண்ணி சீக்கிரமாக நல்லபடியான ஒரு வைத்தியம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அது நல்லது தான்.
2: நன்றி நன்றி பிஸ்மிமா, நன்றி
0: நிஷா.
2: நிஷா இறைவன நேர் நிஷா நம்மகிட்ட பேசினாங்க, அவங்களுமே வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நிகழ்ச்சி நிறைவாக நம்ம தோழிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
0: இந்த பொண்ணு சொன்னாங்கல்ல, நிஷா சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி தான், என்ன மாதிரி சந்தேகம் இருந்தாலும் பயம் இருக்கவே வேண்டாம். பயந்துட்டே இருக்கிறதுனால அதுக்கு தீர்வு என்ன? தீர்வு கிடையாது. நம்ம பயமாக இருக்குது போயிடணும், போய் ஹாஸ்பிட்டலில் போய், ஒவ்வொருத்தருக்குமே ஃபேமிலி ஃபிசிஷியன் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, போய் கன்சல்ட் பண்ணிட்டோம்னா தேவைன்னா அவங்க அடுத்த டாக்டர்கிட்ட அனுப்ப போகிறாங்க, இல்லைங்க ஒன்றும் இல்லைங்கன்னு அவங்களே நமக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துடலாம். அதனால் எனக்கு என்ன அட்வைஸ் சொல்லணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக சின்ன சந்தேகம் எது இருந்தாலும் மருத்துவரை அணுகுங்கள். உங்களுக்கு சந்தேகம் தீர்வு கிடச்சிரும், உங்களுக்கு நீங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம். நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நமக்கு சொல்கிறாங்கல்ல, அது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா போகிறோம், ஒரு செக்அப் மட்டும் வந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, ஹாப்பியாக இருக்கும் நமக்கு.
2: ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கி நம்ம ஆலோசனை நேரத்துக்கு நம்ம நிலையத்திற்கு வந்து மார்பக புற்றுநோய் பற்றிய நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அழகாக ஆலோசனை சொன்னீங்க, ரொம்பவே எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி டாக்டர்,
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி நேர்களை, இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நமக்கு ஆலோசனை வழங்கினாங்க மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து அர்மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அழைத்து பேசிய எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் மீரா.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள்

காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடுகிறார். மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தாடிபத்தி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையுடன் இருப்பதுதான்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வரும், சோதனை எவ்வளவு பெரிதானாலும் கண்டிப்பாக தீர்வு வரும்.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நம்பிக்கை கொண்ட மனம் தோல்வியை பார்க்காது, அது அடுத்த வாய்ப்பை மட்டுமே பார்க்கும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு எஃப்எம் ரெயின்போ 102.6. காத்திருக்கும் நேரம் வீணானதல்ல, அது நம்மை பக்குவப்படுத்தும் காலம்.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நேரம் 6:30.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் 6:30. நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதல் செய்தி என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் பார்வையற்றோருக்கான உதவி வரவேற்பாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதற்கான தகுதியை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிக்கான தேசிய அடையாள அட்டை நகல், அதாவது முழுமையாக பார்வையற்றோர் 100%, அவர்களுடைய பார்வை திறன் வந்து 100% இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு தான் இதில் வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 40 வயதிற்கு உட்பட்டவராக இருக்கணும், நாற்காலி உயர் பின்ன தெரிஞ்சவங்களாக இருக்கணும்.

மற்றும் குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அட்டை நகல் இதோட 16/10/2026 அன்னைக்கு சாயந்தரம் 5:45 மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் திருநெல்வேலியில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் பார்வையற்றோருக்கான உதவி வரவேற்பாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்களை பற்றின செய்தி தான் இது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இடம் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் திருநெல்வேலி. இந்த செய்தியோட இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனோட குரல்ல பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க சேவை செய்திகள். சேவை செய்திகளில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது 9/10/2026 அன்னைக்கு நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து 9/10/2026 முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி கோட்டாட்சித்தலைவர் அவரோட தலைமையில் திருநெல்வேலி கோட்டாட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்களை வைத்து நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்தில் திருநெல்வேலி கோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் தவறாது கலந்து கொள்ளுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். கூட்டம் நடைபெறக்கூடிய நாள் 9/10/2026 நேரம் முற்பகல் 11 மணி. இடம் திருநெல்வேலி கோட்டாட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கு. இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. சேவை செய்திகளில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்ட மற்றும் பெயர் சேர்க்கக்கூடிய தகுதியுள்ள இளைஞர்கள் தங்களது பெயரை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலுமே சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறதுனால இது குறித்து சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களால் சிறப்பு முகாம்கள் என்னென்னக்கு நடத்தப்படுதுங்கிற அட்டவணை வெகு சீக்கிரமாக வெளியிடப்பட இருக்கு. அந்த அட்டவணை வெளியிடப்பட்ட நாள்லேருந்து நீங்கள் பதிவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதனால் யார் பேர்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விடுபட்டிருக்கோ வாக்காளர் பட்டியலில், இல்லை தகுதி வாய்ந்த நபர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய அந்த அட்டவணை கொடுக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் போய் பதிவு செஞ்சுக்கலாம். சிறப்பு முகாம்கள் எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான தேதிகள் வெகு விரைவில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை தூத்துக்குடி மாவட்ட வாக்காளர்கள் பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வர காத்திருக்கு. ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாசோட குரலில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க சேவை செய்திகள் நிகழ்ச்சி. நேரம் 6:50. சேவை செய்திகளில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, டேராடூனில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரியில் ஜூலை 2027 பருவத்திற்கான மாணவர்கள் சேர்க்கைக்கான தகுதி தேர்வுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. RAMC அப்படிங்கிற இணையதளத்தில் RAMC.edu.in அப்படிங்கிற வெப்சைட் முகவரியில் உங்களுக்கு அந்த சேர்க்கைக்கான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் அதிக தகவல்களுக்கு exams.nta.nic.in/RIMCEE அப்படிங்கிற இணையதளத்திலையும் மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அதோட சூப்பரான பாடல் வர காத்திருக்கு காக்க காக்க திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6-இல். நேர்களை இனி கேட்கலாம் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு நேர்வு பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது.

அது மணக்கும் மலர்களில் மறைந்த மொழி, இலக்கியத்தில் மலர்களின் குறியீடுகள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேரிருப்ப பாடல்கள். இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் ஸ்வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் முறை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழை அமுதை உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள், 7:45 இன்றைய தினம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் முறை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு எந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்க வேண்டும், 12:00 மனம் விரும்புவதை நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, முற்பகல் 11:02 மணித்திருநாடு, 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது மேகாலயாவின் வாழும் வேர்பாலங்கள் குறித்து, 12:10 சிநேகிதியே முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்கள், 1 மணிக்கு நலம் தானா காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் கணபதி அவர்கள், 1:05 நலம் தானா காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குவோர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள், தொடர்ந்து சிறுபூனை காளியின் மருத்துவ பயன்கள், 2:00 அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:00 பொதியை தும்பி, 5:02 படமும் பாடலும், 1962 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம், மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல். நாளை 8:05 குக்கு, 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல், நாளைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது சிறுபானாற்று படையில் தாவரங்கள், 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியாக நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6, உங்கள் அன்பின் அலைவரிசை. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

அறிவியலின் அற்புதங்களை அழகாக சொல்லித்தரும் இது அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. இன்றைய அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது மனித மூளையின் அறியாத பக்கங்களை. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வர காத்திருக்கு கந்தசாமி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் மூளையை பற்றின, மனித மூளையை பற்றின தெரியாத சில தகவல்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு பேர் அண்டத்தையே மிஞ்சக்கூடிய ஒரு நரம்பு வலைப்பின்னல் நம்ம மூளையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த தகவல். நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த மூளையினுடைய மொத்த எடையே 1.5 கிலோ தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு செல்களோட எண்ணிக்கை மட்டும் சுமார் 8600 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூரான்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தொடர்பு கொள்ளும்போது ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான இணைப்புகளை உருவாக்குதான். ஒரு சராசரி மனித மூளையில் இருக்கக்கூடிய இந்த இணைப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நமது பால்வெளி மண்டலம் சொல்கிறோம் இல்லையா, மில்கி வே கேலக்ஸி, அதில் இருக்கக்கூடிய மொத்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை விடவும் பல மடங்கு அதிகமாக. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனோட தலையிலையும் ஒரு குட்டி பிரபஞ்சமே இயங்கிட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது அந்நியன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி.

நேரம் 7:16 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. மனித மூளையின் அற்புதங்கள் அப்படின்னா பேசிட்டுருக்குறோம் இல்லையா. நம்ம மனித மூளையால் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம முழிச்சிட்ருக்கக்கூடிய விழித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே நமது மூளை அப்படிங்கிறது சுறுசுறுப்பாக தான் இயங்குது. இந்த இயக்கத்தின் போது நரம்பு செல்களில்

சோடியம் பொட்டாசியம் அயனிகளோட பரிமாற்றம் ஏற்படுறதுனால மிகச்சிறிய அளவிலான ஒரு மின்சாரம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த அளவு வாட்ஸ் கணக்கில் சொன்னோம் அப்படின்னா 12 இருந்து 25 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்ஸை வச்சு, அதாவது இந்த ஆற்றலை கொண்டு, மின்சார ஆற்றலை கொண்டு ஒரு சிறிய எல்இடி மின் விளக்கை நம்மளால் எரிய வைக்க முடியுமா? அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சிந்திக்கக்கூடிய, நாம் நினைக்கக்கூடிய, எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உண்மையிலேயே ஒரு சிறு மின் தூண்டல்களுடைய வழி வெளிப்படக்கூடிய ஒரு அதிசயமான உணர்வு தான் அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புடைய முழு செயல்பாடுமே இந்த மின்சார தூண்டுதல் மூலமாக தான் நடைபெறுது. மூளையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6. இப்போ பாடல் வருது, பாம்பே திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

மூளையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6. இப்போ பாடல் வருது, பாம்பே திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இரவு 7:22 இணைஞ்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. மனித மூளையோட அற்புதங்கள் இதை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா. மூளையோட எடை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா நம்ம இதயம் ரத்தத்தை உந்தி தள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் சத்துக்களில் 20% இந்த ஒரே ஒரு உறுப்பு மட்டும் எடுத்துக்கொள்ளுதான். சொல்லப்போனால் மனித உடலோட மொத்த எடையில் மூளையினுடைய பங்கு அப்படிங்கிறது வெறும் 2% தான். ஆனால் அது இதயம் ரத்தத்தை உந்தி தள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் சத்துக்களில் 20% எடுக்குதான் இந்த ஒரே மூளை மட்டும். அதனால் நம்ம அமைதியாக உட்கார்ந்து சிந்திச்சிட்ருக்கும்போது கூட மூளை தனது ஆற்றல் பயன்பாட்டை குறைக்கிறதில்ல. உடலோட மொத்த ஆற்றல் மையமாக விளங்கக்கூடிய இதயம் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை ஒரு நொடி கூட தடையின்றி வழங்கிட்டே இருக்கான். இதயத்துக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதுனால அது ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மூளை கேட்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் தனது இரத்தத்தின் மூலமாக ஊந்தி தள்ளுது. இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. பாடல் குரு திரைப்படத்துல இருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:31. கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. மனித மூளையின் அற்புதங்கள் அப்படின்னு தான் இன்றைக்கி மூளையை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். புல்லட் ரயிலில் கூட மிஞ்சக்கூடிய நரம்பு சமிக்கை வேகம் வந்து மூளைக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சூடான பாத்திரத்தை தொட்ட உடனேயே அடுத்த கணமே கையை பின்னுக்கிழுக்கிறோம் இல்லையா, இந்த வினாடி நேர எதிர்வினைக்கு காரணம் மூளையினுடைய அதிவேக தகவல் பரிமாற்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளையிலிருந்து உடலோட பிற பகுதிகளுக்கு, உடலிலிருந்து மூளை நரம்புகளுக்கு, உடம்புலேருந்து மூளைக்கும் நரம்புகள் வழியாக தகவல்கள் வந்து மணிக்கு சுமார் 435 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குதான். இது ஜப்பானில் இருக்கக்கூடிய அதிவேக புல்லட் ரயிலினுடைய வேகத்தை விடவும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்னல் வேக இயக்கம் தான் விபத்துகள்லேருந்தும் ஆபத்துகள்லேருந்தும் நம்ம தற்காத்துக்கொள்ள உதவுது. மூளையை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கும் போது நம்ம மூளையே சூடாகிற அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ சூப்பரான பாடல் வருது ரோமியோ திரைப்படத்திலிருந்து, மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

நேரம் 7:38 கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. மனித மொழியினுடைய அற்புதங்கள் குறித்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில். தங்கப்பதக்கம் படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, என்ன டைலாக்னா, நமக்கு ஒரு சோதனைனா தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம், ஆனால் தெய்வத்துக்கே ஒரு சோதனை வந்துச்சுன்னா. அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல எங்கே அடிபட்டாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலி அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வை மூளைக்கு எடுத்து சென்று அந்த மூளையை அலர்ட் பண்ணி நமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல வைக்கும். இது எல்லாமே மிக சில நொடிகள், சில நொடிகள் இல்லை, நொடிகளுக்கும் நொடிகள் அந்த நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் இந்த உடம்போட அனைத்து வழிகளையும் கண்டறியக்கூடிய இந்த மூளையினுடைய திசுக்களுக்கு பெயின் ரிசிப்டார்ஸே கிடையாதான், அதாவது வலி ஏற்பிகளே கிடையாதான், வலியே தெரியாதான். அந்த லெவலில் மூளையை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்களுக்கு அந்த வலி தெரியாத ஒரு சூழலில் இருக்குது. அதுதான் சொன்னேன், தெய்வத்துக்கே ஒரு சோதனை என்ன அப்படின்னு. மூளையை சுற்றி இருக்கக்கூடிய சவ்வுகளில் மட்டும்தான் நரம்பு இருக்குது. இதனால தான் மருத்துவ உலகில் அவக்ரேனியோடமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையின் போது பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுக்காமலேயே பேஷண்ட்டை பேசக்கூடிய நிலையிலேயே வச்சு மூளை அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்களால் முடியுதான். மூளையை பற்றின இன்னும் வினோத தகவல்கள் இன்னும் காத்திருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இப்போ பாடல் வருது, என் சுவாச காற்றே, திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள்.

நேரம் 7:46 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோடு. மனித மூளையின் அற்புதங்கள். மூளை பற்றி தான் நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்து தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே 128 GB 1 TB அப்படின்னு குறிப்பிட்ட சேமிப்பு எல்லை உண்டு. அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபைல்ஸையோ டாக்குமெண்ட்ஸையோ அதில் சேவ் பண்ணி வைக்க முடியும். ஆனால் மனித மூளையினுடைய அந்த நினைவக சேமிப்பு திறன் அப்படிங்கிறது அளவிட முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பியல் வல்லுநர்களுடைய கணிப்பு படி மூளையினுடைய சேமிப்பு திறன் அப்படிங்கிறது ஏறக்குறைய 2.5 BB. 2.5 BB அப்படின்னா எவ்வளோ தெரியுமா? 25 லட்சம் GB. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 300 வருஷம் இடைவிடாமல் ஓடக்கூடிய HD வீடியோ இருக்கு இல்லையா, அதை சேமித்து வைப்பதற்கு சமம் அப்படிங்கிறது தான் இந்த 25 லட்சம் GB. மூளையினுடைய

சேமிப்பு திறன் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 2.5 பீட்டா பைட்ஸ். நம்ம வாழ்நாளில் இறுதி வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களும் நினைவுகளும் இங்கே பத்திரமாக சேமிக்கப்படுதான். அதனால் இந்த மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மூளையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இவ்வளோ முக்கியமானது, இவ்வளோ காத்திரமானதாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சேமிப்பு திறனை நல்லா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் நம்ம லைஃப்பில். ஸோ ஒவ்வொருத்தருடைய மூளையுமே இந்த அளவிற்கான திறன் கொண்டது. அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அதை சேமிப்பு அந்த சேமிப்பை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி. அதனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இந்த மூளையினுடைய செயல்திறனை நல்லா பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எதுவுமே மறக்காது. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வர காத்திருக்கு. காதலன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. மூளையினுடைய மறுபக்கத்தை தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருந்தோம். நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே மறுசீரமைத்து கொள்ளக்கூடிய நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபார திறன் மூளைக்கு இருக்குது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் பழுதாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது தானாக சரியாகாது, ஆனால் மனித மூளையில் தன்னையே சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அபார திறன் அதுக்கு இருக்குது. அது பேர் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு புதுசாக ஒரு மொழியையோ அல்லது இசையோ அல்லது ஒரு திறமையோ நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மூளையில் ஒரு புதிய நரம்பு பாதை உருவாகுதான். ஸோ ஒருவேளை மூளையினுடைய ஒரு பகுதி ஏதேனும் ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டால் கூட பயிற்சி மற்றும் முயற்சியின் மூலமாக மற்றொரு பகுதி அந்த வேலையை கற்றுக்கொண்டு செய்ய இயங்குவான். அதனால் வயசானால் கூட இந்த மூளையினுடைய இந்த அபார திறன், இந்த தகவமைப்பு திறன் மாறுறது இல்லையா. எவ்வளோ அற்புதமான மூளையை நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மூளையை நம்ம எந்த வகையில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த தகவலோட நிறைவான பாடல் வர காத்திருக்கு லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து. அதனால் நம்ம மூளையை இன்னும் உயிர் போட வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா புதுசு புதுசாக எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி புதுசாக படிங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போது மூளையினுடைய நரம்புகள் உத்வேகத்தோடு இயங்கும். நமக்கும் மூளையினுடைய பயன்பாட்டினால வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய லைஃப் போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ சூப்பரான பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டெக்காய்ச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் கே அத்வானியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். 25 ஆண்டுகள் தலைமை பொறுப்பை பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து திரு எல் கே அத்வானியை பிரதமர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு

பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களுக்கான குழு பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் இன்று பங்கேற்றார். சென்னையை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான பதக்கங்களையும் அவர் வழங்கினார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தமிழக அரசு அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசை போலவே தான் தமிழக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டினார். தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஒடிஷாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தமிழகம் கைப்பற்றியது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. இந்தியா உள்பட 42 நாடுகளைச் சேர்ந்த 144 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். 10 பதக்கங்களுக்கான போட்டிகள் 4 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் ஸ்ரேயஸ் ஐயர் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 13-21, 23-21 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லூ சியா ஹங்கை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரம். இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. நீங்கள் இந்த எண்ணுக்கு குரல் பதிவு அனுப்பலாம் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். என்ன திரைப்படம், என்ன பாடல், யாரெல்லாம் விரும்பி கேட்குறீங்க என்பதை மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்புங்க. அதே போல் குரல் பதிவு செஞ்சு அனுப்பும்போது இறைச்சல் இல்லாமல் தெளிவான பகுதியிலிருந்து என்ன திரைப்படம், என்ன பாடல், யார் எங்கிருந்து விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் பேரையும் ஊர் பேரையும் குறிப்பிட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா, சோலைசேரி வான்மதி, கீழச்சுரண்டை பிரம்மசக்தி செல்வராஜ், முத்துசெல்வன், காசி முருகன் இவங்களுக்காகத்தான். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். பாடல் இதோ காற்றலைகளில். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.6 உடன்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் கட்டபொம்ம நகர் பொன் ராணி சங்கர் அவங்களுக்காக தான். திருநெல்வேலி கட்டபொம்ம நகர் பொன் ராணி சங்கர் விரும்பி கேட்டக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீல மலர்கள். பாடல் இதோ காற்றலைகளில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு நேயர். அவங்க குரல் பதிவு மூலமாகவே என்ன பாடல், யார், எங்கேருந்துங்கிறத கேட்டலாமா?
1: அனைவருக்கும் இரவு வணக்கம். ஆலங்குளத்திலிருந்து வேல்முருகன் பேசுகிறேன். பூப்பறிக்க வருகிறோம் படத்திலிருந்து எட்டில் அழகு பதினெட்டில் அழகு இந்த பாடல் ஒளிபரப்புங்க. நன்றி.
0: ஆலங்குளம் வேல்முருகனுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் பாடல் வருது. பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

நிலை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேரம் 8:22 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கக்கூடிய அன்பான நேயர் பிரம்மதேசம், துர்கா, தங்கராணி இவங்களுக்காக பாடல் வருது. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் தோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

ஒலித்து சென்ற முதல் மரியாதை திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க பிரம்மதேசம், துர்கா, தங்கராணி. அவங்களோடு சேர்ந்து புதுக்குடி, திலீப், கமலேஷ் இவங்களுமே அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். பாடல் ஒலித்து சென்றது முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இருவரோட விருப்பத்தில். அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் மகிழம்புரத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பெரியசாமி. அவங்களுக்காக பாடல் வருது நாட்டாமை திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க ஆலங்குளத்திலிருந்து. ஆலங்குளம் சுரண்டையிலிருந்து ஆனந்தி. இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செந்தூரப்பாண்டி. அவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில்

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலில் விருப்பம் தெரிவித்து காத்திருக்கக்கூடிய அன்பான நேயர் ஜங்ஷன்லேருந்து வெண்ணிலா, அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மந்திர புன்னகை, பாடல் இதோ காற்றலைகளில்.

0: கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. மத்தியாலே 1197 ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுட்ருக்கீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க அன்பான நேயர். அவங்க குரல் பதிவு மூலமாகவே அவங்க விரும்பியிருக்கக்கூடிய பாடல் என்னங்கிறத கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: சிவகாசன் தேவிஷ்டி பேசுகிறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். எனக்கு பிதாமகன் படத்திலிருந்து இளங்காத்து வீசுது அந்த சாங். நன்றி, வணக்கம்.
0: அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் பாடல் வருது பிதாமகன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102 புள்ளி 6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுட்ருக்கீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கல்லணை நடராஜன், டவுன் கல்லணை நடராஜன், சித்ரா ராஜேஷ் சங்கர் இவங்களுக்காக பாடல் வருது தளபதி திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ கட்டளைகளில். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102 புள்ளி 6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவான பாடல் யாருக்காக அப்படின்னா, ஜார்க்கண்ட்லேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சிவா கோப், பிரேம் கோப், கபில் கோப், சிவனாஸ் கோப், சங்கீதா கோப், லிபி கோப், தீபாளி கோப், இவங்களுக்காக பாடல் வருது. ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை.
2: மேகம் கருக்க மின்னல் மின்ன கொட்டும் இசை மழையில் செவிகள் நனைய, இசை சாரலில் இதயம் குளிர்ந்திட, இசையாய் அழைக்கிறது எஃப்எம் ரெயின்போ. என்னடா இசை மழை பொழிய போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில்

நேர்கள் இதுவரை கேட்டது இடைவிடா இசைமழை. நேரம் 9:30.

தாமிரபரணியாம் தன்பொருணை நதிக்கரை காற்றிலும் பண்பாட்டு தூறலிலும் நனைந்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அமிழ்தினம் இனிய தமிழ் மொழியின் ஆழமான கவித்துவ செறிவையும் நம் முன்னோர்களின் பண்பாட்டு மேன்மையையும் உங்களின் இதய நரம்புகளில் தேனாக பாய்ச்ச காத்திருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? தமிழ் இலக்கியம் என்பது வெறும் சொற்களின் கோவை அன்று, மனித உணர்வுகளின் உன்னத கருவூலம். அந்த பேரிலக்கிய பரப்பில் வண்ண வண்ண இதழ்களால் உலகை வசீகரிக்கும் மலர்கள் வெறும் நறுமணத்தை மட்டும் சுமந்து வரவில்லை. அவை பண்டை தமிழர்களின் அகம் மற்றும் புற வாழ்வியலை சுமந்து வந்த உன்னதமான இலக்கிய குறியீடுகள். பூக்கள் சொற்களின்றி பேசும் மௌன மொழியை நமது தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு நயம்பட பதிவு செய்திருக்கின்றன என்பதை பருகும் ஓர் இனிமையான அரை மணி நேர பயணம்தான் மணக்கும் மலர்களில் மறைந்த மொழி, இலக்கியத்தில் மலர் குறியீடுகள். வாருங்கள், இதழ்களின் வழியே வழிந்தோடும் தமிழ்ச்சுவையை இன்று மனதார சுவைப்போம்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கியச்சார நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது மணக்கும் மலர்களில் மறைந்த மொழி, இலக்கியத்தில் மலர் குறியீடுகள். சங்க இலக்கிய கருவூலத்தை திறந்து பார்த்தால் தமிழனின் போர்க்கள வீரத்திற்கும் அகவாழ்வின் காதலுக்கும் மலர்களே முதன்மையான குறியீடுகளாக வீற்றிருக்கின்றன. புறநானூற்று போர்க்களத்தில் பகைவரின் ஆநிறைகளை கவரச் செல்லும் வீரர்கள் சிவந்த வெற்றி மலரை சூடி தம் நெஞ்சத்து வீரத்தை பறைசாற்றியிருக்கிறார்கள். அதே வேளையில் தற்காத்து போராடும் மன்னர்கள் காஞ்சி மலரை சூடி உலக நிலையாமையையும் அறப்போரையும் உணர்த்தினார்கள். போரின் கொடூரத்திற்கு மத்தியிலும் மலர்கள் தமிழரின் மரக்கருணை குறியீடாகவும் வீரத்தின் அடையாளமாகவும் மலர்ந்தன. மறுபுறம் அகநானூற்றின் கார்கால பின்னணியில் பூத்துக்குலுங்கும் முல்லை மலர் கடமைக்காக பிரிந்து சென்ற தலைவனின் வரவுக்காக இல்லறத்தில் காத்து கிடக்கும் தலைவியின் கற்பு நெறியையும் அசைக்க முடியாத அன்பின் பொறுமையையும் எழிலுற படம் பிடிக்கிறது. குறிஞ்சி முதல் நெய்தல் வரை தினைதோறும் மலர்ந்த இந்த மலர்கள் பண்டை தமிழரின் அகப்புற வாழ்வை நெறிப்படுத்திய வழிகாட்டிகளாகவே திகழ்ந்தன என்றால் அது மிகையல்ல.

நேரம் 9:41 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இலக்கிய சேனல் நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். வள்ளுவத்தின் பேரறத்தில் மலர்கள் உணர்வுகளின் மென்மைக்கு அரிய அளவுகோலாக மாறியிருக்கின்றன. பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் அனிச்சம் மலரை அள்ளி வந்து மனித மனத்தின் நுட்பமான உணர்வுக்கு குறியீடாக்குகிறார். மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குரல் வழியே முகமலர்ச்சியற்ற ஒரு சிறு பார்வை கூட விருந்தினரின் மனதை எப்படி வாடச் செய்யும் என்பதை தொட்டவுடனே கருகிவிடும் அனிச்சமலரின் மென்மையோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். 50 காப்பியங்களில் தலைசிறந்த சிலப்பதிகாரத்திலோ மாதவி மலர் புகார் நகரின் எழிலுக்கும், சிலம்பின் கதையோட்டத்தில் மாதவி எனும் நாட்டிய தாரகியின் பேரழகிற்கும் குறியீடாகிறது. மேலும் இளங்கோவடிகள் இந்திரவிழாவின் கோலாகலத்தையும் கோவலன் கண்ணகி வாழ்வின் திருப்பங்களையும் இயற்கை மலர்களின் வண்ணங்களோடு இணைத்து காப்பியச்சரிவோடு படைத்தளித்துள்ளார். இன்னும் தெரிந்து கொள்வோம் மணக்கும் மலர்களில் மறைந்த மொழியை.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இலக்கிய சேனல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மணக்கும் மலர்களில் மறைந்த மொழி, தமிழ் இலக்கியத்தில் மலர் குறியீடுகள், இந்த தலைப்பில்தான் இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கிறது.

கம்பநாடனின் கவிதை சாகரத்திலோ மலர்கள் தெய்வீக குறியீடுகளாக அறிய நெய்கின்றன. கம்ப ராமாயணத்தில் தாமரை மலர் வெறும் நீரில் மலரும் பூவல்ல, அது அறத்தின், கற்பின், அருளின் மறுவடிவம். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்ற காவிய தருணத்தில் ராமனின் தாமரை கண்களும் சீதையின் மலர் போன்ற அழகும் ஒன்றோடொன்று சங்கமிக்கின்றன.

சேற்றில் முளைத்தாலும் தன் தூய்மையை சிறிதும் இழக்காத தாமரை அசோகவனத்து சிறையிலும் இராவணனின் சிறை பிடியிலும் தன் கற்பின் தூய்மையை நெஞ்சுறுதியோடு காத்த சீதா பிராட்டிக்கு உன்னதமான ஓமையாகிறது. ராமனின் செந்தாமரை கண்ணும் சீதையின் மனத்தூய்மையும் கம்பனின் சொல்வளத்தில் தெய்வீக குறியீடாய் பரிணமித்து காப்பியத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஆன்மீக நறுமணத்தை பரப்புகின்றன.

தொல்காப்பியம் தொடங்கி கம்பராமாயணம் வரை தமிழ் இலக்கிய பரப்பில் மலர்கள் வெறும் அழகியல் அலங்காரமாக மட்டுமன்றி மனித வாழ்வின் தத்துவங்களை, அறநெறிகளை, உணர்வுகளின் ஆழத்தை கடத்தும் ஒப்பற்ற குறியீடுகளாகவே திகழ்ந்திருக்கின்றன. பூவின் இதழ்கள் காலப்போக்கில் உதிர்ந்து போகலாம், ஆனால் தமிழ் சான்றோர்கள் தம் கவிதைகளில் சூட்டிய அந்த இலக்கிய மலர்களின் நறுமணம் எக்காலத்துக்கும் உதிர்வதில்லை. சொற்கள் தோற்கும் இடத்தில் தன் இதழ்களால் பேசிய மலர்களின் வழியே நம் முன்னோர்களின் வாழ்வியல் மேன்மையையும் வீரத்தையும் உணர்ந்திருப்பீர்கள். அரை மணி நேர வானொலி பயணத்தில் மலர்களின் இலக்கிய குறியீடுகளை பற்றி சிந்தித்தோம். பூக்களின் பூபாலத்தை கேட்ட நெஞ்சங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சுவையான இலக்கிய தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள், தமிழை சுவைத்து கொண்டிருங்கள்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இதமான வேளையில் இசைக்கும் ராகம் இது. நேர்களின் விருப்பம் காற்றலைகளில் கலந்துறவாடும் நேரம் இது. தொலைபேசி வழி விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம். இந்த எண்களில் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: உடையாம்புலி
0: பழனி. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்கறீங்க சார்?
1: சார், எனக்கு சகலாலா வல்லவன் பாட்டு வந்து நிலா காய் நேரம்
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார், நன்றி.

0: நேரம் 10:06 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம், வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். பேசுறேன். சொல்லுங்க
0: சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க சார்?
1: சூரநெல்லுபாச்சி படத்துல இருந்து ஏரிக்கரை பூங்காற்று.
0: உங்களுக்காக அந்த பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: ஆசமல்லி.
1: இரவை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைக்கும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது வாழ வந்தால்புரம் ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
2: படம் அரண்மனைக்கு சார். பாடல் வந்து வான்மதி ஓ வான்மதி அந்த பாடல் சார்.
1: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சிகள்.
2: நன்றி நன்றி சார்.

0: நேரம் 10:17 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கீங்க சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வது யார்?
1: மேலச்சொக்கம்பட்டியிலிருந்து மூர்த்தி.
0: மூர்த்தி சார், சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: பாண்டிய நாட்டு தங்கம் படத்திலிருந்து ஏழைங்களே அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து.
1: நன்றி சார். நன்றி.

0: நேரம் 10:23 அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் இணைக்கும் அடுத்த அன்பு உள்ளும் வருக. வணக்கம்.
1: அன்பான கணேஷ் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சார் எனக்கு வந்து மௌனம் சம்மதம் படத்துல இருந்து கல்யாண தேனில சாட்சியாத பால்நில அந்த படம் சார்.
0: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாமா?
1: நன்றிங்க சார். நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: நேரம் 10:28 இணைந்திருக்கிறோம். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வரும் அன்பான உள்ளம் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்குடியிலிருந்து அனுராதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்குறீங்க?
1: திருமதி பழனிசாமி படத்துல இருந்து காத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வர அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி. நிகழ்ச்சி
1: நன்றி சார்.

0: 10:34 கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியாலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் சுகமான ராகங்கள். நீங்களும் உங்களது பாடலை நமது நிகழ்ச்சியில் கேட்க வேண்டுமா? அழைக்கலாம் இந்த எண்களில் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. நிகழ்ச்சியில் இணைக்கும் அன்பு உள்ளும் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பாளையங்கோட்டை குரோனிக்கல்ல இருந்து மாரியம்மாள் பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?

0: நேரம் 10:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் கேட்டுருக்கீங்க நிகழ்ச்சியில். நீங்க மடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்
1: அன்பு தம்பி மணிமுத்தார் கணேசுக்கு இரவு வணக்கம் சொல்வது மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவழியா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் ஐயா. ஐயா, அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு இன்ப தாளாட்டு பாடலான ஊமை விழிகள் ராத்திரி நேரத்து பூஜையில் பாடல் ஒளிபரப்பு. வாய்ப்புக்கு நன்றி.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல.

0: நேரம் 10:46 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க அனைவரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் சொல்லும் சகோதரியார்.
1: நன்றி.

0: சுகமான ராகங்களில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க? இங்க இருந்து பேசுறீங்க? நலமா இருக்கிறோமா? சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு குங்குமச்சிமிழ் படத்துல கூற்று வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. அந்த பாடல்
0: பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டிருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கடல இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் சார், எல்லாரும் நலமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு வந்து ஜப்பானின் கல்யாணராமன் படத்துல இருந்து வாடி இந்தாவி வாராவி இந்த பாட்டும் இல்லை சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.
0: நன்றி.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

இதுவரை இணைந்திருந்தோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: பகலல்ல, இது பகலல்ல, ராத்திரி.
1: பெண்கள் வீட்டின் கண்கள் படத்திற்காக மனோஜ் சித்ரா.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆஷிஷ் பி இப்ராஹிம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கம்ப்ளீட்டட் 25 இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் பப்ளிக் சர்வீஸ் அஸ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். மிஸ்டர் மோடி விசிட்டட் ஸ்ரீ விநாயக டெம்பிள் அட் சரோஜினி நகர் இன் நியூ டெல்லி அண்ட் ஆஃபர் பிரேயர்ஸ் தேர். ஆன் தி ஒகேஷன் த பிஎம் அட்ரஸ் த விக்சித் பாரத் சங்கல்ப் சபா இன் நியூ டெல்லி. He said that India will definitely fulfill its dream of becoming a developed nation by 2047 through visionary policies and hard work. Addressing the Viksit Bharat Sankalp Sabha in New Delhi, Mr. Modi said that present government's policy focuses on solutions for all citizens.
1: Sabka saath, sabka vikas, yahi mere liye sushasan ka aadhar raha hai. Samasya sabki hai, to samadhan bhi sabke liye hona chahiye. और इसलिए हमने सुशासन को सैचुरेशन से जोड़ा. सैचुरेशन यानी हर लाभार्थी जुड़े, कोई पात्र छूटे नहीं, कोई हकदार पीछे रहे नहीं और किसी के हक पर कोई डाका न डाल सके.
0: द प्राइम मिनिस्टर

இதுவரை கௌரவம் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலை 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இனி ராஜபாட் ரங்கதுரை படப்பாடல்கள்.

உத்தம தேச பக்தர்கள் நித்தம் தம் சித்தம் மகிழ்ந்து நத்தி துதிக்கு வித்தக சீர பூவியா முத்தமிழ் சேத்தன சந்தமிழ்நாடான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் நரந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீமுகனை ஜெயித்து மகுடாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அல்லிக்கொடியிலே அவதரித்து ஆண்வாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டியாண்ட பூங்கொடியே வணக்கம், அல்லி ராணியே வணக்கம்,

0: தங்கையே, சௌக்கியந்தானே?
1: வேண்டுவார் சுயதீர்க்கு முருகாண்ட பெருமானே, வருக வருக. துவாரகையை விட்டு அடியாளை தேடி வந்த விஷயம் யாதும்? அண்ணியா ருக்மிணி தேவி சௌக்கியம்தானே?
0: எல்லாம் சுகமே. உன் கணவன் கால்கெடுக்க அங்கு நின்று கொண்டிருக்கும் காரணம் என்னவோ

0: ஏன் கேட்கிறீர்கள்? மனைவியின் மீது அன்பில்லாவிட்டாலும் மகன் மீதாவது அன்பிருக்க வேண்டாமா? இதை போய் நான் உங்களிடம் சொல்கிறேனே, உங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா?
1: வாக்கு தவறி நடப்பவனை கண்டிக்க வேண்டியதுதான். ஏன் கண்டிக்க வேண்டியது கூட.

நல்லோர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்ட அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வெண்ணும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டேன், மலைகளில் விடமாட்டேன், உரிமையை தரமாட்டேன், விடுதலை விதை போட்டேன். பகைவரை விடமாட்டேன், மலைகளில் விழமாட்டேன், உரிமையை தரமாட்டேன், விடுதலை விதை போட்டும். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேறவை சொல்லும்.

சமாதானம் உண்டு, சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் பதை உண்டு, தலைவன் துணை உண்டு, துணிந்திடும் மனம் உண்டு, சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு.

எந்த காமி சத்யபாமா கதவை திறவாய் கதவை திறவாய் கதவை திறவாய். யாரடி கள்ளி நீதான் அடாத இவ்விருளில் வந்து பேரிடி முழக்கம் செய்து பிணம் தனை சுடவுமான கூரடி உந்தன் பேரை கொத்தன பேசாவிட்டான் பாரடி

0: அங்க போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்தா ஜென்மமே சாபல்யம் அடையும்.
1: போய் வருக.
0: யாருடா?
1: நான் போய் வருக உத்தாரம் தான்.

0: உன்னை நம்பி 40 வேலி நிலத்தை விட்டு வச்சிருக்க, இந்த நிலைமையில தில்ல உனக்கு ஒரு கேடா? இந்தாப்பா எல்லாத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடை செய்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ. வேணையப்பா
1: அண்டே அண்டே போடா, வேணையப்பா அண்டே.

0: Meteorological department has forecast heavy rainfall at isolated places over Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry, Karaikal, Uttarakhand, West Bengal and Sikkim today. According to IMD, thunderstorms accompanied by lightning and gusty winds are expected over Andhra Pradesh, Bihar, Jammu Kashmir and Jharkhand today. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 5:10 ஆகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசை பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேயர்கள், இனி கேட்க இருப்பது புலரும் பொழுது. தொடக்கமாக

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: திருவருள் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல் டி எம் சௌந்தரராஜன். நிகழ்ச்சியில் அடுத்து கண்ணாத்தாள் என்ற படத்திற்காக ஒலிக்க இருப்பது சுஜாதாவின் குரல்.

8:25 பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் கே.ஜே. ஜேசுதாஸ் குழுவினர். படம் சுவாமி ஐயப்பன்.